இதய அலைவரிசை கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், அதில் பொதுமறை பொழிவு, அதனை தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்களுக்கு பிறகு 6:25 ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல்.

6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் காலை 7 மணிக்கு சுகமான காலை, அதில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன்ஸ் நர்வாஸின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் இன்று குழந்தைகளுக்காக. 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள் வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைகிங் பனியன்சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில் இன்றைய வானவில் தலைப்பாக தெரிந்து கொள்ளலாம் நீதிமன்ற சட்டங்களை. தெரிந்து கொள்ளலாம் நீதிமன்ற சட்டங்களை என்ற தலைப்பில் இன்றைய வானவில் வர இருக்கிறது சிறப்பு விருந்தினராக வழக்குரைஞர் எஸ் செல்வராஜ் அவர்கள். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களாக இன்று பாட இருக்கிறோம். முற்பகல் 11 மணிக்கு. நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி வழங்குகிறார் டாக்டர் ஆர்த்தி ஹரீஸ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. அதில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம்.

2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து சேலம் சித்ரா மாதேஸ் அவர்களின் பாடல்கள் தெருவில் வர இருக்கிறது. 3:40 பாட்டும் பதமும் ஆகியன கேட்கலாம். 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகையில் இன்று செப்புக செந்தமிழ். 4:30 கேட்கலாம். பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம். வைகிங் பனியன்சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். இன்று மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் திரையிசை பாடல்களாக, அதில் 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன் வர இருக்கிறது, 7:55 சேவை செய்திகள், 8:00 விளம்பரதார நிகழ்ச்சியாக, 8:15 இளமை பேசுகிறது திரையிசை பாடல்களாக, 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மலைப்பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகமாக கேட்கலாம்.

இது இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். அதில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச பழங்குடி மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் சொக்கநலை பி கண்ணன் அவர்களும் மற்றும் ஆண்டிப்பட்டி எஸ் கனகா அவர்களும். நிகழ்ச்சி நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். இன்று இரவு 10 மணிக்கு வர இருக்கிறது நினைவே சுகம். இன்று தென்காசி மாவட்ட நேய உறவுகளை சந்திக்க இருக்கிறது. இரவு 10 மணிக்கு இடைவிடாத பாடல்களால் இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். எனினும் கோடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது வசந்த விடியல். நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் முன்னணி நாடாக இந்தியா உருவாகும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில்

அனைத்து துறைகளிலும் முன்னணி நாடாக இந்தியா உருவாகும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பில் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணங்காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அனைவருக்கும் இனிய நல்விடியல் வணக்கம் நேயர்களே. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த அழகான ஒளி வெள்ளத்தைப் போல இன்று நாம் துவங்கியிருக்கும் புதிய செயல்களும் நம் பணிகளும் பயணங்களும் சிறக்கட்டும், உள்ளமெங்கும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் முகப்பில் முப்பால் கொண்டு பொழிகிறது பொதுமுறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 4, துறவு உரைத்தல், குரல் எண் 1134.

0: புனை.
1: கங்கு கரை காணாமல் பெருகி ஓடும் காம வெள்ளம் நாணம் நல்லாண்மை ஆகிய தோணிகளை அடித்து கொண்டு செல்கிறதே. குறள் எண் 1134 அதிகாரம் 4 துற.

கங்குகரை காணாமல் பெருகி ஓடும் காம வெள்ளம் நாணம் நல்லாண்மை ஆகிய தோணிகளை அடித்து கொண்டு செல்கிறதே. குறள் எண் 1134 அதிகாரம் 4 துற உரைத்தல்.

நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன்.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
3: இன்று திருப்பாச்சூர் சொர்ணகாளி ஆலயத்தை தரிசிக்கலாம்.

அரைக்கோணம் செல்லும் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பசுபதி நாயகி உடனுரை பாசூர்நாதர் ஆலயம். இந்த ஊரை ஆட்சி செய்த குறுநில மன்னன் குறும்பன் சோழ மன்னனுக்கு வரி செலுத்த மறுத்தான். அவன் மீது கரிகார் சோழன் பெரும் படையெடுத்தான். ஆனால் போரில் வெற்றி பெறுவதற்காக காளி உருவில் வானிலிருந்து அம்புமழை பொழிந்ததால் அவனுடைய பெரும் படைகள் அழிந்தது. மீண்டும் கரிகார் சோழன் மீது கொண்ட பகையால் ஒரு பெரிய நாகத்தை குடத்திலிட்டு அவனுக்கு அனுப்ப இங்குள்ள வாசேஸ்வர சுவாமி பாம்பாட்டியாக வந்து மன்னனை இறைவன் காத்தான். இதனால் இங்கு கோயிலை அமைக்க கரிகாலன் விரும்பினார். ஆனால் இது பிடிக்காத எதிரி மன்னன் பகைமை கொண்டு தான் பூஜை செய்த காளி தேவியை வேண்டி கரிகார் சோழ மன்னனை அழிக்க வரும்போது சிவபெருமான் நந்தியை அனுப்பினார். நந்தி காளியை தோற்கடித்து காலில் தங்க சங்கிலியால் கட்டினார் என்கிறது தலபுராணம். இந்த சம்பவத்தை நினைவூட்ட காளியின் சிற்பம் நூற்றுக்கால் மண்டபத்தின் முன் இருக்கிறது. காளியின் திருநாமம் சொர்ண காளி. 4 திருக்கரங்களோடும் அருள்வழியும் கண்களோடும் காட்சி தருகிறாள். பௌர்ணமி நாட்களில் காளிக்கு சிறப்பு வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆதிசங்கரர் கரங்களால் கல்லில் வரைந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது. இந்த சக்கரத்தை வரைந்த பின்னரே கோயிலின் அடிக்கல் போடப்பட்டது.

0: பார்வதி தேவி திருமணம் செய்ய நினைத்து சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தாள். தன் காதலியே, நான் வந்துவிட்டேன் என்று சிவபெருமான் சொன்னதால் கோயில் அம்பிகை தங்காதலி என பெயர் பெறுகிறாள். பசு ஒன்று யாருக்கும் தெரியாமல் லிங்கத்தில் பான் சுரக்குமாம். அப்போது அந்த மூங்கில் தானாக விலகி சிவலிங்கத்தை பசுவுக்கு காட்டுமாம். மூங்கிலின் உள்ளேதான் சிவபெருமான் சுயம்புவாக தோன்றினார். அதனால் சிவபெருமானை வாசி என்ற கோடாரியால் மூங்கிலுக்கு கீழே இருந்து எடுக்கும்போது ரத்தம் பீரிட்டது. அதனால் இன்று வரை சிவலிங்கத்தை தொடாமல் தான் பூஜை செய்கிறார்கள். கோயிலின் கருவறையின் இறைவன் சுயம்புலிங்கமாய் சதுர வடிவ ஆவுடையாரோடு காட்சி தருகிறார். சிவசன்னிதிக்கு வலதுபுறம் அம்பாள் தனியாக சன்னிதியில் அருள் செய்கிறார். சிவனுக்கும் அம்பாளுக்கும் இடையில் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் என ஒரே வரிசையில் சிவபெருமான் குடும்ப சமேதரராக காட்சி தருகிறார். மது கைடப அரக்கர்கள் நான்கு வேதங்களையும் திருடி கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டார்கள். மகாவிஷ்ணு மத்திய அவதாரம் எடுத்து அசுரர்களை கொன்று வேதங்களை மீட்டார். அதனால் விஷ்ணுவுக்கு தோஷம் ஏற்பட்டது. அவருடைய மொத்த 16 செல்வங்களில் 11 இழந்தார். சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்த பின் 15 விநாயகர்களையும் பிரதிஷ்டை செய்து தோஷம் போக்கினார். கோவிலின் தலைவிருட்சம் மூங்கில். ஒரு சன்னதியில் 11 விநாயகர்கள் அருள் செய்யும் விநாயகர் சபை இத்தலத்தில் மிகவும் சிறப்பு. ஆலயத்தில் சொர்ண பைரவர் தெற்கு நோக்கி அருள் செய்கிறார். மிக அருமையான கீத தலமாக போற்றப்படுகிறது. திருப்பாச்சூர் அருள்மிகு தங்காதலி உடனுறை வாசீஸ்வரர் ஆடியில் நம் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இதுவரை திருப்பாச்சூர் சொர்ணகாளி ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். Admission contact 9965-23999.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன்.
7: கொடைக்கானல் புனித சலே தன்னை திருத்தல 160ஆம் ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.

தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் இன்று மாலை 5:30 திருப்பலி நற்கருணை பவனி. ராமநாதபுரம் சிநேகவல்லி அம்பாள் சமேத ஆதி ரத்தினேஸ்வரர் திருக்கோயில் ஆடிப்பூர திருவிழாவில் இன்று காலை பல்லக்கு, இன்று மாலை காளி வாகனம் எழுந்தருளல். மதுரை தென் திருப்பரங்குன்றம் கன்னிமார் கோயில் எழுந்தருளியுள்ள கருப்பணசாமி சந்தன சாத்துப்படி திருவிழாவில் இன்று மறுபூஜை விழா.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: நான் திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
11: பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
12: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
13: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இனிப்பு நள்ளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: தூரிகா.
0: தூரிகாவா? தூரிகா, அழகாக பூ வச்சுருக்கீங்களே, இந்த பூ யார் வாங்கி கொடுத்தா?
1: மம்மி.
0: ம், என்ன பூ அது?
1: மல்லிப்பூ.
0: ஓ, மல்லிப்பூவா? சரி சரி. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே.
0: ஆ, அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யூகேஜி.
0: உங்கள் ஸ்கூல் எந்த இடத்துல இருக்குது? எந்த ஊரில் இருக்குது உங்கள் ஸ்கூலு?
1: பல்லக்கா.
0: அழகாக இந்த பொட்டு வச்சுருக்கீங்களே, இது யார் வச்சு விட்டா?
1: மம்மி.
0: மம்மி வச்சு விட்டாங்களா? சரி சரி. உங்களுக்கு உங்கள் மேம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
1: ரைம்ஸு.
0: என்னென்ன ரைம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
1: ஏரோப்ளேன்.
0: அப்புறம்
1: ஹாப்பி லிட்டில்.
0: அப்புறம்
1: டிராஃபிக் லைட்.
0: ஆஹா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
1: ஏரோப்ளேன்.
0: எங்க சொல்லுங்க கேப்போ.
1: ஏரோப்ளேன் அப் இன் தி ஸ்கை. ஏரோப்ளேன் அப் இன் தி ஸ்கை. ப்ளீஸ் டேக் மீ வித் யூ. வேர் ஆர் யூ ஃப்ளைட்? ஓவர் தி க்ளவுட்ஸ் ஆர் சோ ஹை. லெட்ஸ் மீட் எ ரெயின்போ இன் தி ஸ்கை.
0: வாவ், ரொம்ப அழகாக பாடிட்டீங்க. நீங்கள் ஏரோப்ளேனில் போயிருக்கீங்களா? போகலையா? ஏரோப்ளேன் எப்படி பறக்கும் வானத்தில்? ஓ, இப்படிலாம் பறக்குமா? சரி சரி. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 100 பேர் இருக்காங்களா? ஆஹா, எல்லாம் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க? சரி, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: மம்மி டாடி.
0: அப்பா பேர் என்ன?

0: சரவணன் அப்பா என்ன பண்றாங்க?
1: அப்பா சமைச்சிட்டு இருக்காங்க.
0: சமைச்சிட்டு இருக்காங்களா? யாருக்கு சமைச்சிட்டு இருக்காங்க?
1: மம்மிக்கு.
0: உங்களுக்கு சமைச்சு தர மாட்டாரா?
1: தருவாங்க.
0: என்ன சமைச்சு தருவாங்க?
1: பீட்ரூட்.
0: பீட்ரூட்டா? வா, உங்களுக்கு பிடிக்குமா? எவ்வளவு சாப்பிடுவீங்க? அவ்வளவு சாப்பிடுவீங்களா? சரி சரி, சொல்ல குட்டி, அம்மா பேர் என்ன?
1: நந்தினி.
0: நந்தினி அம்மா என்ன பண்றாங்க?
1: வீடு கூட்டிட்டு இருக்காங்க.
0: ஓ, வீடு கூட்டுறாங்களா? ரொம்ப பெரிய வீடா? சரி சரி, கழுத்துல இது என்ன போட்டிருக்கீங்க?
1: செயின்.
0: செயினா? வா, யார் வாங்கி கொடுத்தது?
1: மம்மி.
0: என்ன வேலை செய்வீங்க பெரிய ஆளாயி?
1: வீடு கூட்டுவ.
0: வீடு கூட்டுவீங்களா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளாயி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பழையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
8: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
13: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
14: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகே.

0: இந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: நேரம் காலை 6:45.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

இனி ஒலிக்க இருக்கும் பாடலோடு இனிய நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். இனிய பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியர்.

0: கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கிய வசந்த விடியல்.
4: இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. இயற்கையும் பசுமையும் இனிய இசையின் மென்மையும் ஒன்றாக கலக்கும் இந்த அழகான காலை பொழுதில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களுடன் தனசேகரன்.

காலையின் இனிமையோடு மனதிற்கு இதமான இசையுடன் பயணித்து கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இன் சுகமான காலை நிகழ்ச்சியில்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும்

0: வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோட ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
4: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள நெல் 1, மக்காச்சோளம் 1, பருத்தி 1, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு வரும் செப்டம்பர் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் 1, பருத்தி 1, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் செப்டம்பர் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

காலை நேரத்தின் இனிய தொடக்கத்தோடு உங்கள் மனதை வருடும் மெல்லிசையுடன் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை உங்களுடன் பயணித்து கொண்டிருக்கிறது.

இன்று காலை 9 மணிக்கு கேட்கலாம். கோடைப்பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸின் வானவில் இணைந்து வழங்குவோர் ஞானமணி என்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: வணக்கம் அண்ணா.
8: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, என்னுடைய வலதுகை பக்கம் ஒரு 100 பேப்பர்களையும் இடதுகை பக்கம் ஒரு 100 பேப்பர்களையும் அப்படியே கூட

0: இரண்டு பேனாக்களையும் கொண்டு வந்து வைக்க சொல்லுங்கள்.
1: என்ன, காகிதங்களும் பேனாக்களுமா? எதற்காக மன்னா? ஏதாவது ஸ்டேஷனரி கடை வைக்க போகிறீர்களா என்ன?
0: இல்லை அமைச்சரே, நேற்று இரவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவாஜி படம் பார்த்தேன். அந்த படத்தில் ரஜினி அவர்கள் இரண்டு கைகளாலும் கையொப்பம் போட்டு மற்றவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வழங்குகிறார். அந்த காட்சியை பார்த்ததிலிருந்து எனக்கும் இரண்டு கைகளாலும் ஒரே நேரத்தில் கையொப்பம் போட வேண்டும் என்கிற ஆசை வந்து விட்டது அமைச்சரே. அதற்காகத்தான் காகிதங்களையும் பேனாக்களையும் கேட்டேன்.
1: இப்படி சினிமாவில் வந்ததை எல்லாம் பார்த்து தானும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம் என்னதான் செய்வது? என்னதான் மன்னராக இருந்தாலும் இப்படியா அலம்பல் செய்வது? இவரை எப்படித்தான் சமாளிப்பது?
0: என்ன அமைச்சரே?
1: ஒன்றுமில்லை மன்னா, தர்பார் துவங்கி விட்டது. இந்த நேரத்தில் இரண்டு கைகளில் கையொப்பம் போட்டு விளையாண்டு கொண்டிருந்தால் தர்பாரில் என்ன பேசுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
0: ஓ சரி, அப்படியானால் முதலில் தர்பாரில் மக்களுக்கான செய்தியை சொல்லிவிடுவோம், பிறகு இந்த விளையாட்டை வைத்துக் கொள்வோம்.
1: அதுதான் மன்னா சரி. இன்றைய தர்பாரில் என்ன சொல்ல போகிறீர்கள் மன்னா?
0: இன்றைய தர்பாரிலும் இடதுகை பழக்கத்தை பற்றித்தான் சொல்ல போகிறேன் அமைச்சரே.
1: ஓ அப்படியா?
0: ஆமாம் அமைச்சரே, உலக அளவில் 85% பேர் வலதுகை பழக்கம் கொண்டவர்களாகவும் 15% பேர் இடதுகை பழக்கம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள்.
1: ஓ அப்படியா மன்னா?
0: அமைச்சரே, பல பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு இடதுகை பழக்கம் இருப்பதை எண்ணி கவலைப்படுகிறார்கள். அது தவறானது என குழந்தைகளின் இடதுகை பழக்கத்தை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். குழந்தைகளை வலுக்கட்டாயமாக இடதுகை பழக்கத்தில் இருந்து வலதுகை பழக்கத்திற்கு மாற்ற முயற்சிப்பது அவ்வளவு நல்லதல்ல அமைச்சரே.
1: ஓஹோ, ஏன் மன்னா?
0: அப்படி இடதுகை பழக்கம் உள்ளவர்களை வலுக்கட்டாயமாக வலதுகை பழக்கத்திற்கு மாற்றும் போது கைகளை பயன்படுத்தி செய்யும் செயல்களில் அவர்களின் திறன் குறையும் என்கிறார்கள்.
1: ஓஹோ,
0: கட்டாயப்படுத்தி குழந்தைகளின் இடதுகை பழக்கத்தை மாற்றும் போது சமநிலையற்ற உணர்ச்சிகள், மோசமான கையெழுத்து, படுக்கையில் சிறுநீர் கழித்தல், நகங்களை கடித்துக் கொண்டே இருத்தல், கூச்ச சுபாவம், எதிர்மறையான நடத்தைகள், வாசிப்பதில் சிரமம், கற்றல் திறன் குறைபாடு, சுய கட்டுப்பாடு, ஏன் நினைவாற்றல் பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் கூட உண்டாகலாம் என்கிறார்கள் அமைச்சரே.
1: ஓ அப்படியா மன்னா?
0: அது மட்டுமில்லை அமைச்சரே, நரம்பியல் கோளாறுகள் மூளையின் அசாதாரணமான செயல்பாட்டுக்கும் வழிவகுக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள்.
1: ஓ, இடது கை பழக்கம் உள்ளவர்களை வலுக்கட்டாயமாக வலது கை பழக்கத்திற்கு மாற்றும் போது இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுமா மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே, இடது கை பழக்கம் என்பது ஒரு சாதாரண மாறுபாடுதான்.
1: ஓஹோ
0: அமைச்சரே, இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் ஆக்கப்பூர்வமான வழிகளில் சிந்திக்கவும் தங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கவும் விரைவாக கற்றுக்கொள்ளுகிறார்கள் அமைச்சரே.
1: ஓ அப்படியா மன்னா?
0: படைப்பாற்றல், புத்தி கூர்மை ஆகியவை இடதுகை பழக்கம் கொண்டவர்களிடையே இருக்கும் பொதுவான பண்புகள் என்றும் சொல்லுகிறார்கள் அமைச்சரே. பெரும்பாலான இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு கற்றல் குறைபாடுகள் ஏற்படுவதே இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் அமைச்சரே.
1: ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
0: அமைச்சரே, ஒருவருக்கு மரபியல் மூலமாக இடதுகை பழக்கம் உண்டாகிறது என்கிறார்கள். இது ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியதாகும் அமைச்சரே. இதை அடிப்படையாக கொண்டே மூளையின் வளர்ச்சி வேறுபாடு அடைகிறது.
1: ஓ அது எப்படி மன்னா?
0: அதாவது வலது பக்க மூளையானது இடது பக்க உடல் இயக்கத்தையும், இடது பக்க மூளையானது வலது பக்க உடல் இயக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது அமைச்சரே.
1: ஓ அப்படியா மன்னா?
0: ஆமாம், இதன் அடிப்படையில் இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு அல்சர், மூட்டுவலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் அல்லது விரைவாக குணமடையலாம் என்கிறார்கள் அமைச்சரே.
1: ஓ இப்படி வேறு இருக்கிறதா மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே, எழுதுவதை தவிர மற்ற வேலைகளுக்கு நாம் எந்த கையை அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்பதை அடிப்படையாக கொண்டே நம்முடைய பழக்கம் முடிவு செய்யப்படுகிறது. அந்த வகையில் மற்ற வேலைகளை இரண்டு கைகளையும் சரிசமமாக பயன்படுத்தி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கலப்பு கை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் என்கிறார்கள் அமைச்சரே. சிறு வயதில் குழந்தைகளை இடது கை பழக்கத்திலிருந்து வலது கை பழக்கத்திற்கு மாற்றுவதை விட இரண்டு கைகளிலும் சமமாக அனைத்து வேலைகளையும் செய்யும்படி பழக்கலாம், அதாவது கலப்பு கை பயன்பாட்டை ஊக்குவிக்கலாம் என்கிறேன். இது அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கிறார்கள் அமைச்சரே.
1: ஓ அருமை அருமை மன்னா, சிறப்பு சிறப்பு. இடதுகை பழக்கம் உள்ளவர்களின் குணநலன்கள், உடல் நலன்கள் பற்றியும், இடதுகை பழக்கத்தை மாற்ற முயற்சிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் சிறப்பாகவும் தெளிவாகவும் சொன்னீர்கள். நல்லது நல்லது மன்னா.
0: சரி அமைச்சரே, இரண்டு கைகளிலும் கையெழுத்து போட்டு பழக பேப்பர்களும் பேனாக்களும் கேட்டிருந்தேனே, அவைகள் இன்னும் வரவில்லையே.
1: மன்னா, நீங்கள் முதலில் ஒரு கையிலேயே சரியாக கையெழுத்து போடுவதில்லை. ஒவ்வொரு கோப்பிலும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி கையொப்பமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் இரண்டு கைகளில் வேறு கையொப்பம் இடுகிறீர்களா? முதலில் ஒரு கையில் சரியாக கையொப்பமிட்டு பழகுங்கள் மன்னா.
0: என்ன
2: பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: கொடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 9
0: தகவல் பரிமாற்றத்தில் தடம் பதித்த முக்கிய சேவை
2: தொலைதூர உறவுகளை ஒன்றிணைக்க உதவியது சேவை
0: காலத்தின் மாற்றத்தால் காணாமல் போனது இன்று
2: ஆனால் கச்சிதமாக செய்திகளை பரிமாற உதவியது அன்று
0: செய்திகளை உடனே சேர்த்திட கண்டறியப்பட்டதே தந்திமுறை
2: தாமஸ் ஆல்வா எடிசன் தனது இருவழி தந்திக்கான காப்புரிமை பெற்ற நாள்
0: இன்று
2: ஆண்டு
0: 1892 கோயில்கள் என்றாலே கோபுரங்கள் என்பது அடையாளம்
2: கோபுரங்கள் என்றாலே உயரமாக இருக்கும் என்பது அடையாளம் ஆனால் இங்கோ
0: சற்று வித்தியாசம்
2: இத்தாலியின் பைசா நகரில் உள்ள பேராலயத்தின் மணி கோபுரமோ
0: நிமிர்ந்து நிற்பதற்காகவே கட்டப்பட்டதாயினும்
2: கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட போதே சாயத் தொடங்கியதால் இன்று
0: அழைக்கப்படுகிறது சாய்ந்த கோபுரம் என்று
2: 1173
0: பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் கட்டிட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள்
2: இன்று
0: சுதந்திரம் என்பது சுகம் தரும் சுகந்தம்
2: அதை சுரண்டும் மனிதர்களிடம் இருந்து விடுபட எழுந்தது எண்ணம்
0: ஆங்கிலேய அரசை அடிபணிய வைத்து
2: பேச்சுவார்த்தை மேஜைக்கு அழைப்பதே இதன் முக்கிய நோக்கம்
0: 1942 தொடங்கப்பட்டது
2: ஒத்துழையாமை இயக்கம் எனும் ஆகஸ்ட் புரட்சி
0: அதன் ஆரம்பத்திற்கு அஸ்திவாரம் இட்டது
2: செய் அல்லது செத்து மடி எனும் காந்தியடிகளின் வாக்கியம்
0: வார்தாவில் ஆரம்பமானது வெள்ளையனே வெளியேறு இயக்கம்
2: வெகுண்டெழுந்த ஆங்கில அரசு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கியதற்காக
0: மகாத்மா காந்தி உட்பட பல இந்திய தலைவர்கள் மும்பையில் கைது செய்யப்பட்ட நாள் இன்று
2: ஆண்டு 1942
0: தெலுங்கு திரைப்பட நடிகர்களுள் ஒருவர்
2: ரசிகர்களால் பிரின்ஸ் என்று அன்போடு அழைக்கப்படுபவர்
0: முன்னணி திரைப்பட நடிகரான கிருஷ்ணாவின் மகன்
2: இளம் வயதிலேயே தன் தந்தையின் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர்
0: ராஜகுமாடு என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர்
2: தெலுங்கு திரைப்பட நடிகர் மகேஷ் பாபு பிறந்த நாள்
0: இன்று இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற கவிஞர்
2: நாவலாசிரியர்
0: ஓவியர்
2: சித்தார்த்தா
0: தி கிளாஸ் பீட் கேம்
2: ஸ்டீபன் உல்ஃப் ஆகியவை இவரின் முக்கிய படைப்புகள்
0: சித்தார்த்தா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது
2: ஜெர்மானிய எழுத்தாளர்
0: ஹெர்மன் ஹெஸே நினைவு நாள் இன்று
2: ஆண்டு
0: 1962 ஹிரோஷிமா மீது வீசப்பட்டது குண்டு
2: அதற்கடுத்து 3வது நாளே நாகாசாகி மீது வீசப்பட்டது
0: ஃபேட்மேன் எனும் பெயர் கொண்ட அணுகுண்டு அன்று
2: நாகாசாகி நாள் என்று
0: ஆண்டு 1945 அன்னக்கிழி திரைப்படத்தின் மூலம்
2: இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை அறிமுகப்படுத்தியவர்
0: இவரின் கதை வசனத்தில் எழுதி தயாரித்த
2: எங்கேயோ கேட்ட குரல் படத்திற்காக
0: தமிழக அரசின் விருதினை பெற்றவர்
2: ரஜினிகாந்த்
0: கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களுக்கான
2: படங்களை தயாரித்த பெருமைக்கு உரியவர்
0: கவிஞர் கண்ணதாசனின் உதவியாளராக பணியாற்றியவருமான
2: கலை மாமணி விருது பெற்ற
0: தமிழ் திரைப்பட இயக்குனர்
2: பாடலாசிரியர்
0: கவிஞர் என பன்முகம் கொண்ட
2: பஞ்சு அருணாசலம் நினைவு நாள்
0: இன்று
2: ஆண்டு
0: 2016 தந்தை தொழிலதிபர் பிரதீப் மோத்வானி
2: தாய் மோனா மோத்வானி
0: இவர் தாய்மொழி சிந்தியாக இருந்த போதிலும்
2: தெலுங்கு
0: மராத்தி
2: பெங்காலி
0: ஆங்கிலம்
2: இந்தி
0: துளு
2: தமிழ் ஆகிய மொழிகளை சரளமாக பேசும் ஆற்றல் பெற்ற
0: இந்திய திரைப்பட நடிகை
2: ஹன்சிகா மோட்வானி பிறந்த நாள்
0: இன்று
2: ஆண்டு
0: 1991 1994
2: ஐநா பொதுசபை
0: December 23 நாள் ஏற்றது ஓர் தீர்மானம்
2: அதன் நோக்கங்கள்
0: பூர்வ

0: குடிகளின் கலாச்சாரம் பாதுகாத்தல்,
1: அரசியல், மொழி போன்றவற்றை கொடுத்தல்,
0: அவர்களுக்கு எதிராக நடக்கும் ஆக்கிரமிப்பை தடுத்தல் போன்றவை.
1: அதனால் 1995 முதல்
0: கடைபிடிக்கப்படுகிறது
1: சர்வதேச பூர்வ குடிமக்கள் நாள்.
0: இன்று பிஸ்மில்,
1: ரோஷன்,
0: லாஹ்ரி,
1: அக்ஷ்பகுல்லாம்
0: கொடுங்கோன்மையால் உயிரிழந்திருக்கின்றனர்.
1: ஆனால் அவர்களது ரத்தத்திலிருந்து அவர்களை போன்று
0: நூற்றுக்கணக்கானவர்கள் தோன்றினார்கள்.
1: இவ்வரிகள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போராடிய
0: சுதந்திர போராட்ட தியாகி
1: ராம் பிரசாத் பிஸ்மில்லாவினுடையவை.
0: ஆங்கில அரசுக்கு எதிராக பல்வேறு வழிகளில் போராட்டங்களும் எதிர்ப்புகளும்
1: பல வழிகளில் நடத்தப்பட்டன.
0: 1925
1: இதே நாளில்
0: ராம் பிரசாத் பிஸ்மில் தன் நண்பர்களுடன்
1: கக்கோரி ரயில் கொள்ளை நிகழ்த்தி
0: ஆங்கில அரசின் பணங்களை எடுத்து சென்று விட்டனர்.
1: அந்நிகழ்வின் நினைவு நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

இன்று காலை 8:30 கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443884452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

இசை மனதை இலகுவாக்கும், இனிய நினைவுகளை உருவாக்கும். இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நாளை காலை 8 மணிக்கு. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது உங்கள் தனசேகரன்.

முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்.

என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை

மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 8:03.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கள்ளம் கபடமில்லாத பிள்ளை உள்ளங்கள், காலத்தை உண்டு சிரிக்கும் உயிர் பறவைகள், நீலமில்லாத வானம் இல்லை என்பதை போல குறும்பு இல்லாத குழந்தைகள் இல்லை. அரும்பாக மலரும் குறும்பு குழந்தைகளுக்காக நம் கோடை பண்பலை 100.5 இப்போது மலர்கிறது மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. யாருக்கும் தெரியாமல் அப்பா செல்ஃபோனையோ அம்மா செல்ஃபோனையோ எடுத்து ஃபோன் பண்ணிடாமல் அவங்கக்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கிட்டு கூப்பிடுங்க. இந்த நம்பரில் எந்த நம்பர்னால் 24 24 24 அல்லது 24 24 26 இன்னொரு நம்பர் இருக்குது, 24 24 29. முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 அப்படின்னு கூப்பிட்டுருங்க, பேசிடுவோம். யார் வரப்போகிறான்னு கேட்டுருவோமா? வாங்க, வணக்கம். யாருங்க?
6: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நான் நந்தனா.
2: நந்தனாவா? நந்தனா, எங்க இருந்து பேசுறீங்க?
6: சேலம் மாவட்டம் வில்லாம்பட்டி.
2: வில்லாம்பட்டி. சரிங்க சரிங்க. என்ன படிக்கிறீங்க நந்தனா?
6: 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு.
2: அரசு பள்ளியா?
6: ஆ.
2: சரி சரி. 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு அப்படி சொல்லும்போது அழகா சொல்றீங்களே. அதுக்கடுத்து ஆ பிரிவு இ உ அப்படிலாம் இருக்கா?
6: இல்லை,
2: ஆ மட்டும்தாங்க இருக்கு. சரிங்க சரிங்க. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நமக்காக? என்னமா 6வது படிக்க போறீங்களா? அதுக்குள்ளேயுமா? என்னமோ சொல்றாங்களே ஆறாங்கு. சரி, அது பாடல். சரி, பாடல் கொடுத்துருவோம். ஏதோ ஆறா ஆறாப்னு அப்படியே பாதி பாதியே கட் ஆயிடுறீங்க. என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேக்குறேன்.
6: பாட்டு கேக்குறேன்.
2: பாட்டு கேட்க வந்தீங்களா? சரி, 4வதுல படிச்சது ஏதாவது ஞாபகத்துல இருக்கா? இப்ப படிச்சுட்டு தானே இருக்கீங்க, ஏதாவது ஞாபகத்துல இருக்கா உங்களுக்கு?
6: உங்க
2: இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்பதான் காலையில தாங்க புத்தகத்தையே திறந்தேன், அதுக்குள்ளயுமா கேப்பீங்க அப்படிங்கிறீங்களா? சரி விடுங்க. சரி, டூர் போனீங்களா இடையில எங்கேயாவது? எங்க போனீங்க? என்னங்க?
6: தஞ்சாவூர்.
2: தஞ்சாவூர். என்னென்னலாம் பாத்தீங்க?
6: மீனாட்சி கோயில்.
2: தஞ்சாவூர்ல மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கா? அது மதுரையில்?

0: இருக்கு. என்னங்க தஞ்சாவூரா மதுரையா ஒரே குழப்பமா இருக்கு. தஞ்சாவூருக்கு நம்ம நண்பர் கூட இருக்காரு, நம்ம தம்பி ஹரிகரன் இருக்கு, அவர்கிட்ட கூட கேட்டுருவோம். தஞ்சாவூர்ல மீனாட்சி அம்மன் கோயில் இருக்காப்பா அப்படின்னு. மதுரையில? சரிங்க, என்னென்னலாம் பாத்தீங்க?
1: மீனாட்சி அம்மன் கோயில்.
0: சரி, வேற என்ன பாத்தீங்க கோயிலுக்குள்ள? என்ன பாத்தீங்க? எதுவும் சொல்லலையா? யார் கூட கூட்டிட்டு போனாங்க? யார் கூட்டு போனாங்க? அடலடா, உங்க இனிப்பு வேற விட்டு விட்டு விட்டு விட்டு வருதுங்க. சரிங்க, என்ன படத்துல என்ன பாட்டு கேட்கலாம்? சரி, ஆறாப்பு ஆறாப்புனே முடிச்சுறாங்க, அவங்க ஆறாவது படிக்க போறாங்க போல் இருக்கு. அவங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருவோம். நன்றிம்மா இனிப்பு வந்தமைக்கு, நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: ஒரு கலை சார்ந்த ஒரு உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. சாக்ரட்டிஸை பற்றி ஒரு செய்தி சொல்வாங்க. அவர் வந்து அந்த மரண தண்டனை கொடுத்து ஒரு வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் வாசலில் லயர் அப்படின்னு ஒரு வாத்தியம் வாசிச்சுக்கிட்டு ஒருத்தன் போகிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வாத்தியத்தை அவனை பக்கத்தில் கூப்பிட்டு வாசிக்க சொல்கிறார். அடுத்த வார்த்தை கேட்குறாரு, எனக்கு நீ இதை கற்றுக் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறார். அந்த இசையை நீ கற்றுக் கொடுப்பியா அப்படின்னு. அப்போது கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை, நாளையோடு எல்லாம் கதை முடிய போகுது, பெருசாக அந்த வாத்தியத்தை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவர் சொல்கிறார், அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் நான் இப்போ என்ன பண்ணுறது? பாருங்கள், ஒரு இசைக்கருவி, அதை நம்ம இந்த வயசுக்கு மேலே தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் அவங்க யோசிக்கலை. ரவீந்திரநாத் டாகூரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, முதுமையான காலத்தில் கூட ஓவியம் படிக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன், அந்த காலத்தில் இருந்த பல பெரியவங்க வந்து லேர்னிங் அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தாங்க. கற்றுக்கணும், கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அது என்னங்கிறத நம்ம உள்வாங்கி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஆர்வம் உள்ளவங்களாக அவங்க இருந்தாங்க.

0: இது கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் முன்னுக்கு வர முடியும். திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னே ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அன்டில் டெத் யூ ஹேவ் டு லேர்ன் அப்படின்னார். என்னே சாந்துணையும் கல்லாதவாறு அன்டில் டெத். ஏன், அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கிறதுக்கு எல்லாம் கிடையாது. என்னே சாந்துணையும் ஒருவன் கல்லாதவாறு அப்படிங்கிறார். இந்த லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம்னு கேட்டால், யாரோ ஒருத்தர் சொல்கிறது அதை இன்னொருத்தர் அப்படியே வந்து கேட்டுக்கிறது, ஒருத்தர் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுறது, ஒப்பிச்சுட்டா லேர்னிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. நீ உள்வாங்கிறதுக்கு தயாராக இருந்தால் லேர்னிங் அப்படிங்கிறது நான் உள்வாங்க தயாராக இருக்கணும். நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும், அதை நான் உள்வாங்கணும். எனக்கு கவனம் செதறாமல் இருந்தால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் போய்கிட்டே இருக்கும். லேர்னிங் என்பது சொல்லித்தருவதல்ல, உள்வாங்குவது. பிறரிடம் இருந்து யார் வேணாலும் எதை வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ சங்கீதம் வாசிக்கிறாங்க, சங்கீதம் வாசிக்கிற போது அப்படியே சில பேர் கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வாசிப்பாங்க. இந்த வாய்ப்பாட்டு பாடுறவர் பாடுறத வயலினில் அப்படியே பிடிச்சி காட்டுவாங்க, உடனே அப்படியே அந்த அந்த அந்த அந்த ஸ்வரத்தை அப்படியே பிடிச்சி காட்டுவாங்க. எனவே உள்வாங்கும் போது தான் கல்வி முழுமை அடைகிறது, சொல்லித்தருங்கிற போது கல்வி முழுமை அடைவதில்லை. இந்த உள்வாங்கிறதுக்குன்னு ஒரு ஒரு ஒரு பக்குவம் இருக்குது, அது வந்து மனசை ஒருமுகப்படுத்தி வச்சுருக்கிற நிலை. சப்புன்னு ஒட்டிக்கிச்சு, பச்சுன்னு ஒட்டிக்கிச்சு, இந்த மனசில் வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அப்படியே அது டஹால்னு அப்படியே வந்து உட்காந்துக்கும். இவைகள் தான் கல்வியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. வயது கிடையாது, கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும், அக்கறை இருக்கணும், எல்லாத்த விட கற்றுக்கணுங்கிற அக்கறை இருக்கணும், உள்வாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இதை மட்டும் நம்ம புரிந்து கொண்டால் குழந்தையுடைய இயல்பு, யாரும் கற்பிப்பதை விரும்புவதில்லை ஆனால் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்னா குழந்தை மனம், நானே இதை செய்கிறேனே, சாப்பாடு போட்டால் நானே சாப்பிட்றேனே அப்படிங்கும், நானே பிசைஞ்சுக்கிறேனே, நானே ட்ரெஸ் போட்டுக்கிறேனே அப்படிங்கும். அந்த நானேங்கிற அந்த நே இருக்குது பார்த்தீங்களா, அதான் லேர்னிங். நானே செய்கிறேன், நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளேந்து அந்த ஆர்வம் வரணும், அப்போ தான் அதை கற்றுக் கொடுக்க முடியும். அதனால் அந்த லேர்னிங்கிற உள்வாங்கும் திறனை வளர்த்துக்கொள்வது மிக அவசியம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: செட்டிநாடு மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
5: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூனுக்குனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
9: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய், ஓகே. பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட், மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
10: இணைந்து வழங்குவோர்
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
13: கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இருக்கு. குழந்தைகளுக்காக வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 8:16 ஆயிடுச்சுங்க. வாங்க, வணக்கம், யாருங்க?

வணக்கம், பேசுங்க பேசுங்க, தள்ளி விட்றாதீங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? என்ன பேருமா? கதவோரமா நின்று பேசுறீங்களா? ஏன் கதவோரமா நின்று பேசுறீங்க? வாங்க இந்த பக்கம் பேசுவோம். உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. சரிங்க, ஹர்னி வருணிகா. வருணிகா, சரி சரி சரி, நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் இருந்தால் எடுத்துகிட்டு பேசுங்க, அப்போ தான் சரியாக கேட்கும். சரிங்களா? அப்புறம் எப்படிங்க நான் சொல்கிறது கேட்குது உங்களுக்கு? பரவாயில்ல, இருந்தாலும் சரி. இந்த பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அவங்களே பேச விட்டிங்கன்னா கொஞ்சம், இப்போ தான் சொன்னார் சுகிசி மையா கூட சொன்னார்ல, நானே பேசுகிறேன், நானே சாப்பிட்றேன்னு குழந்தைய கற்றுப்பாங்க. சரிங்களா? சரி பரவாயில்ல, சொல்லுவாங்க வர்ணிக்கா, என்ன சொல்ல போகிறீங்க நமக்கு? என்ன சொல்ல வந்தீங்க? திருக்குறள் சொல்லுங்க. வேற வேற அவ்வளோதானா? நீங்க என்ன படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல. சரி, நீங்கள் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு என்ன சொல்லுவீங்க? எங்கே போயிட்டு வந்தீங்க? உங்கள் அப்பா அம்மா எங்கேயா கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்களா? எங்கே கூப்பிட்டு போனாங்க? ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க, அவ்வளோதான். அவ்வளோதானா? சரி பரவாயில்லங்க. அப்படிங்களா? சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல. சரி, அழகாக திருக்குறள் சொன்னீங்க, உங்களுக்காக என்ன பாடல் வேணும்? சரிங்க, முட்டை கலக்கி. காலையிலேயே வந்து ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஆமாம் இல்லை? சரி சரி, வீட்டில் இன்றைக்கி அசைவ சாப்பாடுங்களா? சரி, நம்ம கேட்டுருவோம். நன்றிம்மா.

0: மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. காண்டாக்ட் 8939808574.
4: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
8: தங்கள் அன்புடன்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
8: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
5: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
8: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
5: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
8: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
8: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
5: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
8: நமது கோடை பண்பலை 100.5.
9: எட்டு மணி 25 நிமிடம், இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். குழந்தைகளுக்காக வாங்க. வணக்கம், யார் பேச போறீங்க? வணக்கம். பூங்குழலி. அட்டையே எங்க அப்பா, ரொம்ப வரலாற்று பேரா இருக்குது. யார் வச்சாங்க அந்த பேரு? சரிங்க சரிங்க சரிங்க, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க பூங்குழலி?
10: காமராஜர் பார்க்கு.
9: சரி குடுவோம், என்ன அது நம்ம சொல்லுவோம், எங்க இருந்து பேசுறீங்க? அப்படிங்களா? சரி சரி சரி, பாடல் சொல்லுங்க. என்ன பாடல் சொல்ல போறீங்க?
10: காமராஜர் பாட்டு.
9: சொல்லுங்க.
10: கருணை உள்ளம் கொண்டவரே, கரணி போற்ற வாழ்ந்தவரே, தாக சிந்தனை உள்ளவரே, நடையில் உலையில் எளியவரே, ஏழைகள் மனம் கவர்ந்தவரே, குழந்தைகளிடம் கல்வியை விதைத்தவரே, பசிக்கு உணவு தந்தவரே, பாரத மனசு படைத்தவரே, நீர் அணைகளை காட்டின தொலைநோக்கு பாலை பார்த்தவர், நாட்டை உயர்த்திட நினைப்பவர், தேசம் காக்க பாடுபட்டவர், தன்னுவர் இல்லாம மாமா, அதிகம் படிக்கவில்லை ஆனாலும் அனுபவ அறிவால் சிறந்தவர், அகிலம் புகழ வாழ்ந்தவர், அவர் புகழ் என்று நினைத்திருக்கும்.
9: அப்படிங்களா? சரி சரி, பரவாயில்ல, சூப்பரா சொன்னீங்க. மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு பாரதியார் பாட்டெல்லாம் தெரியுமா?
10: எழுதி கொடுத்தாங்க.
9: சரி, பாரதியார் பாட்டெல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
10: தெரியாது.
9: தெரியாது. வேற என்ன பாடல் தெரியும் உங்களுக்கு, நீங்க படிக்கிறதுல?
10: வேற பாட்டு தெரியும்.
9: என்ன பாட்டு?
10: தானானே தானானே.
9: அது என்னங்க தானா?

0: அண்ணே பாடுங்க ஏதாவது. இது பாடுங்க தானே தானே நல்லா இருந்தது. ஏதாவது திருவிழாக்களை பாடுங்க. நீரோட்டம் இல்லைன்னா தேரோட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீரை வந்து பூமிக்குள்ளே தேடக்கூடாது, வானத்திலிருந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மால் வரும் சொல்லி இருப்பார். சரி, அழகா பாடுறீங்க. என்ன பாடல் வேணும்? ஆத்தி சந்தன கட்ட. சரிங்க, பரவாயில்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளி கேட்டுட்டு நம்ம பாடல் கொடுத்துருவோம். கேட்டுட்டே இருங்க.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசம் இல்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612, கான்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: எட்டு மணி 36 நிமிடத்தில் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ யார் வரப்போகிறாங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம். எங்க இருந்து யார் பேசு, பேர் சொல்லுங்க.
6: மணப்பாறையிலிருந்து.
5: மணப்பாறையிலிருந்து யாரு?

0: ஜெயஸ்ரீ என்ன படிக்கிறீங்க ஜெயஸ்ரீ? அப்படிங்களா, சரி சரி சரி. உங்கள் ஊரில் ரொம்ப பிரபலமான ஒரு ஒன்று இருக்குமே சாப்பிட்ற பொருள், அப்பாடா கண்டுபிடிச்சிட்டீங்களே, சாப்பிட்ருக்கீங்களா? அப்படியா, சரிங்க சரிங்க. மணப்பாறை முறுக்கு, அப்புறம் அது ரொம்ப பிரபலமாக ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க, மணப்பாறை மாடு கட்டி, அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, கேட்டிருக்கீங்களா? நான் எங்கே கேட்டேன் அப்படிங்கிறீங்களா? சரி விடுங்க விடுங்க, புரியுது புரியுது. இந்த எழுத்தில் எழுத்தாப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் அப்படி தான் சிரிக்கிறாரு. அந்த பாட்டெல்லாம் எங்கேயா கேட்டிருப்பாங்க அப்படின்னு? சரி, கேட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் ஊரோட பெருமைக்காக அப்படி சொன்னேன். சரி, என்ன சொல்ல போகிறீங்க? அப்படிங்களா, பாடுங்க. சிங்கு சிங்கு சிங்கு சிங்கு, அந்த பாட்டா?
1: ஆமா.
0: என்னங்க சினிமா பாட்டு பாடுறீங்க? சரி பாடுங்க, பரவாயில்ல, கேட்போம். சரி, ஏதோ ஒன்று பாடுங்க. தமிழ். அப்புறம் என்னாச்சு? சரிங்க,
1: பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்.
0: தக்காளிக்கு அப்புறம் யார் வந்தது?
1: தக்காளி போய்
0: அடடா, தக்காளிக்கு எலுமிச்சிக்கும் சண்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இடையில ஏதோ ஆயிடுச்சு போல. சரிங்க, அப்புறம் என்னாச்சு? மூணு பேரு
1: போய் பட்டம் வந்தது.
0: பச்சை மிளகாயா?
1: போய் பட்டம் வந்தது.
0: சரிங்க, நீல சாய வெளுத்து போச்சு டும் டும் டும் டும், ராசா வேஷம் களைஞ்சு போச்சு டும் டும் டும் டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. சரி பரவாயில்ல, சூப்பராக பாடினீங்க. என்ன செஞ்சாங்களே அவங்களாம் போய் போய் என்ன செஞ்சாங்க? எலுமிச்சம்பழம் மாம்பழம்லாம் போயிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க? தக்காளி உருளைக்கிழங்கு தெரியலங்க, நமக்கு என்னங்க தெரியும்? அவங்க வாட்டுக்கு வந்தாங்க, அவங்க வாட்டுக்கு போகிறாங்க, கிச்சன் பக்கம் வந்தாங்கன்னா நம்ம தட்டுக்கு வந்துடுவாங்க, அவ்வளோதாங்க. என்ன பாடல் கேட்கலாம்? மேகம் கருக்குதாமுங்க, மழை கொட்ட போகுது நினைக்கிறேன். எல்லோரும் கொடையை எடுத்துகிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்துருங்க. சரி, பாடல் கேட்டுருவோம், நன்றிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். சரிம்மா, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் இடைவெளியை கேட்டுருவோம்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.
2: என்றும் என்றும் என்றும் தரவே நிஜா பாக்கு.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். கோடை பண்பலை 105 சைபால்
2: முகத்தில் மறுவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோற்று போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாம்.

0: சார், அதுக்காக தான் தொடர்ந்து போனாங்க ட்ரெயினர். அவர் இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாகிடுறது. செய், ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும். நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்டேருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாகச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகள் வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான். அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன்.
1: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சில் கோட் 2630.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மென்ட்,
5: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
4: எல்லாமே டாப்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2612.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். வாங்க, இப்ப யாரு எந்த குழந்தை செல்வம் பேச போறாங்க? வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்,
4: யாருங்க அது?
5: கீரங்குடியில இருந்து வர்ஷா பேசுறீங்க.
4: நல்லா இருக்கீங்களா வர்ஷா?
5: நல்லா இருக்கேன் மாமா.
4: அப்படிங்களா, சரிங்க. என்ன படிக்கிறீங்க?
5: 3ஆம் வகுப்பு மாமா.
4: அடாடாடா, சரிங்க சரிங்க சரி. நீங்க சொல்லுங்க, நீங்க எங்கேயாவது சமீபத்தில் ஏதாவது டூருக்கு ஏதாவது போயிட்டு இருந்தீங்களா? சுற்றுலா அப்படி ஏதாவது போயிட்டு இருந்தீங்களா? வெளியூர்ல வெளிநாட்டுல நீங்க எந்த ஊர் நீங்க?
5: கீரங்குடி.
4: பக்கத்துல என்ன என்ன ஊர் இருக்கு? புதுக்கோட்டை. மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா?
5: புதுக்கோட்டை வெளிநாடுங்களா?
4: பரவாயில்ல, உங்க தள்ளி நின்னுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. ஓ, நீங்க வந்துட்டீங்க. இப்போ சொல்லுங்க.
5: அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவான் முகற்றே உலகு அன்றனா நாயர் பயணன்கொள் வாழறிவன் நற்றால் தோணா நெறில் மலர் மிசை ஏங்கினால் மாநறி சேர்ந்தால் சில மிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுப இல்ல.
4: சரி போதும், இது இல்லாம வேற என்ன தெரியும் உங்களுக்கு? திருக்குறள் இல்லாம
5: நிறைய தெரியும்.
4: ஏதோ ஒன்னு குட்டியா சொல்லுங்க, ஏதாவது பாட்டு குட்டியா? இப்போதைக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க புதுக்கோட்டைங்கிற வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னொரு முறை நம்ம இதே மாதிரி பேசி நம்ம வேற பாடல் சொல்லிடுவோம். சரிங்க, நல்றதுங்க, நன்றிங்க. என்ன பாடல் கேட்கலாம்? நிறைவா
5: மோனிகா.
4: மோனிகா பாடல் கேட்டுருவோமா?
5: ஓகே மாமா,
4: நன்றிமா.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்.
2: சித்திர சிட்டுக்களோடு சிங்காரமாக பேசி இனிந்த நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். குழந்தை செல்வங்களோடு உரையாடிய மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இனிதம் கோடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது. வானவில் நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

உள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
6: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
10: இனிய காலை வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திற்கும் ஒரு வண்ணம், ஒவ்வொரு நினைவருக்கும் ஒரு கருத்து. அந்த வண்ணங்களையும் கருத்துகளையும் இணைக்கும் இனிய வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவில் நிகழ்ச்சி நமக்கு தரும் தலைப்பு, தெரிந்து கொள்ளலாம் நீதிமன்ற சட்டங்களை. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் வரலாம். இந்த எண்களில் 24 24 24 24 24 24 26, 290 330 33, முன் இணைப்பிற்கு 04 542. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வழக்குரைஞர் எஸ் செல்வராஜ் அவர்கள். நிகழ்ச்சியை நெறி ஆளுகை செய்கிறார் ஜே பி ரமேஷ்குமார்.

0: களம் அமைத்து தரும் வழியில் நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவெளியில் தந்திருக்கும் தலைப்பு தெரிந்து கொள்ளலாம் நீதிமன்ற சட்டங்களை. சிறப்பு விருந்தினராக வழக்குரைஞர் செல்வராஜ் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் அங்கீகாரம் பெற்ற சான்று உறுதி அதாவது நோட்டரி வழக்குரைஞர், பல தசாப்தங்களாக சட்டத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் குற்றவியல் வழக்குகளை எடுத்து வாதாடி கொண்டிருக்கு இவர். சட்டம் சார்ந்து பல்வேறு இடங்களை விழிப்புணர்வுகளை தந்து கொண்டிருக்கிறார். சட்டம் தொடர்பான நமது ஐயங்களுக்கு விளக்கம் தர காத்திருக்கும் சிறப்பு விருந்தினரை இனிதே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இனிய நேர்களின் அன்பான கைதட்டல்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: ஐயாட்ட வணக்கம் சொன்ன கையோடு நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீதிமன்றங்களில் வாதாடும் வழக்குரைஞர்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஒருவர் பதிவு பெற்ற வழக்குரைஞர் தானா என்பதை எப்படி உறுதி செய்வதையா?
1: பதிவு பெற்ற வழக்கறிஞர் என்பது தமிழ்நாடு பார் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதில் பதிவு செய்யப்பட்டு அவருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கும், அதற்கு பதவி எண் கொடுக்கப்பட்டிருக்கும்.
0: சரிங்க.
1: இது பதிவு எண்ணை ஒவ்வொரு முறையான வழக்கறிஞரும் தன் அலுவலகத்தில் அதை வைத்திருப்பார், அதை கொண்டு எளிதாக கண்டறிந்து கொள்ளலாம் வழக்கறிஞர் என்பது.
0: சரிங்கய்யா, இப்ப வந்து இந்த நீதிமன்றங்கள் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை வந்து எத்தனை வகைகளா பிரிக்கலாம்? இப்ப கிரிமினல் லாயர் சொல்றாங்க, நிறைய சிவில் லாயர் சொல்றாங்க, இது யாரெல்லாம் இருக்காங்க ஐயா?
1: ஐயா வழக்கறிஞர்கள் என்பது படிப்பு பொறுத்த மட்டும் ஒன்றுதான், அவங்கள் சில வகையான வழக்குகளை மட்டும் சில பேர் தேர்ந்தெடுத்து அதை மட்டுமே பார்ப்பார்கள், மற்ற வழக்குகளை பார்ப்பதில்லை. சிவில் வழக்கு ஆடிகள் வந்து சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை மட்டும் எடுத்து வாதாடுவார்கள். ஒரு சில வழக்கறிஞர்கள் குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டதில் மட்டும் தனியாக வாதாடுவார்கள், அவர்கள் அதை மட்டும் பார்ப்பார்கள், சிவில பார்க்க மாட்டாங்க, அவங்களாக அது தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான்.
0: வந்துட்டீங்க, ஐயா இப்போ நேயர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சான்று உறுதி அதாவது நோட்டரி வழக்குரைஞர் என்பவர் யாருங்க, அவங்களோட பணிகள் என்னென்னங்க ஐயா? எல்லா வழக்குரைஞர்களால சான்று உறுதி அதாவது நோட்டரி வழக்குரைஞராக ஆக முடியுமாங்க ஐயா?
1: அதாவது இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம், ஒன்று அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க, இன்னொன்னுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்றது, அவங்க நோட்டிபிகேஷன் போடுவாங்க. இதுல தகுதியும் எடுத்துக்கிட்டா வழக்கறிஞராக பதிவு பெற்று பிராக்டிஸ் பண்ண வேண்டும், மினிமம் 7 ஆண்டுகள் அவர்கள் பிராக்டிஸ் பண்ணியிருக்க வேண்டும். ட்ரான்ஸ்பர் பண்றப்ப அப்ளிகேஷன் வந்து துறோ ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்கள் முன்னிலையில் வந்து அனுப்பிச்சிருவாங்க, அதுல ஒரு குழு நியமிக்கப்பட்டு இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடக்கும், அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விஷயத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.
0: இந்த விஷயம்
1: அவங்களுடைய பணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவிட விட்டு தயார் பண்ணி அட்டஸ்டேஷன் பண்றது, டிரான்ஸ்லேஷன் பண்றது, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்றது, ஆவணங்கள் தயார் பண்றது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு கட்டணம் வந்து அரசே வந்து இந்த நோட்டரி ஆக்டிலே வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறது, அதில் சில விதிமுறைகள் இருக்கிறது, அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும். தன்னுடைய இந்த அவிட விட்டு இது கொடுக்குற இதை போறாம அதுக்குன்னு ஒரு நோட்டரி இருக்கு, நோட்டரிக்குன்னு அதில் வந்து என்ட்ரி போட்டு பாக்கிட்ட கைக்கு வாங்கிக்கணும்.
0: இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இப்போ அரசாங்கம் ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்குன்னா அதோட உண்மையை தன்மையை வந்து நீ உறுதி பண்ணி கொடுக்கறது வந்து இந்த நோட்டரி
1: கொடுக்கறத பண்றது, ஒரிஜினல் வாங்கி அது சரியா அப்படிங்கிறத
0: வணக்கம். யார் பேசுறீங்க?

நன்றிகள் பல தனசேகரன். மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே. சட்டங்கள் மனித குலத்திற்காக படைக்கப்பட்டவை. அறம் தவறும் ஒவ்வொரு நேரத்திலும் அதனை சரி செய்ய படைக்கப்பட்டவை சட்டங்கள். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக சட்டங்கள் அனைத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்ப்புகள் வெளிவருகின்றன. அதற்கான காலங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படியான நீதிமன்ற சட்டங்களை பற்றி நமக்கு தேவையான அளவு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. பல நேரங்களில் எந்த விஷயத்திற்கு எந்த நீதிமன்றம் செல்வது, வக்கீலை தேடிப் போவதா, வழக்குரைஞரை தேடிப் போவதா, காவல் நிலையம் செல்லும் போது யாருடன் செல்வது என்று நிறைய ஐயங்கள் நம்மிடையும் இருக்கின்றன. இதற்கு

0: கேளுங்க கேளுங்க.
1: அதாவது நாங்க பழைய பூர்வீகத்து
0: சரிங்க,
1: அந்த இருக்கிறது ஆல்ரெடி அந்த வெளியில வர்றதுக்கு.
0: ஐயா நீங்க பேசுறது சரியா கேட்கலங்க ஐயா, நீங்க பூர்வீகம்னு என்னமோ சொன்னீங்க, அதுக்கடுத்து கேட்கல. போன நல்லா வச்சு கேக்குறீங்களா?
1: பூர்வீக சொத்து யாரு?
0: பூர்வீக சொத்து சரி,
1: அந்த இதுல வந்து ஆல்ரெடி இருக்கு. அதுல வந்து பக்கத்து வீட்டுக்காரர் மூணு அடியும் இந்த பக்கத்துல இருக்கவங்க மூணு அடியும் போயிட்டு எங்களுக்கு என்னையா இருக்கு,
0: என்னையா
1: எப்படியா வர்றது,
0: இதை எப்படி வாங்குறேன்னு சொல்லி. இது வந்து பல இடத்துல பல பிரச்சனையா இருக்குங்க. யாரை பார்த்தாலும் அங்கிட்டு அரை அடி எடுத்துட்டா அங்கிட்டு ஒரு அடி எடுத்துறாங்க. இதுக்கு வந்து சட்ட ரீதியா எப்படிங்க தீர்வு காண்றது? சொல்லுங்க.
2: முதல்ல ஆவணங்களை சரி பார்க்கணும்.
0: சரிங்க,
2: நம்ம எவ்வளவு பாத்தியம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பட்டாவோ அல்லது பதிவு பெற்ற ஆவணங்களோ இருந்தால் அதை வைத்து முறையாக தாசில்தாரிடம் மனு கொடுத்து நம்ம இடத்த அளந்து அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு ஆக்கிரமிப்பு இருக்கிறத கண்டறிந்து நீங்க சிவில் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு போட்டு எடுத்துடலாம்.
0: எடுத்துட முடியும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறையா பேருக்கு வந்து இந்த சிவில் இதுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து என்னென்ன வந்து ஆவணங்களை கொண்டு போகணும்னு தெரிய மாட்டேதுங்க. அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு போயிடலாம்.
2: அதனால் முதல்ல வந்து நம்முடைய சொத்துக்கு உண்டான உரிமை ஆவணங்கள், பட்டா பதிவு பெற்ற ஆவணங்கள் அந்த மாதிரி இருக்கணும். அது போக அனுபவத்துக்கு வீடாக இருந்தால் வீட்டு ரசீது, நிலமாக இருந்தால் டிஸ்ட் ரசீது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எடுத்துட்டு போய் சிவில்னா சிவில் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞரை அணுகி ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் வழக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லை, வசதி இல்லை அப்படின்னாக்க ஒவ்வொரு தாலுகா அல்லது மாவட்டம் தோறும் அல்லது மாநில தலைநகரத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்டிருக்கு. அங்கு போய் உங்களுடைய குறைகள் சொன்னா அவங்க இலவசமாகவே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க. வசதி இல்லைன்னா அவங்களே வழக்கறிஞர் நியமனம் பண்ணி அந்த வழக்கை அவங்கள்ட்ட கொடுத்து வழக்கு ஃபைல் பண்ணி நடத்தி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் அரசே கொடுத்து விடும்.
0: ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்கும். இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
11: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
12: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
13: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: படிப்பு

0: வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: என்ன காற்றின் இதிகாசமாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வானவில்லில் இன்றைய தலைப்பு தெரிந்து கொள்ளலாம். நீதிமன்ற சட்டங்களை சிறப்பு விருந்தினராக வழக்குரைஞர் செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா, சில தனியார் நிறுவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை அடகு வைக்கிறாங்க. அடகு வச்சுட்டு திரும்ப போகிற காலகட்டத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை சேஃபில் வச்சுட்டு இன்றைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்க, இப்பெல்லாம் கொஞ்சம் அலக்கழிக்கிற நேரத்தில் இதை வந்து சட்ட ரீதியை நம்ம வந்து பார்க்க முடியுமாங்கய்யா?
9: ஆ, பார்க்கலாம் ஐயா.
8: பார்க்கலாம், என்ன மாதிரி பார்க்க?
9: நம்ம நேர்ல முதல்ல அவங்க கிட்ட கேட்கணும்.
8: சரிங்க.
9: அதுக்கு சரியா வரவில்லை அப்படின்னா 10 போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
8: சரிங்க.
9: அப்பயும் சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கணும், எழுத்து மூலியமா, நேராகவோ வழக்கறிஞர் மூலியமோ. ஏன்னா நான் கடனை கட்டிட்டேன் அல்லது வட்டியும் அசலையும் கட்ட தயாரா இருக்கேன், நீங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, சேவை குறைவு பண்ணிருக்கீங்க, இதை இத்தனை நாளுக்குள்ள நீங்க சரி பண்ணி கொடுக்கவில்லைன்னா நுகர்வோர் நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து, அப்பயும் சரி பண்ணலைன்னா கன்சூமர் கோர்ட்ல போட்டு நகையும் வாங்கிடலாம், அந்த பணத்தையும் கன்சூமர் கோர்ட் மூலியமா கட்டிடலாம், பொருளையும் கோர்ட்ல இருந்தே வாங்கி கொடுத்துருவோம்.
8: கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. இதை சார்ந்து நேர்களும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்
10: சகோதரருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். என் பல் தமிழை வணங்கி பண்பலையை இணைவது தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் உஷாநந்தினி கண்ணன்.
8: வணக்கம். கேளுங்க ஐயாட்ட.
10: நான் இப்ப நிறைய பேர் தனியார் நிறுவனங்கள்ல நகை அடகு கடன் வச்சிருக்காங்க.
8: சரிங்கம்மா.
10: அவங்கள்ட்ட போய் நம்ம பொருளை அடமானம் கொடுக்குறோம்.
8: சரிங்க.
10: அவங்க என்ன பண்றாங்க, நம்ம அசலும் வட்டியும் கொண்டு போய் கொடுக்குற சமயத்துல வந்துட்டு உங்க பொருள் லாக்கர்ல இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, நம்ம கையில காசு இருந்தா செலவழிஞ்சிருன்னு சொல்லி அவங்க கையில குடுத்துட்டு வந்துடுறாங்க.
8: சரிங்கம்மா.
10: இவங்க வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, லாக்கர் லீவு, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லி ஒரு வருடம் ரெண்டு வருடம் உங்க கழிச்சு வந்து அவங்க அசலும் வட்டியும் வாங்கி கூட பொருள் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க.
8: இதுக்கு என்ன செய்யலாங்க? நான் கேட்ட கேள்வி,
10: ஏன்னா ரொம்ப குறைவான மதிப்புடைய பொருளுக்கும் இது பொருந்துமா ஐயா? இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னாங்க இது பொருந்துமா, 1 கிராம், 2 கிராம், 3 கிராம் இதுக்கு பொருந்துமா
8: அப்படின்றத ஐயா விளக்க சொல்லிடுறாங்க. கேட்டலாம்.
9: அளவு முக்கியம் இல்ல, அளவு முக்கியம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். நீங்க அடகு வைக்கிறப்ப ரசீது வாங்கிக்கிறோம், அதே மாதிரி பணம் கட்டுறப்பையும் அதுக்கு ரசீது வாங்கிக்கிறோம். அப்படி இருந்தும் அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்காம அலைக்கலுக்கு பண்றாங்கன்னா முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கும் சரியா வரலையானா நீங்க நேராகவோ அல்லது வழக்கறிஞர் மூலியமாகவோ அவங்களுக்கு எழுத்து மூலியமாக ஒரு அறிவிப்பு அனுப்பணும். நான் இந்த மாதிரி பணத்தெல்லாம் காட்டிச்சேன், இப்படி அலக்கலுக்கு பண்றீங்க, அதனால இத்தனை நாளைக்குள்ள நீங்க எனக்கு ஒப்படைக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா உங்க மேல கன்சூமர் கோர்ட்ல வழக்கு போட்டுருவோம் அப்படின்னு அனுப்பிச்சு, அப்பவும் உங்களுக்கு செட்டில் பண்ணலையன்னா நீங்க நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டீங்கன்னா பொருளையும் வாங்கி கொடுத்துருவாங்க, அதே மாதிரி
8: வணக்கம். யார் பேசுறீங்க
11: ஐயா? திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் செம்பட்டி அருகே உள்ள ஒரு தோட்டத்தில் பேசுகிறேன்.
8: பேசுறவங்க பேர் சொல்லிருங்க.
11: ஸ்ரீ மாயகிருஷ்ணன்.
8: மாயகிருஷ்ணன், மாயகிருஷ்ணன் டிரைவரானா கேளுங்க, என்ன கேட்கணும்னு கேளுங்க.

0: ஐயா வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா.
0: ஆ ஐயா, இந்த மோட்டார் சைக்கிள் மோட்டார் கார்ல லாரியில போயிட்டு இருக்கேன், போதையில அவங்க வாட்டுக்கு சைட்ல விழுந்துறாங்க, எஃப்ஐஆர் கேஸ் எழுதுறது, டிரைவர் பக்கமே கேஸ் எழுதுறாங்க. அதுக்கு என்ன விதி விளக்குங்க?
2: என்ன விதி இருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. சட்ட ரீதியா என்ன இருக்குன்றது ஐயா விளக்கமா சொல்றாங்க.
1: ஒரு விபத்து நடந்ததுன்னா புகார் வந்து, அது முக்கியமாக புகார் வந்து டிரைவரும் கொடுக்கலாம் அல்லது பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கலாம். காவல் நிலையத்தில் உரிய முறையில் முறையாக விசாரித்து யார் மேலே தவறோ அவங்க மேலே தான் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணுங்க ஐயா.
2: இது வந்து அவங்க மேலேயே வந்து உங்க மேலேயே வந்து விழுந்துராது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் ஐயங்களுக்காக காத்திருக்கிறார். வந்து கொண்டிருக்கும் நேரம் 9:24 மணித்துளிகள். வருக வணக்கம். இது நம் கோடை பண்பலை 100.5 வானவில் இன்றைய வண்ணமாக தெரிந்து கொள்ளலாம் நீதிமன்ற சட்டங்களை. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கமா, யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலையோட ராஜேஷன் பேசுறேங்க சார்.
2: வணக்கமா, கேளுங்க ஐயாட்ட.
3: வணக்கம் ஐயா, சிறப்பு இருந்த ஐயா.
1: வணக்கம்
3: ஐயா. எங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி 6 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. ஒரு லேடி வச்சு நாங்க இது வழக்கு பார்த்தோம். அவங்க எல்லாமே செஞ்சாங்க, அம்மாவெல்லாம் கூப்பிட்டு எல்லாமே கேஸ் எல்லாம் நடத்தினாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கேஸே முடிஞ்சு போச்சு, கேஸே முடிச்சுட்டாங்க, உங்களுக்கு பணம்லாம் வராது. ஏன்னு கேட்டா லாரிக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்ல. அவங்க உங்க அப்பா என்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனாரோ அன்னைக்குதான் அந்த லாரிக்கு இன்சூரன்ஸ் இல்ல, அதனால அந்த காசு வராது, கேஸ் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள்கிட்டயும் பணம் வாங்கிட்டாங்க 8000. ஆனா இது செல்போன்லாம் காட்டினாங்க சார், உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்துருக்குன்னுலாம் காட்டினாங்க. எனக்கு என் தங்கச்சி 1.5 லட்சம், எங்க அம்மா 1.5 லட்சம், எங்க அம்மாக்கு 4 லட்சம், எனக்கு 1.5 லட்சம் காட்டினாங்க. ஆனா அத கடைசியில கேட்டா கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார்.
2: ஐயா வந்து விளக்கம் கொடு. அம்மா, ஐயா வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படியே கேளுங்க, கேட்டு உங்களோட ஐயத்தை தீர்த்துங்க.
1: அந்த தீர்ப்பை படிச்சு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பு இல்ல, அந்த வண்டியினுடைய உரிமையாளர் இருக்காரு இல்லையா, அவர் மேல சொத்துக்கள் இருந்தா சொத்துக்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம், இல்லைன்னா அவர் மேல அரெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணலாமா?
2: இப்போங்கய்யா அவங்க சொல்லும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க, அவங்க வந்து அந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு நஷ்டஈடு பணம் வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் காமிச்சாங்களாம். ஆனால் வந்து இந்த இவங்க அந்த கேஸ் யார் நடத்துனாங்களோ அவங்களுக்கு பணம் போய் சேரலை. இதில் வந்து வழக்குரைஞர் பக்கமோ இல்லை நீதிமன்ற பக்கமோ ஏதாவது தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா பணம்லாம் வந்து
1: வாய்ப்பு இல்லை. அதாவது இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி டைரக்டாக பணம் கட்டணும்னு உத்தரவு போட்டுருவாங்க. இந்த வழக்கில் வந்து இன்சூரன்ஸ் இல்லாதனால உரிமையாளர் மேலே நஷ்டஈடு போட்டிருப்பாங்க. நம்ம வசூல் பண்ணுறதுக்கு தனியாக மனு போடணும். உரிமையாளருக்கு சொத்து, அந்த வாகனத்தின் உரிமையாளருக்கு சொத்து இருந்தால் சொத்து மேலே நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா அவரை அரெஸ்ட் பண்ணுறது மூலயமா வசூல் பண்ணுறதுக்கு மனு போடணுங்கய்யா.
2: மனு போட்டால் கிடச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே உற்ற வேண்டாம், இதை உற்ற வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி செய்து அந்த பணத்தை வாங்குங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வந்து கொண்டு இருக்கிறார். கோடை பண்பலை 100.5 வானவில் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி ரங்கன்யா.
2: கேளுங்க ஐயா.
4: வணக்கம் ஐயா. நான் 95 ஒரு இடம் வாங்கி அது மோட்டி உள்ளமையா கட்டி குடியிருந்துகிட்டு இருக்கிறேன்.
2: சரிங்க.
4: அதுக்கு வந்து பத்திரம் இருக்குது, இன்னும் அந்த கம்ப்யூட்டர் பட்டான்னு சொல்றாங்க, அது இன்னும் நான் வாங்கவே இல்லை. அது எப்படி என்ன வாங்கணும்?
1: அவங்க கூட்டு பட்டா தான் போடுவாங்க. அதுக்கு கிராமமாக இருந்தால் தாசில்தார்கிட்ட மனு கொடுத்து, அப்புறம் ஆன்லைனில் மனு கொடுக்க சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட ஆவணங்களை இணைச்சு மனு கொடுத்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வியோ விசாரித்து அறிக்கை கொடுப்பாரு, அதன் அடிப்படையில் பட்டா கொடுத்துருவாங்கய்யா.
2: பட்டா கொடுத்துருவாங்க சொல்லியிருக்கேன் ஐயா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோட்ரி லாயராக இருக்க, அதாவது அட்வொகேட்டாக இருக்குன்னா அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு இடம் வாங்குறேங்க, அந்த இடம் வந்து பிமெமோ லேண்டாவாக இருக்குது. அதை வந்து என்ன பண்ணீங்கன்னா, நோட்ரி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அது செல்லுன்னு சொல்கிறாங்க. இது எது எது வந்து சட்ட ரீதியாக எதுங்கய்யா, என்ன பண்ணலாம், எது சரி?
1: அது பிமெமோ அப்படிங்கிறது ஒரு அரசு நிலத்தை யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணி குடியிருந்தாலோ அல்லது விவசாயம் பண்ணாலோ காலி பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கறது தான்.
2: சரிங்க.
1: வெக்கேட் பண்ணுங்கன்னு கொடுக்குறதுக்காக தான் அது வந்து

0: அவங்க அனுபவத்துல இருக்காங்க. அரசுலாம் நீங்க ஒரு 7 நாள்ல 15 நாள்ல காலி பண்ணணும் சொல்லி கொடுக்கறதா, அது வந்து உரிமையாவனா ஆகாது. அது புறம்போக்குலாம் பல புறம்போக்குகள் இருக்கு, நீர்நிலை புறம்போக்குகள், ஹைவே புறம்போக்கு, வனக்காப்பு காடுகள்ல இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பட்டாவும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது, எப்ப வேணாலும் அரசு வந்து காலி பண்ணிடும். ஆனா நத்தம்புறம்போக்கு பாத்தீங்களா, நத்தம்புறம்போக்கு அதுக்கு பட்டா எதுவும் தேவையில்லை. முத முத யாரு அரசு பண்ணி குடியிருந்து வருகிறார்களோ அது அவங்களுக்கு உரிமையானது. அத அதனால அந்த அரசு புறம்போக்கு அப்படிங்கிறது என்ன வகை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்க முடியும்.
1: ஒரு நல்ல விளக்கம் தந்து இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.
11: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
6: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: பிளஸ் 2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல்

0: பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: தெரிந்து கொள்ளலாம். நீதிமன்ற சட்டங்களை சிறப்பு விருந்தினர் வழக்குரைஞர் எஸ் செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயம் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய நீதிமன்ற சட்டங்கள் யாவைங்க? கோடை பண்பலை 100.5 வானவெளியில் இறைந்திருக்கும் இந்த நேரத்தில் ஐயா நம்ம கூட இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து நிறையா விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் வந்து சட்டங்கள் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை கேட்டுவிட்டு வந்து விடலாமே.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or org.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965253999.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வானவெளியில் ஐயா இணைப்புக்கு வந்துட்டாங்க. ஐயா, இப்ப நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன் வச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் வந்து சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கோடை பண்பலை 100.5 வானவெளியில் இணைந்திருக்கிறோம்.

0: பாடல்களிடையே சில தடங்களும் வந்த நேரத்தில் ஐயா வந்து இப்போ இணைப்பில் வந்துட்டாங்க. ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, ஒவ்வொருவரும் ஒரு ஒரு குடிமகனும் என்னென்ன சட்டங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஐயா?
1: முதல்ல பார்த்தீங்கன்னா சரி, அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: சரிங்க ஐயா,
1: அந்த சட்டம் தான் பிரதான சட்டம் நம்ம நாட்டை பொறுத்த மட்டும்.
0: அது அதுல வந்து முக்கியமா இந்த சட்டங்களை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும் எதை சொல்லுவீங்க?
1: அது ஆர்டிகல் 1 14 இருந்து 21 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லுது, அடிப்படை உரிமை.

0: குடிமகனுக்கு அடிப்படை உரிமை சம்பந்தமாக உறுப்பு 14 to 21 சொல்லுது. அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த சட்டத்துல வந்து எல்லாமே சொல்லியிருக்கு. நம்ம நாட்டினுடைய இறையாண்மையும் சரி, சட்டம் ஏற்றுதல் எல்லாமே சொல்லியிருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் அது கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கிறது நல்லது.
1: நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவுகள் வந்து இருக்கிறார்கள். வருக, வணக்கம்.
2: காரைக்குடில இருந்து சாமிநாதன்.
1: சாமிநாதன் ஐயா கேளுங்க
2: சார். எனக்கு ரெண்டு கேள்வி சார். ஒன்னு பொதுவான கேள்வி
1: கேளுங்க.
2: அதாவது சார், இப்ப குற்றச்செயல ஈடுபட்டுள்ள வந்து நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு சொல்றாங்க. அது வந்து நீண்ட நாட்கள் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தே வர்றதில்ல.
1: சரிங்க,
2: அது வந்து என்ன சார் காரணம்? அதை கொண்டு வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டுறதுக்கான வழிகள் என்ன, வழிமுறைகள் என்ன இருக்கு?
1: சரிங்க.
2: இன்னொன்னு ரெண்டாவது வந்து என்னுடைய சொந்த கேள்வி சார். அதாவது நாங்க வந்து 1983 எங்களுடைய தோட்டத்துக்கு பக்கத்துல வண்டிப்பாதை புறம்போக்கு கொண்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து சர்க்குலேட்டர் வந்து ஆர்டர் போட்டு 2,300 பணம் கட்டி ட்ரெஷரிலாம் பணம் கட்டி எல்லா அனுப்பு எடுப்பும் அனுப்பியாச்சு.
1: சரிங்க.
2: எங்களுடைய இடத்தையுமே நாங்க ரோடுக்கு சாலைக்கு ஆண்டி கொடுத்து அந்த ரோடு அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு சார்.
1: சரிங்க.
2: நாங்களும் பல முறை வந்து கலெக்டர் மனு கொடுத்து நீதிமன்றத்தை அணுகி இது பண்ணி கிட்டத்தட்ட 40 எந்த விதமான ஒரு இது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல.
1: சரிங்க. என்ன வேணுங்க, என்ன கிடைக்கணும்?
2: இல்ல, எங்களுக்கு பட்டா வழங்கணும் சார். பட்டா வழங்குறது அது சப்ளேட்டர் ஆர்டர் போட்டு 2,300.
1: ஓ சரிங்க, புரிஞ்சது. இப்ப ஐயா வந்து என்ன
2: விளக்கம் சார் அது சொல்லிருக்க? அது வந்து அந்த பிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னா அந்த கேட்டகரி வந்து அந்த இடம் வந்து வண்டி பாதை புறம்போக்கும் இருக்கு.
1: சரிங்க.
2: அதை தரம் பிரித்து உங்களுக்கு பட்டா வேணும்னா 2,300 கட்டுங்க, நான் கட்டிட்டோம்.
1: சரிங்க.
2: இது வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதுவுமே எங்களுக்கு எந்த விதமான எதுவுமே கிடைக்கல.
1: சட்டர் இது என்ன கேட்டுலாம் ஐயா சொல்லுவாங்க, கேட்டுலாம் சொல்லுங்க. சொல்லுங்க
0: ஐயா, பாதிக்கு நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்களா, நீங்க வாங்கிருக்கீங்களா?
1: ஐயா, அது வந்து வண்டி புறம்போக்குன்னு இருந்துச்சு, அதுக்கு வந்து பட்டா கேட்டிருக்காங்க ஐயா.
0: கொடுத்துருவாங்க.
1: இன்னொரு கேள்வி கூட கேட்டாங்க, சில குற்றச்செயல்கள் வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு போயும் அதை வந்து வந்தே சேரதில்லை, அதை வந்து விசாரணைக்கு வரதில்லை, அப்படி நடக்கக்கூடியது? ஏன்னா நீங்கள் குற்றவியல் வந்து நிறையா கேஸுகளை பார்த்துட்ருக்கீங்க, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேங்க. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கய்யா?
0: இல்லை, குற்ற வழக்கு நம்ம மேலே இருக்கா?
1: இல்லை, யார் மேலே இருந்தாலும் பொதுவாகவே ஒரு மேலே ஒருத்தர் மேலே இருக்குது.
0: பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது புகார் கொடுத்தவங்க.
1: சரிங்க.
0: குற்றவாளிங்கிறவங்க அதில் அந்த தண்டனை குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்.
1: சரிங்க.
0: இப்ப வந்து நீதிமன்றங்கள் வந்து நிறைய வந்துருச்சு, அதனால வேகமா முடிஞ்சிடும். குற்ற வழக்கா இருந்தா போலீஸ் தான் சாட்சிகளை வேகமா கூட்டு வந்து கோர்ட்ல விசாரிக்க ஏற்பாடு பண்ணணும்.
1: விசாரிக்க பண்ண முடியும்.
0: ஒத்துழைப்பு இருந்தாக்கா வேகமா வழக்குகள் முடிஞ்சிடும்.
1: வழக்குகள் முடியும் ஐயா சொல்லி இருக்கிறாங்க. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: என்ன காற்றில் வண்ணம் ஊடகமாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா ஐயா, கடன் கொடுத்து ஒருவர் ஏமாற்றுகிறார் என்றார், அவர் மீது நாம் எப்படி புகார் கொடுக்கலாம்? இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா
1: என்னங்கய்யா? லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது தேடப்படும் குற்றவாளி அல்லது தேடப்படும் நபர் குறித்து எச்சரிக்கை அறிவிப்பு கொடுக்கிறது. அது எதற்காக கொடுக்கப்படுகிறதுன்னா, குற்றவாளியாக இருந்தா நீதிமன்றத்தாலும் அல்லது காவல் உயர் அதிகாரிகள் அல்லது சட்ட அமலாக்க

0: முகமை மூலம் அந்த நபர் வந்து விமான நிலையம் மூலமாகவோ துறைமுகம் மூலமாகவோ வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுப்பதற்காக அந்த எச்சரிக்கை அறிவிப்பு அனுப்பப்படுகிறது. ஐயா,
1: இப்ப இன்னொரு விஷயம் கேட்டாங்க, இந்த கடன் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு மறைமுகமா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்களும் வந்து நம்ம எப்படிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அவங்களை எப்படிங்க நம்ம தேட முடியும்?
0: ஐயா, கடன் வாங்கினவங்களா கடன் கொடுத்தவங்களா? ஐயா,
1: கடன் கொடுத்தவங்க தான் இப்ப தேட வேண்டியதா இருக்குது.
0: அது உரிய உரிய ஆவணங்கள் இருந்தா அத சம்பந்தமா வந்து உரிமை நீதிமன்றத்துல வழக்கு போடணும்.
1: வழக்கு போடணும் சொல்லி இருக்கிறீங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:48 துளிகள். வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்
2: ஐயா. வணக்கம், ஒரு நாள் ராஜகுமாரி பண்ணி.
1: வணக்கம்மா, கேளுங்க ஐயாட்ட.
2: ஐயா, பட்டா கொடுத்துருக்காங்க 2006 வேண்டியவங்க தானுங்க ஐயா?
1: சரிங்க.
2: அந்த பட்டா வந்து இடம்
0: நேரடியாகவோ அல்லது ஆன்லைனாகவோ கொடுத்தோம்னா அவங்க அளந்து கொடுத்துருவாங்க. அது ஒரு சர்வே நம்பருக்கு இவ்வளவு அமௌண்ட் கட்டணும் இருக்கு, 1600
1: இப்பொழுது சட்டங்கள் சார்ந்து தெரிந்து கொள்ள வந்திருப்பவர் யாரோ, ஒரு வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: அண்ணா, உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாசமலையும் மலருங்க அண்ணா.
1: வணக்கம்மா, கேளுங்க. கேளுங்க
3: ஐயா கிட்ட இரண்டு கேள்வி. ஐயா, இன்னைக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் என்னென்னாங்க ஐயா இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு விரிவா சொல்லுங்க ஐயா. இன்னொரு கேள்விங்க ஐயா, கன்சியூமர் கோர்ட் அப்படின்னா என்னங்க ஐயா? அந்த கோர்ட்டுக்கு ஆறாருங்க ஐயா அணுகலாம். ஏன்னா நான் ஒரு விவசாயிங்கிறதுனால ஒவ்வொரு இதுக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கோர்ட்டை எதுவுமே வந்து ஒரு நீதி பத்தி எதுவுமே தெரியாதுங்க ஐயா. இந்த மாதிரி நிறைய நீ அதாவது எங்களுக்கு அதனுடைய அறிவுரைகள் எப்படிங்க ஐயா? நாங்க எப்படிங்க ஐயா கோர்ட்ல போய் எப்படிங்க ஐயா ஒரு வைக்க பாக்கணும் அப்படின்னா நாங்க என்ன மாதிரி முறையில அணுகணுங்க ஐயா? இரண்டு கேள்விக்கு சொல்லுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் முன்னாடியே ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அறிவுரை பெறுவது நல்லது. உங்களுக்கு இலவச ஆலோசனை வேணும்னா அந்தந்த வட்டங்கள்லயும் மாவட்டம் தோறும் தலைநகர்ல வந்து இலவச சட்ட ஆலோசனை மையம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க அதுவுனாலும் அவங்க இலவசமாகவே உங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குவாங்க. கன்சியூமர் கோர்ட்டு பொறுத்த மட்டும் மாவட்டந்தோறும் ஒரு கன்சியூமர் கோர்ட் இருக்கு. அங்கே வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து நேராகவே புகார் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து குழந்தைகள் பாதுகாப்பு கேட்டீங்க இல்லைங்களா?
1: ஆமாங்கய்யா, கேட்டாங்க.
0: பாதுகாப்பு விஷயத்தில் வந்து என்ன சட்டம் இருக்குன்னா போக்சோ ஆக்ட்ன்னு இருக்கு. அது பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, பாலியல் தாக்குதல் இருக்கு அப்படின்னாக்கா அது போலீஸில் புகார் கொடுத்தோம்னா உடனே நடவடிக்கை எடுத்து விரைவாக நீதி கிடைச்சிடும். அதே மாதிரி இளஞ்சிறார் இருக்காங்க இல்லையா, இளஞ்சிறார் 18 கீழே அவங்க சம்பந்தமா ஏதாவது குற்ற வழக்குகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து தனியாக நீதிமன்றம் இருக்கு, ஜுனியல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு சொல்லி ஒரு போர்டு தனியாக அமைச்சிருக்காங்க. அது சிறுவர்கள்னால நீதி சட்டத்தின் கீழ் அந்த நடவடிக்கைகள் நடக்கும். அதுல வந்து தண்டனை கொடுக்கறது அதனுடைய நோக்கம் அல்ல, அவங்க வந்து சீர்திருத்தம் செய்வாங்க, நல்ல அறிவுரைகள் நன்னடத்தையை கற்றுக் கொடுத்து வெளியே வர்றப்ப நல்ல ஒரு ஹரிச்சந்திரன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கு. வேற என்னம்மா குழந்தைகள் சம்பந்தமா அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்? மாவட்ட லெவல்ல வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டரேட்ல வந்து குழந்தைகள் சம்பந்தமான அமைப்பு இருக்கு, சைல்டு வெல்ஃபேர் லைன் அப்படின்னு இருக்கு. எதுவா இருந்தாலும் நீங்க போன்ல சொன்னாலே அவங்க நேரடியா வந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வாங்கம்மா.
1: உதவிகளுக்காக காத்திருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இசையின் இன்பக் கடலாம் நம் கூட பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவு யாரோ, வருக வணக்கம். வணக்கம்,

0: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஐயா, இப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறது. எனக்கு என்னதான் இ கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நமக்கு கூடி கிடைக்கக்கூடிய சேவைகள் என்னென்னங்க
1: ஐயா?
0: இ கோட்ஸ் சொல்கிறோம்ல, இப்போ எலக்ட்ரானிக்ஸாக வந்து இருக்குது.
1: அது ஒரு ஆப்புங்க ஐயா. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஆப் இருக்கு, ஹை கோர்ட்டுக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு தனியாக இருக்கு. அதுக்கு உள்ள போய் ஒவ்வொரு வழக்கு சம்பந்தமான விஷயங்களும் எடுத்துக்கலாம். நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். அந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இப்போ நான் வழக்கறிஞர்னா என்னுடைய வழக்குகள்லாம் அந்த ஆப்லேயே நான் பதிஞ்சு வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் கரண்டில் இருக்கிற வழக்கினுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், முடிஞ்ச வழக்குகளும் பார்த்துக்கலாங்க. அது யார் வேணாலும் அந்த ஆப் செல்லில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.
0: வச்சுக்கலாம்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: பொது சொத்தா காமிச்சிருக்காப்டிங்க. ஆனா பழைய பட்டா வந்து செல்லுங்களான்னு தெரியல, அதை வச்சு கேஸ் போட்ட மாதிரி இருக்கு. அதுல நானும் ஒரு பங்குதாரனால எனக்கு சொத்து வேண்டாங்க ஐயா. ஆனா அந்த விடுதலை பத்திரம் உடனே கேக்குறாங்க, ஆனா அது குடுக்க எனக்கு மனசு வரல. சொத்து எனக்கு வேண்டாங்க ஐயா. கோர்ட்ல ஆஜராகலைன்னா என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க மேற்கொண்டு?
0: ரெண்டு நீங்க வந்து கோர்ட்டுக்கு போகலன்னா என்ன ஆகுன்றத கேட்டிருக்காங்க ஐயா. சொல்லுங்க ஐயா.
1: அம்மா, கோர்ட்ல விசாரிச்சு சட்டப்படி யார் யாருக்கு எவ்வளவு கிடைக்கணுமா அது விஷயமா தீர்த்து சொல்லுவாங்கம்மா. நீங்க வேணாம்னா அப்படியே விட்டுரலாம். ஆனா நீதிமன்றம் வந்து சட்டப்படிதான் சொல்லும் யார் யாருக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு சொல்லும்.
2: இது வந்து பழைய பட்டா செல்லுங்களா ஐயா?
1: பழைய பட்டா செல்லும்ல,
2: கேஸ் நடக்குது.
0: பழைய பட்டா கட்டாயம் செல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போங்க ஐயா, இந்த சட்டம் சார்ந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்குது. இதை வந்து பொதுவாக ஒரு இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னங்கய்யா பண்ணலாம்?
1: அதாவது சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம்னா அதுல தேர்ச்சியான வழக்கறிஞர்களை நேரா போய் டிஸ்கஸ் பண்ணோம்னா அவங்க சொல்லிடுவாங்க. குற்ற வழக்கு சம்பந்தமான அந்த குற்ற வழக்குகளையும் பாக்குற வழக்கறிஞர்கிட்ட இல்ல ரெண்டும் பாக்குற வழக்கறிஞரை சந்திச்சு நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு இலவசமா வேணும்னா அந்தந்த வட்டத்துல கோர்ட் பக்கத்திலேயே வந்து வட்ட சட்ட ஆலோசனை குழு இருக்கு, அதுல இலவசமாவே உங்களுக்கு சொல்லி சொல்லுவாங்கம்மா. மாவட்டம்னா மாவட்டத்துல பாக்கலாம், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்திருக்கு. அங்க இதுக்குன்னே வழக்கறிஞர்கள் வந்து வச்சிருக்காங்க,
0: ஆலோசனை வழங்குவாங்க சொல்லிருக்கீங்க. பாத்தீங்க, இந்த அருமையான நாளில் நிகழ்ச்சி நிறைவாக எங்கள் அனைவருக்கும் சட்டம் சார்ந்து என்னவெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் ஐயா?
1: சட்டம் சார்ந்து அப்படின்னாக்க ஒரு சட்ட சிக்கல் வந்துருச்சு அல்லது ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியோ சட்ட வல்லுநர்களிடம் வந்து கலந்து ஆலோசித்து அதுக்கு பின்னாடி நடவடிக்கை எடுத்தா பின்னாடி வந்து ப்ராப்பரா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. சில பேர் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம்தான் யோசனை பண்ணுவாங்க.
0: சரிங்க, அடுத்து என்ன பண்ணலாம்
1: ஐயா?
0: இல்ல, இன்னும் வேற விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தேன். இந்த இதெல்லாம் கட்டாயம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சொல்லிருங்க ஐயா.
1: அன்றாட வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சே தெரியாம சட்ட விதியில கடைபிடிச்சிட்டு இருக்கோம்.
0: சரிங்க.
1: சில சட்ட புத்தகங்கள்லாம் ஈஸியா கிடைக்குது, அதை வாங்கி படிக்கலாம்,
0: படித்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்கு. அழகாக சொல்லியிருக்கீங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக விளக்கம் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி ஐயா. நன்றி ஐயா.

0: கோடை பண்பலின் உறுப்புள்ளி ஐந்தில்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
5: இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் நீதிமன்ற சட்டங்கள் குறித்த விளக்கமளித்தார் வழக்குரைஞர் எஸ் செல்வராஜ் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் ஜே பி ரமேஷ்குமார். பொறியியல் நுட்பம் அனீஸ் நாகராஜ் மணிவண்ணன். கணினியாக்கம் யுவபாலா. தொலைபேசி ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். இனி நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா. வியத்திடும் முன் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்குடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் வரும் நாளை மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தேஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: மகிழ்வான வணக்கம் நேயர்களே. பலதரப்பட்ட கடற்கரைகள், அகடுமுகடாய் அமைந்திருக்கும் மலைத்தொடர்கள், வண்ண வண்ண நிலத்தோற்றங்களை கொண்ட சமவெளிகள், சுறுசுறுப்பின் அடையாளங்களாயிருக்கும் ஆற்றங்கரைகள்,

அமர்ந்திருக்கும் மலைத்தொடர்கள், வண்ண வண்ண நிலத்தோற்றங்களை கொண்ட சமவெளிகள், சுறுசுறுப்பின் அடையாளங்களாயிருக்கும் ஆற்றங்கரைகள், வெப்பத்தின் வீரியம் காட்டிடும் பாலைவனங்கள் என புவியியல் வேறுபாடு கொண்ட நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓட்டமும் நடையுமா ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே இருக்க, என்ன ஓட்டங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கு. நம்ம கனவு அடைய நாம செய்யும் பயணத்துல பல நேரங்கள்ல இன்னையில இருந்து தொடங்கிடலாம், நாளையில இருந்து செஞ்சிடலாம், அப்புறமா செய்யலாம் அப்படின்னு நாம நினைக்க கூடியது நமக்குள்ள ஒருவித சோம்பேறித்தனத்தை உண்டாக்கி குறிக்கோளை நோக்கிய பயணத்தின் வேகத்தை தடை செய்யுது என்றே சொல்லலாம். நம்ம எண்ணங்கள் உறுதியா இருக்கும் போது விரைவில் நம்முடைய குறிக்கோளை அடைய முடியும் என்பது வல்லுநர்களோட வழிகாட்டுதல். நம்முடைய குறிக்கோள் பற்றிய எண்ண ஓட்டம் நமக்கு எப்படி இருக்கு? நாம ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி பயணிக்கிறோமா? நம்முடைய ஆற்றல் எப்படி இருக்கு என்பதையெல்லாம் சிந்திச்சு பார்ப்போம். எண்ணங்களை சீரமைத்துக் கொண்டு மன உறுதியோடு பயணிப்போம் என்பதை பரிமாறிய கையோடு பாரத நாட்டுல நாம அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அதில் இன்றைக்கு நாம பயணம் செய்ய இருக்கக்கூடிய பகுதி என்ன தெரிந்து கொள்வோமா? மத்திய பிரதேசத்துல மிகுதியான மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? கோல்கர்கள், முகலாயர்கள் மற்றும் ஐரோப்பிய பாணி கட்டடக்கலையில உருவாக்கப்பட்ட படைப்பு பற்றி தெரியுமா? பொதுவா சந்தை பகுதி எப்போதும் ஒரே போல இருக்குமா? சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: வரலாற்று பக்கங்களின் வானொலி வடிவமாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, குறிப்பு வினாவை கொண்டு இன்றைக்கு நாம பயணம் செய்ய இருக்கும் பகுதிய கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? முயற்சி செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, உங்களோட விடைய இப்போ சரிபார்க்கலாம். இந்தியாவின் இதயம் என அறியப்படும் மத்திய பிரதேசத்தின் போபால் பகுதியில பல்வேறு இடங்களை பார்வையிட்டோம். அந்த வரிசையில இன்றைக்கு நாம பார்வையிட இருக்கக்கூடிய இடங்கள் அமைந்துள்ள பகுதி பற்றி முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தின் மிக பெரிய மற்றும் மிகுதியான மக்கள் தொகை கொண்ட நகரம் என அறியப்படுவது இந்தூர். இது மாநிலத்தோட கல்வி மையமாக கருதப்படுதுங்க. இங்கு இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் இந்திய மேலாண்மை கழகம் ஆகிய இரண்டு கல்வி நிலைய வளாகங்களை கொண்டிருக்கு. கடல் மட்டத்தில இருந்து ஏறத்தாழ 1814 அடி உயரத்துல மால்வா பீடபூமியோட தெற்கு விளிம்புல அமைஞ்சிருக்கு. நடு இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள்ல மிக உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்தூர் என சொல்றாங்க. இந்த நகரம் மாநில தலைநகரான போபாலுக்கு மேற்குல 190 கல் தொலைவுல அமைஞ்சிருக்குங்க. இந்தூர் மத்திய மாகாணத்துல மிகுதியான மக்கள் தொகை கொண்ட முக்கிய நகரமா இருக்கு. இதன் சொற்பிறப்பியல் அப்படின்னு பார்க்கிறப்போ, குப்தர் காலத்துல கல்வெட்டுகள் இந்தூரை இந்திராபுரி என்று அழைக்கிறாங்களாம். இந்திரன் முதன்மை கடவுளா இருக்கக்கூடிய இந்திரேஸ்வரர் மகாதேவர் கோயிலோட நினைவா இந்த நகருக்கு இப்பெயர் வந்திருக்கலாம்

அப்படின்னு நம்பப்படுது. இந்த இடத்துல இந்திரன் தவம் செய்தார் என்றும் இந்திராபுரி முனிவர் கோயிலை நிறுவியதாகவும் நம்பப்படுது. பின்னர் மராத்தியர்களோட ஹோல்கர்கள் குலத்தை சேர்ந்தவர்களும் இந்தூரின் சிற்றரசரான துகோசி ராவ் ஓல்கர் கோயிலை புதுப்பித்தார் எனவும் கருதப்படுது. இந்தூர் மேற்கு மத்திய பிரதேசத்திற்கான முக்கிய சேகரிப்பு மற்றும் விநியோக மையமாகவும் வணிக மற்றும் தொழில்துறை மையமாகவும் விளங்குதாங்க. ஜவுளி, ஓடு, சிமெட்டி, ரசாயனங்கள், கூடாரங்கள், மரசாமான்கள் மற்றும் விளையாட்டு பொருள்களோட உற்பத்தி, தானியங்கள் அரைத்தல், உலோக வேலைப்பாடுகள் ஆகியவை இங்குள்ள முக்கிய தொழில்களாக இருக்கின்றன. அதே போல தானி மற்றும் மிதிவண்டி பட்டறைகளும் பொறியியல் நிறுவனங்களும் இங்கு இருக்கின்றன. மண்பாண்டம் செய்தல் மற்றும் கைத்தறி நெசவு போன்ற பாரம்பரிய தொழில்களும் தொடர்ந்து இந்தூர்ல நடைபெற்று வருவதா சொல்லப்படுது. இந்த நகரம் ஒரு முக்கிய நெடுஞ்சாலை மற்றும் தொடர்வண்டி சந்திப்பாகவும் உள்நாட்டு விமானங்களுக்கான விமான நிலையத்தையும் கொண்டிருக்குங்க. இந்தூரின் சிறப்புகள் என்றதுமே மத்திய பிரதேச மாநிலத்தின் மிகப்பெரிய மற்றும் மிகுதியான மக்கள் தொகை கொண்ட நகரமாகவும் மாநிலத்தின் வணிக தலைநகராகவும் நாட்டின் மிக தூய்மையான நகரமாகவும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக முதலிடம் பெற்று வந்த பெருமையை இந்தூர் கொண்டிருக்கு என சொல்றாங்க. இந்த சிறப்புமிக்க இந்தூர் நகர்ல தான் நம்முடைய பயணம் தொடரவிருக்கு. இந்த அழகான இந்தூர்ல முதலாவதா நாம எங்க பயணம் செய்ய காத்துட்டு இருக்கோம், அது ஒரு பிரம்மாண்டமான பகுதி என்னவா இருக்கும்?

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
3: நம் கோடை பண் வலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள். கடந்த கால கலைப்படைப்புகளை காற்றலை வழியே கண்டுணரும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தின் இந்தூர்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பார்வையிட அணியமாகி கொண்டிருக்கோம். ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறதுனாலதான் அது சுற்றுலா தலம் என சொல்லுவாங்க, சரிதானே? அப்படி இப்ப நாம பார்வையிட வந்திருக்கக்கூடிய இடத்தோட சிறப்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பா அந்த இடம் எப்படி இருக்கு என்பத பாருங்களேன். பாருங்களேன், எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கட்டிடம். 1, 2, 3, 4, 5, 6, 7 அடுக்குல எவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க. இதனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும் போது இது அரண்மனையா இருக்குமோ என்ற ஐயம் எல்லோருக்குள்ளயும் எழும். எந்தவித ஐயமும் வேண்டாங்க, இது இந்தூர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்றான ராஜ்வாடா அரண்மனை. மத்திய பிரதேசத்தின் இந்தூர்ல கசோரி கடை தெருவுல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரண்மனை ஹோல்கர்கள் அரச குடும்பத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு சான்றா இருப்பதோட இந்த நகரின் பன்முக வரலாற்றின் பிரதிபலிப்பாகவும் விளங்குகிறது என சொல்றாங்க. இதனுடைய சுவாரஸ்யமான வரலாறு முதல் பிரமிக்க வைக்கக்கூடிய கட்டிடக்கலை வரை இங்கு ஆராய்வதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. வாங்க அரண்மனையை இப்போ சுத்தி பார்க்கலாம். ராஜ்வாடா அரண்மனையோட வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும் போதே நம்மளால ஒரு வேறுபாட்டை உணர முடியும். என்னன்னு பாக்குறீங்களா? முதல் 3 அடுக்குகளை பாருங்களேன், அது எல்லாமே ஒரே வண்ணத்திலையும், அதற்கு மேல இருக்கக்கூடிய அடுக்குகளை பாருங்க, வேறு வண்ணத்திலையும் இருப்பது தெளிவா பார்க்க முடியுதா? இதற்கு காரணம், அந்த முதல் 3 அடுக்குகள் கற்களால

கட்டப்பட்டு இருக்கின்றன. நல்லா பாருங்களேன். அப்படியே அதற்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்குகளை பாருங்களேன், அவை மரத்தால் கட்டப்பட்டிருக்கின்றன. பாருங்க, இந்த நுழைவு வாயிலோட ஒவ்வொரு வளைவுகளும் எவ்வளவு அழகா நுணுக்கமா பல்வேறு வேலைப்பாடுகளோட கட்டப்பட்டிருக்கின்றன. நாம நடந்து வரக்கூடிய இந்த பாதையில மிகுதியான தூண்களை பார்க்க முடியுது. எல்லாமே ஒரு அடர் வண்ணத்துல அமைச்சிருக்காங்க. அப்படியே நமக்கு வல பக்கமா பாருங்களேன், ஆங்காங்கே எவ்வளவு அழகான சிற்பங்களை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவத்தோட அமைஞ்சிருக்கு. இந்த நடராஜர் சிலைய பாருங்க, எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு தெரியல, ஆனா அதனோட பழமை மாறாம இன்று வரைக்கும் அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா அர்த்தநாரீஸ்வரரோட அழகான துல்லியமான சிற்பத்தை எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்கிறாங்க. அரண்மனைக்குள்ள என்னப்பா கோயில் இருக்கா? மணி சத்தம் எல்லாம் கேக்குது. ஆமாங்க, நமக்கு இடப்பக்கமா பாருங்களேன், இது சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்ட கோவில். இன்றும் இங்கு வழிபாடு நடத்தப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த அரண்மனைக்குள்ளேயே சில கோயில்கள் இருப்பதா சொல்றாங்க. அதெல்லாம் நாம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பார்க்க முடியும். அதெல்லாம் சரிப்பா, இந்த அரண்மனைய கட்டுனது யாரு, எப்ப கட்டப்பட்டது, இத பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்டுச்சு. வம்சத்தை நிறுவிய மல்ஹர் ராவ் ஹோல்கர் கிபி 1747 ஆண்டுல இந்த அரண்மனையின் கட்டுமானத்தை தொடங்கினாராம். பின்னர் இந்த இடம் ஹோல்கர்களோட ஆட்சியாளர்களின் வசிப்பிடமா செயல்பட்டதோட அரச விழாக்கள் மற்றும் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு சாட்சியா விளங்கியதாங்க. ராஜ்வாடா அரண்மனையோட கம்பீரமான கட்டிடக்கலை அந்த அரச வம்சத்தின் மகத்துவத்திற்கு ஒரு சான்றா விளங்குகிறது என்றே சொல்லலாம். 7 மாடிகளை கொண்ட இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், அழகான வளைவுகள் மற்றும் வியப்பூட்டும் இந்த தூண்கள் அதை கட்டிய கைவினைஞர்களோட திறமைய வெளிப்படுத்துகின்றன என்பதை நம்மளால பார்க்கும் போது புரிஞ்சுக்க முடியுது. அரண்மனையோட நுழைவாயில்ல ஒரு பிரம்மாண்டமான வளைவு மற்றும் மைய மண்டபம் உள்ளதை நாம பார்த்தோம். அதனோட முகப்புல பாத்தீங்களா, ஒப்பனை வேலைப்பாடுகள் கொண்ட பால்கனிகளும் ஜரோக்காக்களும் அமைஞ்சிருக்கின்றன. இது நீரூற்று மற்றும் ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சியோடு கூடிய பசுமையான தோட்டத்தை நோக்கியவாறு அமைஞ்சிருக்குது. இந்த அரண்மனையில நாம பிரம்மாண்டமான அறைகள், தர்பார் நடைபெறுவதற்கு ஏற்ற மாதிரியான மண்டபங்களை பார்க்க முடியுது. அதே போல அரசர்கள் காலத்துல பயன்படுத்திய பொருள்களின் கண்காட்சி, குறிப்பா ஹோல்கர்கள், முகலாயர்கள் மற்றும் ஐரோப்பியர்களோட கட்டிடக்கலை சிறப்பு அம்சங்களை இங்கு நாம தாராளமா கண்டுகளிக்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டா நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை பாருங்க. வெள்ளை பழிங்கால அழகான வளைவுகளோட கூடிய தூண்கள், பளபளப்பான தரைப்பகுதி, நுண்ணிய சித்திர வேலைப்பாடுகளோடு கூடிய மேல்பகுதி, அழகான வளைவுகளால ஒப்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பால்கனிய பார்க்க முடியுது. அதே போல இங்க ஒரு அருங்காட்சியகமும் இருக்குதாங்க. வாங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இங்க பாருங்களேன், அரசர்கள் பயன்படுத்தின பொருள்கள், வாள், வில்லு, அவங்களுடைய ஓவியங்கள், அந்த பக்கம் பாருங்க நிறைய போர்க்கருவிகள், நாணயங்கள், அவங்களோட ஆடைகள், இப்படி பல பொருள்களை இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இது ஹோல்கர்கள் வம்சத்தினர் பயன்படுத்திய பொருள்கள் என சொல்லப்படுது. இதே போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து இடமும் அரசர்கள் காலத்தோட கலைநயத்தையும் வாழ்க்கை முறையையும் எடுத்து காட்டுவதா அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனையில மிகவும் முக்கியமான ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர். அதோ அங்க ஒரு சிலை இருக்கா, அவங்க தாங்க மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர். இந்த ஹோல்கர் வம்சத்தோட பேரரசி இவங்க. இவங்க மராட்டிய பேரரசின் இந்தூர் அரச ஆட்சி செஞ்சாங்க. இவங்க அகமதா நகர்ல இருக்கக்கூடிய சாம்கெட் என்ற நகர்ல இச்சோண்டி சிற்றூர்ல பிறந்தாங்களாம். இவங்க ஆட்சியில தலைநகரத்தை இந்தூரின் தெற்குல நர்மதையில அமைஞ்சிருக்கக்கூடிய மகேஸ்வருக்கு மாற்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை ஏன் ரொம்ப சிறப்பான ஆட்சியாளரா சொல்றாங்க அப்படின்னா,
அகில்யாபாய் கட்டிடக்கலை நுட்பத்துல ஆர்வம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க. இவங்க இந்தூர்ல மகேஸ்வர் பகுதிகளில் பல கோயில்களை நிறுவினாங்களாம். இவங்களுடைய ஆட்சி பகுதியில மட்டும் இல்லைங்க, பல்வேறு இடங்கள்லயும் கோயில்கள் தர்மசாலைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, குஜராத்ல துவாரகாதீஸ்வரர்

கோயில்ல இருந்து கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் இவங்களுடைய சேவை இருந்திருக்கு. கயை விஷ்ணுபாதா கோவில், உஜ்ஜயினோட மகாகாலேஸ்வர் கோவில், நாசிக்கின் திரையம்பகேஸ்வரர் கோவில், கயை விஷ்ணுபாதா கோயில் மற்றும் பரளி வைத்தியநாதர் கோயில் ஆகிய மராட்டிய பகுதிகளில் கோயில்களை கட்டியிருக்கிறாங்க. சோமநாதபுரத்தில் பாழடைந்த சிவன் கோவிலை மீண்டும் கட்டி குடமுழிக்கு செஞ்ச பெருமை இவங்களை சேரும்னு சொல்கிறாங்க. அரசர்களில் எப்படி அக்பரை குறிப்பிடுறாங்களோ அதே போல பேரரசிகளில் முதன்மையானவராக இவங்களை குறிப்பிடுறாங்களாங்க. இவங்களுடைய உருவச்சிலையை தான் அரண்மனையோட நுழைவு மண்டபத்திலையும் நாம பார்த்தோம். ஆனா அப்போ அதை நாம இவங்க தான்னு சொல்லல, இப்போ உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும், நாம முன்னாடி வரும்போது பார்த்தது. அதே போல வெளிப்புறத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அரண்மனை தோட்டத்தோட ஒரு பகுதியில பேரரசி அகல்யாபாய் ஓல்கரோட சிலை வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் அழகான பூந்தோட்டமாகவும் உருவாக்கப்பட்டு இருக்கு. சரிங்க, இந்த ஏழு மாடி அழகான அரண்மனைய இந்த பாடலை கேட்டுக்கிட்டு முழுவதுமா சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஏன்னா நாம இப்ப பார்க்கக்கூடியது முகலாய கட்டிடக்கலையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய அழகான வேலைப்பாடுகள். இதே போல ஐரோப்பிய பாணியில கட்டப்பட்ட அறைகளை அந்த பக்கமா போனோம்னா நம்மளால பார்க்க முடியும். அதனால ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை கண்டுகளிப்போமா?

செய்யும் காற்றுவழி பயணமாக இது வியத்தகு இந்தியா. அழகான அரண்மனைய பார்வையிட்ட கையோட இப்ப நாம வந்திருக்க கூடிய இடம் என்னன்னு பாருங்க. கண்டிப்பா இது ஒரு கோயிலா தான் இருக்கும். ஏன்னா இரண்டு அழகான வெள்ளை நிற கூம்பு வடிவ கோபுரங்கள் இருக்கின்றன. அதற்கு பக்கத்திலேயே பாருங்களேன், முக்கோண வடிவத்துல மிகப்பெரிய வித்தியாசமான கோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வளாகத்துல ஏராளமான கடைகள் இருக்கின்றன. மக்கள் கூட்டம் மிகுதியா இருப்பதை பார்க்கும் போதே இந்த இடம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியுது. என நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க. இந்த ஊர்ல மிக முக்கியமான கோவிலா கருதப்படக்கூடிய கஜ்ரானா கணேஷ் கோயில் தான் இது. இந்த ஊர்ல அமைஞ்சிருக்க கூடிய கணேசருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித யாத்திரை தலம். இந்த கோவில் ஹோல்கர்கள் வம்சத்தின் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதாங்க. கஜ்ரானா கணேஷ் கோயில் ராணி அகல்யாபாய் ஹோல்கர் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் இந்தியாவில புகழ்பெற்ற கோயில்கள்ல ஒன்றாகவும் இருக்கு. பெரும்பாலும் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏராளமான மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதா சொல்றாங்க. அதனாலதாங்க இன்னைக்கும் மிகுதியான கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. இந்த உள்ளூர் நம்பிக்கையின்படி இந்த கோயில்ல வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்பது ஒரு நேர்மறையான எண்ணமாக இருக்கு. இந்த கோயில்ல முக்கிய திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க. அதே போல ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல கோலாகலமா இங்க பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. இந்த கோயிலோட வரலாறு பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவுரங்கசீப்போட படையெடுப்பின் போது இங்குள்ள விநாயகர் சிலைய பாதுகாக்கிறதுக்காக அதை ஒரு கிணற்றுல மறைச்சு வச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமா 1735 மராட்டிய பேரரசின் ஹோல்கர் வம்சத்தை சேர்ந்த பேரரசி அகல்யாபாய் ஹோல்கர் என்பவங்க தான் கிணற்றுல இருந்து அந்த உருவச்சிலைய வெளியே எடுத்து ஒரு கோயில நிறுவனதா நம்பப்படுது. இந்த கோவில் பல ஆண்டுகளா பெரிதும் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு சிறிய குடிசையில இருந்து பெரிய கோயிலாக நகர்ப்புறத்தின் மிகவும் போற்றப்படக்கூடிய புனித தலமாக வளர்ந்திருக்கு அப்படின்னு இந்த பகுதியில இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு தங்கம், வைரம் மற்றும் பல விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் தொடர்ந்து நன்கொடையா வழங்கப்படுகின்றனவாம். இந்த கோயிலோட கர்ப்பகிரகத்தின் நுழைவு வாயிலும் வெளிச்சுவரும் வெள்ளியால் ஆனவை எனவும், மேலும் அவற்றில் பல்வேறு மனநிலைகளும் பண்டிகைகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன எனவும் சொல்றாங்க. தெய்வத்தோட கண்கள் இந்தூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபரால நன்கொடையா வழங்கப்பட்ட வைரங்களால் ஆனதாங்க. நாம கருவறைக்குள்ள போகும்போது இதை நம்ம பார்க்கலாம். அதே போல கர்ப்பகிரகத்தின் மேல் சுவரும் வெள்ளியால ஆனதுன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல பல்வேறு தெய்வங்களுக்கான சன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவா நாம பார்க்கக்கூடிய விநாயகர் சிலை போல அல்லாம இந்த கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய சிலை சற்றே பெரியதாகவும் வேறுபட்ட தோற்றத்திலையும் காட்சியளிக்குது. அது பார்க்கறதுக்கு பிரம்மாண்டத்தையும் ஒரு சிவப்பு கலந்த வண்ணத்திலையும் காட்சியளிப்பது வேறுபட்ட ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்கும். சரிங்க, இந்த கோவில் பற்றின சில முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கையோட கோவிலை முழுவதுமா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். கருவறைக்குள்ள போகும்போது நாம சொன்ன விடயங்கள் எல்லாத்தையும் நினைவு வச்சு எல்லாம் இருக்கா அப்படின்றத பாத்துருங்க.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாரத நாட்டின் பண்பலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தின் இந்தூர்ல இருக்கக்கூடிய அழகான சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா எல்லாருக்குமே கடை தெருவுல பயணம் செய்யறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா அழகழகான வண்ணமயமான பல வித்தியாசமான பொருள்களை நம்மளால பார்க்க முடியும். அதுலயும் உங்களுக்கு உணவின் மீது அலாதி பிரியம் இருக்கா, அல்லது தங்க வெள்ளி நகைகளை வாங்குறதுலயும் அதனுடைய வடிவமைப்புகளை பார்க்கறதுலயும் ஆர்வம் இருக்கா, அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கான இடம் தான். ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். சந்தை அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை

அந்த இடத்துல விற்பாங்க. எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா இங்க காலையில ஒரு சந்தையும் இரவு நேரத்துல அதே இடத்துல இன்னொரு சந்தையும் மாறுபட்ட கோணத்துல இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்படி என்னப்பா இந்த இடம் சிறப்புன்னு நீங்க கேட்கலாம். அப்படியே இந்த கடை தெரு வழியா நடந்துகிட்டே இந்த இடம் பற்றின சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாம நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்தோட பெயர் சராஃபா கடை தெரு. இந்தூர் நகர்ல மத்திய நகை சந்தையாக இந்த சந்தை உருவானதா சொல்றாங்க. இந்தூரின் மத்திய சந்தையான ராஜ்வாடாவில இருந்து 2 கல் தொலைவில் தாங்க இது அமைஞ்சிருக்கு. சராஃபா பசார் நகைகள், கலைப்பொருள்கள் மற்றும் ஆபரணங்களுக்கான மைய வர்த்தக மையமா இருக்குங்க. இதன் இருப்பிடம் மற்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காரணமா தெரு உணவு விற்பனையாளர்கள் கடைகளை வைக்கவும், துரித உணவுகள், தின்பண்டங்கள் மற்றும் வறுத்த மாவில் செய்யப்பட்ட தின்பண்டங்களை விற்கவும் தொடங்கினாங்களாம். நிறைவா தெரு உணவு விற்பனையாளர்கள் இரவு 8 மணிக்கு பிறகு, அதாவது நகை சந்தை மூடப்பட்ட பிறகு, கடைகளை வைக்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தூர்ல இருக்கக்கூடிய படா சராஃபா, பருத்தி சங்கம் மற்றும் மத்திய பிரதேச சராஃபா சங்கம் ஆகியவற்றின் தோற்ற இடமா சராஃபா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நாம மிகுதியான அழகான கலைப்பொருள்களையும் நகைகளையும் வாங்குவதற்கான கடைகளை பார்க்க முடியுது. ஆனா இது இரவு நேரத்துல எப்படி இருக்கோ அப்படின்னா, 8 மணிக்கு மேல விடிய விடிய இந்த பகுதியில உணவு கடைகள் மிகுதியா இருக்குமாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், நைட்டு யாருப்பா வந்து சாப்பிட போறாங்க, அதுவும் விடிய விடிய கடைய வச்சு யாருக்காக அப்படின்னு கேட்கலாம். இந்த இடம் மிகப்பெரிய ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னொரு சிறப்பு இங்க என்ன அப்படின்னா, இந்தியாவில அனைத்து பகுதிகளையும் கிடைக்கக்கூடிய உணவுகளை இந்த பகுதியில நம்மளால சுவைக்க முடியுமா? வட இந்தியா, தென்னிந்தியா இப்படி எல்லா பகுதிகளிலையும் சிறப்பா இருக்கக்கூடிய அனைத்து வகையான உணவுகளையும் இங்க சாப்பிடலாம். அதே போல வெளிநாட்டு உணவுகளையும் சுவைப்பதற்கான வாய்ப்பு இங்கு நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. பலருக்கும் ஐரோப்பிய உணவுகளை சுவைக்கணும், ஜப்பானோட உணவு வகைகளை சாப்பிட்டு பார்க்கணும், சீனாவோட உணவு வகைகள் எப்படி இருக்குன்னு சுவைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா, அது எல்லாத்தையும் இங்க நாம நிறைவேற்றி கொள்ள முடியும். அதனாலதான் இரவு முழுக்க இங்க உணவு திருவிழா போல நாள்தோறும் ஃபுட் கோர்ட் நடைபெற்று இருக்கு. அதற்காகவே பலரும் இந்த இடத்தை பார்க்க வராங்க. பகல் பொழுது முழுவதும் கலைப்பொருள்களோ அணிகலன்களையும் விற்கக்கூடிய சந்தையா இருக்கக்கூடிய இந்த பகுதி, இரவு நேரத்துல முழுக்க முழுக்க உணவு வகைகளோட வாசனையோட மிகப்பெரிய சந்தையா இருக்கு. மத்திய பிரதேசத்துல இந்தூருக்கு சுற்றுலா வரக்கூடிய எல்லாருமே விரும்பி வரக்கூடிய இடங்கள்ல இந்த இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என சொல்றாங்க. ஏன்னா மிகுதியான வகைகள்ல உணவு கிடைக்கிறப்போ அதை யாராவது வேணும்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பு கிடைக்கிறப்போ இரவு நேரத்துல இந்த பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கு என்னென்ன உணவு வகைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச உணவு வகைகளை சுவைச்சிட்டும் போகலாம்.

இசை தோட்டத்தில் ஒரு இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி? ஏழு மாடி கொண்ட கம்பீரமான ராஜ்வாடா அரண்மனை, பிரம்மாண்டமான தோற்றத்துல வேறுபட்ட வடிவத்துல காட்சியளித்த விநாயகர் கோயில், அல்லும் பகலும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய சராஃபா சந்தை பற்றின பல்வேறு தகவல்கள், இவைகளை பற்றி அறிந்து கொண்டது உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பது உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும். தங்கள் அன்புடன். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட உலக பாரம்பரிய சின்னமான சாஞ்சி ஸ்தூபி யாருடைய காலத்தை சேர்ந்தது என்ற வினாவிற்கு மௌரிய பேரரசரான அசோகர் காலத்தை சேர்ந்தது என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவும் கட்சவி வழியாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் கரூர் அரவக்குறிச்சி ஆரோக்கியசாமி, பெண்ணந்தூர் ராஜகோபால், சின்னாளப்பட்டி சிவகாமி, புதுக்கோட்டை கீரங்குடி எஸ் அசோக்குமார், பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகாதேவி, வடமதுரை கோபாலகிருஷ்ணன், கணக்கம்பாளையம் சசிகலா, நந்தவனம்பாளையம் சுபத்மாவதி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், ஈரோடு வெங்கம்பூர் ஜெகதீஷ் ராயர், தஞ்சாவூர் வியாகுலமேரி, உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. இந்தூரில் அமைந்துள்ள ஏழடுக்கு அரண்மனையின் பெயர் என்ன? இந்தூரில் அமைந்துள்ள ஏழடுக்கு அரண்மனையின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக

0163 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்க. உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்பு மிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி, மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

நிறைவுக்கு வருகிறது கூடை பண்பலின் இன்றைய வியத்தகு இந்தியா. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு உங்கள் கூடை பண்பலையிலிருந்து.

கோடை பண்பலில் இனி ஒரு கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களோடு அரங்கேற காத்திருக்கிறது பாட்டு பட்டாளம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச்சுருக்கம்.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. கொடைக்கானல் மலைகளை வருடிச் செல்லும் குளிர்ந்த தென்றலைப் போல நம் மனதை வருடிச் செல்லும் மெல் இசையின் அனிமையோடு கடந்து வந்த காலத்தின் நினைவுகளையும் இன்றைய நாளின் மகிழ்ச்சியையும் நாளைய கனவுகளையும் ஒரே இசை பயணத்தில் இணைக்க வருகிறது பாட்டுப்பட்டாளம். இன்றைய பாட்டுப்பட்டாளம் கருப்பொருள் என்னன்னா,

0: இன்றைய பாட்டு பட்டாளம் ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களை அடிப்படையாக கொண்டது. நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: அன்புடன் ரங்கா,
0: தனசேகரன். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்: பொது நேயர்கள் 24 24 26, 290 333, மகளிர் 24 24 29, அறிமுக நேயர்கள் 24 24 29. முன் இணைப்பிற்கு 04 542.
1: வணக்கம் தம்பி தனசேகர்.
0: வணக்கம் அண்ணா,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்கண்ணா.
1: என்னங்க எல்லாம் சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்து என்ன பேன்னு பார்த்துட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்?
0: நம்ம அண்ணா இருக்காரு, எல்லாம் பார்த்துக்குவாருன்னு ஒரு நம்பிக்கை தானா?
1: அப்படியா, சாப்பாடு கிடைக்கலையாவா, என்னங்க சொல்கிறீங்க? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இன்றைக்கி என்ன கருவேப்பிலை கொத்தமல்லி?
0: கருவேப்பிலை கொத்தமல்லி ஒன்றும் இல்லைங்கண்ணா, நம்மளும்

0: பாட்டு பட்டாளம்ல ஒரே தலைப்பை வந்து அடிப்படையா கொண்டு அந்த நேயர்கள் யாரு வந்தாலும் அந்த கருப்பொருளையே மையமா படுத்தி பாடல்கள் கொண்டு வரணும்னா,
1: வந்த உடனே பெரியவர்களே தாய்மார்களே அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தோமா? அப்படி ஆரம்பிக்கலாமா?
0: அது நேயர்கள் பொறுத்து நம்ம பேசிடலாங்கண்ணா.
1: ஓ, அது வேற பாத்தீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, அது கருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் தான் அன்னைக்கு, சரிங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, நிறைய பேருக்கு லீவ் இருக்கும். அதில் இந்த எல்கேஜிலேருந்து ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க செய்கிற அட்டூழியும் தாங்க முடியாது, அநியாயம் பண்ணுவாங்க.
2: அது என்னமோ உண்மைதான்.
1: அதை ஏங்க கேட்குறீங்க? என்ன அதை சொல்லி மாளாதுங்க. என்ன

0: பாடல்கள் தான். அதாவது குழந்தைகளை பாராட்டுற, குழந்தைகளை போற்றி பாடுகிற, இல்லை குழந்தைகளே பாடுகிற அந்த மாதிரியான சில பாடல் நிறைய பாடல் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி பாடல்களை நம்ம பாட வரலாம் நேயர்கள், சரிங்களா. நீங்கள் ஃபோன் நம்பர் ஏதாவது சொல்லிட்டீங்க, சரி. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. என்னங்க ஏங்க இப்போ பதறாதீங்க, சும்மா பாடுங்க, அதனால் ஒன்றும் இல்லைங்க. நம்ம எப்பயுமே தப்பாக தான் பாடுவோம், யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா,
1: சொல்லுங்கள்.
0: ரகசியம் என்கிட்ட மட்டும் பாடுங்க, யாருக்கும் கேட்காது.
2: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா?
0: வேணான்னு கேட்கவா போறீங்க?
1: நாளா பாட்டு பாடுனக்கு நேயர்கள் ஓடிடுவாங்கண்ணா.
0: அப்போ நான் பாடினா மட்டும் என்னங்க நீங்க? அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாரு, இன்னைக்கு ஒரு என்னமோ பண்றதுக்கு முடிவா தான் உட்காந்துருக்காரு.
1: எங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு செய்யலான்னு முடிவு
0: பண்ணிட்டீங்களோ? வாங்க இவங்க போபால அவர்களே, ஆரம்பிங்க. யார் வரப்போறோம் கேட்டுருவோமா?
1: கேட்டுலாங்க.
0: வாங்க
1: வாங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கங்க.
1: பாடுங்க.
3: விரும்பி மாட்டேன் எனக்கு தெரிந்த மொழியிலே உனக்கு பேச தெரியல உனக்கு தெரிந்த பாஷை பேச எனக்கு தெரியவில்லை இருந்தும் நமக்கு இது என்ன புது பேசு இதயம் பேச
0: அதுல ஒரு வரி ஒரு கேட்டிருக்கீங்களா? எந்த நாட்டை வென்று விட்டான் இப்படி ஒரு அட்டினக்கால் தோரணை.
3: ரோஜா பூ கயிரெல்லும் காற்றோடு கதை பேசும்
0: சரி
3: உன் பின்னில் எப்போதும்
0: இவன்
3: எந்த மொழி சிந்திக்கும் இவன் யோசனை
0: எந்த நாட்டை வெட்டி விட்டான் இப்படி ஓரட்டி
4: நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும்.
0: அப்படி தாங்க பரவாயில்ல.
3: நன்றி சார்.
0: போதுங்க போதுங்க, என்ன அழகா பண்ணீங்க. வாங்க. வணக்கம்
5: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க?
5: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன் ராஜு ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்க ஐயா?
0: நலமா இருக்கும் ஆண்டனி சாலமன் அவர்களே. நல்லா இருக்கீங்களா? குழந்தைகள் பத்தின பாட்டு. குழந்தைகள் பத்தின பாட்டு. திண்டுக்கல் பைபாஸ் ரோட்ல ஓடுறதுக்கு தயாரா இருங்க.
6: கனவு மிதந்து வர உலகமெல்லாம் நினைவு பறந்து வர தினம் தினம் உறவு உறவு புரிது புரிது வரவு வரவு இனிது இனிது கனவு கனவு புதிய கனவு
4: ஆரிந்திலே
6: திருக்கிலியின் உறவு முத்துரத்தினம் உனக்கு சூட முத்திரை கவி செய்து பாட நித்தம் நித்திரை கரைந்து ஓட சித்தம் நித்தமும் நினைத்து கூட திருமலை மொழிகளிலே கவலை இதய மயில்

0: பாடுவாங்க.
1: அப்படி கிடையாதுங்க, அவர் கோரஸ் கூட வழிவிடாத அளவுக்கு பாடுறாரு, அந்த அளவுக்கு பாட்டை மனப்பாடமா வச்சிருக்காரு.
0: பாட்டின் மேல் அவர்
1: ஒரு பாட்டு பாடுங்கன்னா பாட மாட்டேங்க தனசேகரே, நான் என்னத்த சொல்லுவேன். வாங்க யாருங்க
2: ஆரம்பிக்கவே இல்ல.
1: சொல்லுங்க என்ன பாட்டு பாட போறீங்க, உங்க பேரை சொல்லிருங்க.
0: என்னோட பேர் தனசேகரன்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
0: இருங்க நான் அவங்ககிட்ட கேட்கலாம்.
3: என் பேர் கரும்பு முருகன்.
1: என்னங்க நீங்க போங்க அங்கிட்டு. கரும்பு முருகன் இப்ப பாருங்க, தேனினி மிரிய செங்கரும்பாய் வரும் பாருங்க.
3: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அடி வாங்கலாம், ஊரை வாங்கலாம், ஊரை வாங்கினால் பேரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.
1: தம்பி கேட்டுச்சுங்களா? நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. தம்பி அவர் உங்களைத்தான் சொன்னார்னு நினைக்கிறேன். என்ன அழகாக சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. சரி, 11 மணி 11 நிமிஷம் ஆயிடுச்சு. கூட இப்போ மணி 100 பிள்ளைங்கள் நம்ம ஒரு பாட்டு கேட்போமா?
0: கேட்கலாங்கண்ணா.
1: ஆமாங்க.
4: டிஃபன் பாக்ஸ் சமய கட்டு அயன் பண்ணு, யூனிஃபார்ம்
5: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு,
4: லேட் நைட் பாலிஷ் போட்டு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு,
5: டெய்லி லேட் கெட் அவுட்,
4: தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு,
5: ஹோம் வர்க் எஸ்கேப்,
4: டெய்லி இதே வேலையா போச்சு,
5: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி,
4: பிம்பிலிக்கி பிலாபி.

0: கோரஸ கூட அவர் பாட விட மாட்டார்னா பாத்துக்கங்களே.
1: அடே கப்பா, எவ்வளவு கூட்டம்
0: இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரிதும் நான் தெரிஞ்சு போச்சு எனக்கு.
2: நம்ம கோரஸ் பாடணும்னா அவங்க நேயர்கள் எப்படிங்கண்ணா?

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நம் கோடை பண்பலை 100.5 ஒரே கருப்பொருளை மையமாக கொண்ட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வாங்க, அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
10: ஒரே கருப்பொருளை கொண்ட பாடலை கேட்டு ரசிக்கல ராஜா, ஒரே கருப்பொருள் கொண்ட பாடலை நம்ம பாட வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
9: பாட வச்சுக்கிட்டு இருக்கோம்
10: சரிங்களா. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி பாடத்தை நம்ம யோபாலாவும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தானுங்க,
11: செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல.
10: அதை ஏன் கேட்குறீங்க? நான் படுற பாடு பண்ணுச்சாலும் சொல்லாதீங்க. யோபாலாதான் எங்களை பார்த்து சொல்றாரு, இவங்களை வச்சுக்கிட்டு என்னைய வேற கோர்த்துட்டு போய் கேட்கல அப்படின்னு. சரி விடுங்க, தலசேகரேன் பாட வச்சிருவோம்.
9: வச்சிடலாங்க. அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
12: தரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில இருந்து மேரேஜ் பானு.
10: என்னங்க மேரேஜ் பானு? குழந்தைகளை பற்றிய ஒரு பாடல்.
9: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோம். நீங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
10: ஒண்ணு செய்யப்பா, நேரா போய் ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டு ஒரு புலோவுல வந்துருச்சுக்க. சரிங்க சொல்லுங்க மகராஜ் மாணவர்களே, குழந்தைகளை பத்தி ஒரு பாட்டு ஒன்று பாடிடுவீங்களா?
12: சின்ன தம்பி படத்துல இருந்து
10: என்ன பாட்டு? மனோ பாடுன
12: பாட்டு.
10: சரி,
12: பத்தெடுத்து நான்
10: படித்த கேட்டுக்கப்பா, கேட்டுக்க. இது வேறையா?

0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது?
1: இல்லங்க, இவர் வேற குறுக்கு குறுக்க வந்துக்கிறார்.
2: பாட்டெடுத்து
1: நான் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்ட மரம் பூ மலரும் பாறையிலும் நீர் சுரக்கும்.
2: நீங்க பாடுறத கேட்டா எனக்கு பாட்டு பாடினதே நீங்க தானோ.
1: ஏதோ டோர் திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். கிளம்பிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அன்னை வேற நமக்கு 11:53 வரைக்கும் டைம் கொடுப்பாரு. வாங்க, வணக்கம். யாருங்க?
3: திருப்பூர் மாவட்டம் பூங்கொடி பேசுறேன்.
2: பூங்கொடி
1: டீ பாடா இன்னைக்கு பாருங்க. பாரு, ஏதோ பாக்ஸிங் வந்த மாதிரி வந்திருக்கீங்களே, என்ன பாட்டு பாட போறீங்க? குழந்தைகள் தொடர்பான
3: பகுதியில வந்து என்னோட சாங்கெல்லாம் ஒளிபர பண்ணதுக்கு மிக்க நன்றிங்க சார். பண்பலைக்கு
1: நல்லதுங்க, உங்களுக்கும் நன்றிகள் எழுதி அனுப்பியதற்கு. இது மாதிரி நிறைய நேரம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறீங்க. அவங்களுடைய பாடல்கள்லாம் வரிசைப்படி தொகுத்து அனுப்பி அடுத்தடுத்து ஒளிபரப்புவாங்க.
3: சார், படம் ராஜநடை கஸ்தூரிமான் குட்டியா?
1: ஓஹோ, அந்த பாட்டுங்களா? பாடுங்க பாடுங்க. தெரியுமா உங்களுக்கு தானே
3: சங்கரே?
1: போருங்க போருங்க போருங்க.
3: அது கண்ணீரை சிந்துதான் ஆவாரம் பூப்பட்டதோ அம்மாடி என்னென்ன அவ்வளவுதான் தெரியும்.
1: அதுக்கு மேலாம் தெரியாது. கஸ்தூரி மான் குட்டியாம்
3: கண்ணீரை சிந்துதான்
1: இங்கு ஆவாரம்
3: ஆவாரம் பூப்பட்டதோ அம்மாடி என்னென்ன புண்பட்டதோ
1: அவ்வளவுதாங்க. ஆமா, சரி பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணீங்க, நல்லதுங்க, நன்றிங்க.
2: நீங்க பாடகரா எங்காவது வேலை செய்யறீங்களான்னு?
1: ஆமா, நான் பார்ட்டைமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
2: சொல்லவே இல்லைன்னா?
1: ஆமாங்க, அதை எங்க கேக்குறீங்க தனசகரன்? அடுத்த வருக்கு பாட வச்சிருங்க, அப்டேட் நீங்க பாடிடுங்க.
2: ஹலோ, வணக்கம். அடுத்த நேயர் எங்க இருந்து?
4: சார் வணக்கம் சார்.
2: வணக்கம்,
0: ஆரம்பிக்கிறீங்களா?
4: சார், நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் நலம் சார்.
1: அப்ப லீவ்ல இருக்கவங்களுக்கெல்லாம்
4: வண்டிய
1: ஓரமா நிறுத்துங்க முதல்ல. ஒரு வழியா இறங்கிட்டு அந்த கனமா பக்கம் ஒரு ரயில் ஒண்ணு போகுதுங்களா?
4: பாடுங்க
2: சார். என்ன
4: பாடல்? அத்தம் சொல்ல பூக்களில் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, நான் வாழ்வது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்தோதிற்கு உயிரில் கலந்தாய் என் உயிரே, உன் பூவிலி குறுநகை
1: கேளுங்க
4: அதில் நாயம் கவியே.
1: கிளம்பிருங்க. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் அப்பாக்களுக்கே உரிய ஒரு பேர் அழகு அது. அப்பதான்
2: இருக்கு எனக்கும் ஒரு பெண் பிள்ளைய. இந்த பாட்டு கேட்கும் போது அவ்வளவு ஒரு
1: எனக்கு வேற ஒரு. சரி விடுங்க, வாங்க அடுத்து யாருன்னு கேப்போம்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
2: மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நம் கோடை பண்பலையின் நேரம் 11:30. வாங்க அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கே காணமே
1: வந்தாங்க ஆளுங்களா பேர். ஹலோ,
0: வாங்க வாங்க.
2: ஒரு கூட்டு குயிலாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு.
0: அடிட்டா போச்சு.
2: திசை மாறி வந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு குயிலாக ஒரு கூட்டு குயிலாக
1: ரெண்டுமே
2: பாடு பண்பாடு. நன்றி, வணக்கம்
1: ஐயா. ஐயா ஐயா
0: ஐயா,
1: இந்த இங்க வருங்க. இவ போல ஏதோ திட்டம் போட்டுதாங்க நீ அனுப்பி விடுறீங்க. இவன் அங்க சொன்னா கேளுங்க. வந்தாரு
3: இதுக்கு மேல பேசப்படா. நீ
1: எங்க பேச விட்டீங்க? அது ஒரு வீட்டு கிளிங்க, ஒரு வீட்டு குயில். சரி, இப்ப
0: யாருங்க அடுத்த நேயர் எங்க இருந்து?
1: தம்பி வரவங்க கூட தயவு செஞ்சு ஆதார் கார்டு நம்பரை தவிர அத்தனையும் கேட்டு.
0: வாங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேரு?
4: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா இரண்டு பேரும்?
0: பாக்கியலட்சுமி அம்மா வணக்கம்.
5: வணக்கம்,
0: நல்லா இருக்கோம்.
1: சரி, நல்லா இருக்கீங்களா பாக்கியலட்சுமி அம்மா?
4: நீங்கள் கேட்டதில இருந்து பாடுறேன்.
1: சரிங்க சரிங்க, பாடுங்க பாடுங்க. சரி, என்ன பாடு கண்டுபிடிங்க.

0: பேசுறீங்க
1: கோடை பண்பலை நேயர்களுக்கும் குட்டி வடிவேலு ரங்கா அவர்களுக்கும் தம்பி தனசேகருக்கும் சரஸ்வதி கிஷோர்குமார் நால்வருக்கும் முற்பகல் வணக்கங்கள்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: ஐயா. இது உங்களுக்கே நியாயமாங்க ஐயா. சரி சொல்லி வாங்க.
1: குட்டி சூப்பர் ஸ்டார் ரங்கா அவர்களே, நான் குரு தங்கவேலு.

0: அதை பற்றி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து தாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து நம்ம மறைந்த பாடகி ஜானகி அம்மா பாடிய பாடல் குழந்தை பாடல் பாட வந்துள்ளேன்.
1: நீங்க எதை ஏத்தி சொன்னாலும் அங்க ஒரு மனுஷன் கலாச்சு விட்டுறாரு. சரி பாடிருங்க ஐயா.
0: மௌனகீதங்கள் படத்திலிருந்து மறைந்த பாடகி ஜானகி அம்மா பாடிய பாடலை பாடுகிறேன் ரங்கா அவர்களே,
1: பாடுங்க ஐயா.
0: டாடி டாடி ஓமை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே.
1: டாடி
0: டாடி ஓமை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே.
2: என்னென்ன வந்த இடத்த சமல் பண்ணிக்கிட்டு

0: எங்க போனாங்க எல்லாரும்
1: அங்க தெரியல
2: எடுத்தாளே அம்மாவும் புளி பேலை ஏன் பாயுது.
1: அப்பாக்கள் சில பேரு செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் அன்னாலில் செய்தேனப்பா. இல்ல
3: கேப் கிடைச்சா போதும், ஃபில் பண்ணிருங்க யோபால் அண்ணா.
1: அது என்ன தப்பு சஸ்பென்ஸ் அப்படிமாரு, அது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்க கேட்டுருவோம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
5: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: நம் கோடை பண்பலை 100.5 12 கேட்கலாம். இல்லம் தேடி வரும் பண்பலை.
7: சரி,
6: வாங்க. அடுத்த நேயர் எங்கிருந்து?
7: தனசேகரன்
6: அண்ணா.
7: இன்னைக்கு என்ன ஒரே கருப்பு சொன்னீங்க?
6: குழந்தைகளை மையப்படுத்துங்க.
7: ஆமாங்க, ஆமாங்க. குழந்தைகளை பாராட்டுற, குழந்தைகளை வாழ்த்துகிறேன். குழந்தைகளுக்கு அறிவுரை சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்மளாம் எங்க கேட்டோம்?
6: அடா, அவங்க பண்ற அட்டூலி இருக்க. ஐயோ,
7: இல்ல இல்ல, சொல்றேன் நான். அதனால வந்து அப்படிலாம் அறிவுரை சொல்றோம்னு நினச்சிக்கிட்டு பாடிப்படாதீங்க. ஆமா, அது மாதிரி குழந்தைகளை மையப்படுத்துகிற பாடல். சரி, வாங்க
6: வாங்க. அடுத்த நேயர் எங்கிருந்து?
8: சின்ன சின்ன

0: வர புரட்டாசியுடன் 60 அப்படின்ற மாதிரி. இல்லை அக்காவோட
1: தம்பி 48 தம்பி.
0: நல்ல வேலை 48 தான். நான் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டேன் போல.
2: என்ன விஷயமா வந்தீங்க
0: சொல்லுங்க.
1: இளையராஜாவை அசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி ரங்கா அவர்களுக்கும், புதுசா வந்திருக்கிற அன்பு தம்பி தனசேகர் அவர்களுக்கும், ஒலிக்கீட்டு போட்டு எங்களா கலாய்ச்சிட்டு இருக்கிற அந்த தம்பியா தங்கச்சி அவங்களுக்கும் எல்லாருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: வணக்கம் சொல்றாங்க. சரிங்க.
1: நகர் பத்மாவதி தம்பி எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்குங்கக்கா. இன்னொரு பாடல் ஒன்னு பாடிருங்களேன், அது நீங்க முகவரிக்காக பாடின மாதிரி தெரிஞ்சு.
1: நிறைய
0: பாடல் இருக்கு. நிறைய பாடல் குழந்தைகள் பாட்டு எவ்வளவு பாடல் இருக்கு. இல்ல
1: அது

0: என்கிட்ட
1: கேட்டுறாருக்கியா சம்பளம் வாக்கல. சரி,
2: நீங்க எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கலாம்.
1: அருமையா பண்ணீங்க பத்மாதியம்மா.
0: நன்றிப்பா.
1: அருமையா பண்ணீங்க. நன்றிங்க, நன்றிங்க பத்மாதியம்மா. அருமையா பண்ணாங்க.
2: வாங்க அடுத்த நேயர். வாங்க அடுத்த நேயர். இங்கிருந்து
1: வாங்க. யாருங்க? ஆவல் உங்களுக்கும் ஆச்சு எங்களுக்கும் ஆவல் தாங்க. பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம், காந்தி கிராமம், சுலோன் காலனி, திருமலை அன்னலட்சுமி.
1: சரிங்க, திருமலை பாடிவீங்களா? திருமலை பழனிச்சாமி, திருமதி பழனிச்சாமி. அது
3: அன்னலட்சுமி.
1: இல்ல இல்ல, நீங்க திருமலை அன்னலட்சுமி, திருமதி பழனிச்சாமின்னு ஒரு பாடல் இருந்துச்சு, அதை சொல்ல
3: வந்தேன்.
1: சரி, ஆமாங்க ஆமாங்க. ஒரு பாடல் ஒன்று பாடிடுங்க குழந்தைகளை
2: மையமா வச்சு.
3: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகள்,
1: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
4: பைபிள் கரெக்டா வந்திருக்கீங்க.
1: ஒண்ணு கேக்கலங்க,
2: பூச்சி கேட்டு ஒருத்தனா கிடைக்குது.
1: உங்களுக்கு
5: புரியுதானே?
1: மைக் ஆன்ல தாங்க இருக்கு. என்ன இல்ல, ஒண்ணு வேகமா போறாரு, மெதுவா போறாரு, நல்லா சொன்னாங்க. வாங்க வாங்க, அடுத்த நேரம் பாத்துருவோம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: விருதுநகர் மாவட்டம், விருதுநகர்ல இருந்து உஷா தேவி மேடம்.
2: உஷா தேவி மேடம்,
1: எங்க வந்துட்டீங்க?
2: என்ன பாட்டு பாட போடுறீங்கம்மா?

0: சூப்பர், நல்லா பாட்டீங்க.
1: நமக்கு அப்படி லைட்டா தூக்க வர்ற மாதிரியே இருந்துச்சு.
0: உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு?
2: ரொம்ப நன்றி சார்.
1: அருமையா பண்ணீங்க, நன்றிங்க.
2: நன்றி.
1: அடுத்து வர நேரம் சந்திச்சிருவோமா தனசேகரே?
0: அண்ணா சந்திச்சிடலாங்களா?
1: சரி கேட்டு வாங்க.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னங்க வந்தாரு, ஆளங்கானா இருக்காரா இல்லையா?
0: இருக்கீங்களா?
3: என்னமோ கதை சொல்றேன்னு சொன்னியே, என்ன கதை?
4: நரி கதை.
3: சொல்லு.
4: நரி கதை தானே?

ஒரு காலத்தில முருகமால காட்டுக்குள்ள முன்பு ஒரு காலத்துல முருகமால காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி.

0: கால் தவறி விழுந்ததடி. ஓடி வந்த குள்ளநரி கால் தவறி விழுந்ததடி. நீல நிற சாயம் வச்ச தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி. சின்ன பொம்பளே நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ
2: நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற? நான் புலி, சிங்கம், மயில் குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற?
1: அப்பச்சாரி
0: இங்க வா.
1: சொல்லு.
0: நரியும் வெளியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. காட்ட விட்டே ஓடி போச்சு.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு வந்து பாட்டு பட்டாளம் தம்பி தனசகரேன் உங்கள் கூட இன்னைக்கு உட்காந்து நம்ம நேயர்களை பூரா குழந்தை பாட்டாக பாட வச்சோம். நிறையா பேர் குழந்தையாகவே மாறிட்டாங்க.
7: ஒரு மணி நேரம் போனதே தெரியல.
6: உண்மை என்ன தெரியுமா, இன்ன வரைக்கும் நம்மளையும் வம்பளுத்து நேயர்களையும் வம்பளுத்துட்டு இருந்தார்ல, எழுத்தாப்பில் உட்காந்துருக்க யோபாலா, அந்த குழந்தையே அவரு தாப்பா. இதுதான் அதனால் சரி விடுங்க. அதனால் வந்து இதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சித்தவர்களுக்கும் இது வரைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிடுவோமா?
7: நன்றி சொல்லிடலாங்கண்ணா.
6: சரிங்க, தனசேகரனும் ரங்காவும் விடைபெற்றுக் கொள்கிறோம். இதேமாதிரி மனசை குழந்த மாதிரியே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து வீட்டில்
7: அடி வாங்காமல் இருக்க முடியும்.
6: அப்படி சொல்லுங்க. நன்றிங்க அனைவருக்கும்.
8: இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியிருக்கிறார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கவில்லை என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் நாளை மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சைனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சத்யந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கந்தில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

கோடை பண்பலையின் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி அரங்கேற காத்திருக்கும் நேரம் இது. இன்று யாருடைய இல்லங்களுக்கெல்லாம் செல்லவிருக்கிறோம், என்னென்ன அவங்களுக்கு பிடித்த பாடலாம் கேட்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது உங்கள் கோடை பண்பலையின் இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: ஆண்டுதோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ சார், கேக்குதுங்களா?
0: கேக்குதுல
1: சார். நாங்க A1B1 கம்பெனில இருந்து பேசுறோங்க சார்.
0: சரிங்க,
1: உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்குங்க சார், சொல்லுங்க சார்.
0: அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் கிராமத்துக்காரே, எனக்கு போன் அட்டன் பண்ணி மட்டும் தான் பேச தெரியுமா, தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க.
1: அப்படிங்களா? அச்சோ, இப்ப ஒரு ஓடிபி வந்திருக்குமே, அந்த ஓடிபி போட்டாதான் உங்களுக்கு காசு வரும்.
0: எதுக்கு?
1: உங்களுக்கு வந்து ஒரு வந்து குலுக்கல் பரிசுல வந்து உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் விழுந்திருக்குங்க சார்.
0: நான் எந்த குலுக்கலையும் போடலைங்களா?
1: நீங்க போடல, நாங்களே தேர்ந்தெடுத்திருக்கோம் உங்களுக்காக.
0: ஓடிபி நம்பர் அதெல்லாம் எனக்கு எதுக்கு தெரியாதுங்க? எனக்கு நான் பட்டன் போன் வச்சு இருக்கிறேன், நான் வந்தா
1: ராஜம்மாள் அவங்க இருக்காங்க தானே? அப்புறம் என்ன சொல்லுங்க பாருங்க, நான் வந்து கரெக்டா ஓடிபி சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க.
0: அதெல்லாம் தப்பு, ஓடிபி நம்பர் கேட்டாக்கா போலீஸ்ல சொல்ல சொல்லுங்க. கொடைக்கானல் தர்மபுரி ரெண்டு கேப்புங்க.
1: அதனால
0: வந்து எனக்கு அதுல வந்து அடியடிக்கு எல்லாம் சொல்றாங்க, யாரு வந்து நம்பர் கேட்டாலே சொல்லாதீங்க, நம்பர் எல்லாம் சொல்லக்கூடாது, ஓடிபி நம்பர் கேட்டாலே சொல்லாதுங்க. அப்படி இருந்தாக்கா இந்த போலீஸ்ல ஒப்படைங்க அவங்கள சொன்னாங்க.
1: ஐயோ, என்ன போலீஸ்ல குடுத்து குடுக்க போறீங்களா?
0: இல்லைங்க, நீங்க எல்லாம் போறவங்க, நீங்க நல்லவங்களா தெரியுங்க, ஆனா நீங்க எல்லாம் அது மாதிரி வியாபாரத்துக்கார இல்லைங்க, நீங்க எல்லாம் உழைச்சி புழைக்கிறவங்க, உங்களுடைய குரலே எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருங்க.
1: ஓ, இப்படி எல்லாம் வேற கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குமோ குரல்லையே?
0: குரல் ஆமாங்க, அவங்க ஏமாத்துக்காரர் குரல் வேற இருக்கும், நீங்க நியாயமா பேசுற குரல் வேற மாதிரி இருக்கும்.
1: எப்படி இருக்கும்? ஏமாத்துக்காரங்க எப்படி பேசுவாங்க, பேசி காட்டுங்க.
0: அவங்க வந்து பதட்டமா சொல்லுவாங்க, ஒரு அவசரமா சொல்லுவாங்க, உங்களை மாதிரி தெளிவா சொல்ல மாட்டாங்க. அப்படியே தெளிவா சொன்னாலையும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே அவங்க கட் பண்ணி நிற்பாங்க.
1: ஓ,
0: ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே கட் பண்ணி, எனக்கு எந்த பட்டன் போட எனக்கு எடுக்க தெரியாதவனே, இது சரியில்லாதே போயிட்டு இருப்பாங்க.
1: சரி,
0: இது அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனா அங்க பாத்தாக்கா நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களும் போது இன்னைக்கு நல்லவங்களதான் இருப்பீங்க கண்டிப்பா. அதனால யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டே ஒரு மணி நேரக்கிட்ட நம்பர் வாங்கியிருப்பீங்க போல இருக்கு.
1: இப்படி சொல்றீங்களா? சரி சரி, நான் ஒரு நம்பர் சொல்லட்டா? அந்த உறவினர் தான் எங்களுக்கு நம்பர் கொடுத்தாங்க.
0: யாருங்க?
1: எந்த நம்பர் அப்படின்னா, அதுலயும் ஒரு 4 நம்பர் வரும், ஆனா என்ன இடையில ஒரு புள்ளி வரும்.
0: அப்படிங்களா?
1: அப்படித்தான். என்னன்னா 100.5 கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை அந்த நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கோம்.
0: ஒரு விஷயம்

0: எனக்கு கோடை பண்பாடியில ரொம்ப உசுருக்கு. ஏன்னா அது 25 மாவட்டத்துல கொடி கட்டி பறக்குதுங்க.
1: கண்டிப்பா
0: கொக்கரைக்கும் கோடை பண்பாளைக்கும் எனக்கு பரிவான வணக்கம் தான் எழுதுவேன் எப்பவுமே. ஏன்னா அது தமிழகத்துல இந்தியாவிலேயே ஒரு பிரபலமான வானொலிங்க.
1: உங்களை பத்தியும் உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பத்தி சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு.
0: என் பேரு திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து முத்தமிட்டி முனுசாமிங்க.
1: சரிங்க.
0: எனக்கு எங்க மனைவி பேர் வந்து ராஜாமாளுங்க. எங்க பையன் வந்து அவன் பேர் வந்து சுரேந்தர். காலேஜ் முடிச்சுட்டு சும்மாதான் இருக்கிறாப்ல. எங்க பொண்ணு வந்து செகண்ட் இயர் கல்லூரி காலேஜ் தான் படிக்கிறாங்க, திருப்பத்தூர் கல்லூரி படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வீராங்கனியா இருக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துல விளையாட்டுல முதலிடம் முடிச்சு மாநில லெவல்ல
1: நன்றிங்க.

0: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் ஆகஸ்ட் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு திருப்பலி நற்கருணை பவனி இறையேசுவின் அருள் ஆசி பெற அன்புடன் அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965-2399.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: ஹலோ
1: ஹலோ அம்மா, அந்த குழுல இருந்து கூப்பிட்டுருக்கோம்.
0: எந்த குழுமா?
1: மகளிர் குழுல இருந்து கூப்பிட்டுருக்கோம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: நீங்க இன்னும் இது கட்டாம இருக்கிறீங்க, வட்டி கட்டாம இருக்கிறீங்க.
0: பேர் என்னம்மா?
1: ஜெயலட்சுமி தானே?
0: ஆமாங்கம்மா. மகளிர் குழுல எந்த குழுல பேரு வட்டி கட்டாம இருக்கேன்?
1: நீங்க கடன் வாங்கிருக்கீங்கல்லம்மா, உங்க பேர்ல தான்மா லோன் சாங்ஷன் ஆயிருக்கு.
0: எந்த?
1: 1 லட்சம் ரூபாய்க்கு. ஆமாம்மா, அங்கதாம்மா.
0: பேங்க்லயா?
1: ஆமாம்மா.
0: என்ன சொல்றீங்க?
1: 1 லட்சம் ரூபாய்க்கு சாங்ஷன் ஆயிருக்கு. நீங்க போன மாசம் இது பண்ணிருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. ஆனா அதுக்குரிய வட்டியும் அசலும் கட்டணும் இல்லம்மா. போன மாசம் இல்ல, அதுக்கு முந்தின மாசம் எடுத்திருக்கீங்க. போன மாசமும் இந்த மாசத்துக்குமே இன்னும் நீங்க வட்டி கட்டல.
0: எந்த பேங்க்? சின்ன

0: பேங்கா வேற பேங்கா?
1: சின்னலப்பட்டியில இருக்கிறதுக்குரிய பேங்க்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க.
0: இன்னைக்கு வரேன், நாளைக்கு வரேங்கம்மா. நேரா
1: நீங்க எடுத்திருக்கீங்க தானே?
0: பாருங்க, நகையை அதை வச்சுதான் நான் வாங்கியிருக்கேன், லோன் எதுவும் வாங்கல.
1: இல்லையே, அவங்க வந்து 1 லட்ச ரூபாமா? 1 லட்ச ரூபா
0: இந்த
1: பேர்லதான் இருக்குங்கம்மா. அதனாலதான் நீங்க என்ன நிறைய பேர் இது மாதிரி இருக்கனாலதான் கூப்பிட்டுருக்கோம். நீங்களா போன மாசத்துக்கு முந்தின மாசம் 26ஆம் தேதி வாங்கிருக்கீங்க?
0: தெரியலையே, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் நேரடியா வந்து நாளைக்கு பேசுறேன். நான் எந்த கடன் வாங்கல, எந்த லோன் வாங்கல, வேற 50,000 வாங்கி கட்டிட்டு இருக்கேன்.
1: ஆனா உங்க பேர்ல 1.5 லட்சம் ரூபா இருக்குது.
0: நீங்க சொன்ன நான் எப்படி ஏத்துக்கறது? வரேன் நாளைக்கு.
1: கண்டிப்பா வாங்க, வந்துட்டு நீங்க வரப்ப அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. உங்களோட அந்த ஸ்லிப் எல்லாம் கொடுத்துருப்போம்ல?
0: எந்த ஸ்லிப்புறேன் கொடுத்தீங்க? லோன் வாங்கினாதானே கொடுப்பீங்க. 1.5 லட்சம் ரூபான்றீங்க, திடீர்னு தலையில கலப்பிக்கு போறீங்க. போன மாசம் 26ஆம் தேதி நகையதே 1,20,000 வச்சிருக்கேன், 21,000.
1: ஆனா இங்க 1,50,000 இருக்குது. சரிங்களா,
0: ஏதோ தப்பு நடந்திருக்கு, நாளைக்கு வரேன் நான் நேரடியா. நீங்க உங்க பேர் என்னம்மா?
1: இல்ல, ஆபீஸ்ல இருந்து தான் கூப்பிட்டுக்கிறோமா.
0: அதான் உங்க பேர் என்ன?
1: கவிதா. கவிதா
0: சின்னலப்பட்டி பேங்கேவா?
1: சின்னலப்பட்டி பேங்க்ல தான் கவிதா பேசுறேன்.
0: என்ன
1: இப்படி சொல்றீங்க? ஏன்னா உங்க பேர்ல 1 லட்சம் இருக்கு, அப்ப அதுக்குரிய ரிசிப்ட் இருந்தா தானே எங்களாலையும் செக் பண்ண முடியும்.
0: மறுபடியும் தெரிவிச்சே இருந்தீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நேரடியா நாளைக்கு வரேன் இருக்கேன்.
1: சரி, இப்ப என் மேல நீங்க கோபப்பட்டு என்ன பண்றது?
0: கோபமே படல, இது எங்க தப்பு நடந்திருக்கு, உண்மை அதுதான்.
1: சரிங்கம்மா, நாளைக்கு நீங்க வாங்க.
0: தப்பு நடந்திருக்கு, நாளைக்கு நேரடியா வரேன், பேசிப்போம்.
1: நீங்க பாருங்க, நாளைக்கு நேரடியா நீங்க கிளம்பி எங்க வரீங்கன்னா, நம்ம கோடி பண்பலை 100.5 இளம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்கோம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம். ஐயோ கடவுளே,
1: அதனாலதான் கூப்பிட்டோம். நலமா இருக்கோமா? நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? ஜெயலட்சுமி அம்மா எந்த ஊர்ல இருக்கீங்க?
0: ஜெயலட்சுமி, என்னோட வீட்டுக்காரர் பேர் நாகராஜன், பெரிய பையன் பேர் அருள்முருகன்மா, இன்னொரு பையன் பேர் விக்னேஷ், மருமகள் பேரன் பேட்டி எல்லாரும் இருக்கோம், பாரதி உமா, என்னோட பேரன் பேரு கிருத்திக்கு, பேட்டி வெண்ணிலா, ருத்ரா எல்லாரும் இருக்கோம்மா. ரொம்ப சந்தோஷங்கம்மா, 27ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிமா, உங்க நன்றி எல்லாரையும் அறிமுகப்படுத்தீங்க.
0: நெஞ்சு வலையை வந்துருச்சுங்கம்மா.
1: இப்ப நீங்க ரிலாக்ஸ் ஆயிக்கங்க.
0: பையன் பேசுறாங்க, பேசுங்கம்மா.
1: விடுங்கம்மா, பேசலாம். வணக்கம்.
2: கோடை பண்பலை, வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: ஜெயலட்சுமியோட பையன் அருள்முருகன்.
1: ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: மெக்கானிக் சர்வீஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
1: அப்படிங்களா ஐயா, ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு உங்களுக்கு விடுமுறைங்களா?
2: ரொம்பவே
3: அழகா நம்ம நேயர் நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய அலைபேசியோட பழுது காரணமா நம்ம கிட்ட மறுபடியும் தொடர்பு கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்முடைய நேயருக்காக பாடல இப்போ நம்ம பண்பலையில கொடுத்துடலாம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.

0: காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்மா. சுஜிதா அம்மாவா?
1: ஆமாங்க.
0: வணக்கங்க. நீங்கள் இது என்னமோ சொல்ல வந்தேங்க, மறந்து போச்சுங்க. உங்கள் பையன் படிக்கிற பால்வாடியிலேருந்து பேசுகிறோம்.
1: சரி சரிங்க.
0: உங்கள் பையன் பால்வாடி படிக்கிறாரா?
1: ஆமாங்க.
0: எத்தனாவது பால்வாடி படிக்கிறாரு?
1: என்னதுங்க?
0: எத்தனாவது பால்வாடி படிக்கிறாரு?
1: பத்தாவது.
0: ஆமாம், பத்தாவதுங்கிறது பால். இங்கே பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நாங்களே என்னமோ சொன்ன கதையில் இருப்போம். நீங்கள் என்னடானா எங்களுக்கே சொல்கிறீங்க.
1: நீங்கள் தான் பால்வாடி படிக்கிறான்னு கேட்குறீங்க. அதுதான் நானும் ஆமான்னு சொன்னேன்.
0: அதெல்லாம் இருக்கட்டும். போன வருஷம் தீபாவளிக்கு உங்கள் பையன் வந்து எங்கள் பையனை முறைச்சி பார்த்துருக்காரு.
1: சரி சரிங்க.
0: இந்த வருஷம் வர்ற தீபாவளிக்கு எப்படியாச்சும் நாங்கள் முறைச்சி பார்ப்போம்.
1: பாருங்க.
0: என்னங்க பாருங்க, இவ்வளோ சாதாரணம் சொல்கிறீங்க?
1: என் பையன் அதுக்கு மேலே பார்ப்பங்க.
0: அதுக்கு மேலே பார்ப்பாரா?
1: போன வருஷமே பார்த்தா இந்த வருஷம் பார்க்க மாட்டானா?
0: இங்கே பாருங்க, அதுக்காக வந்து வருஷம் வருஷம் முறைச்சி பார்ப்பாரா அவரு?
1: சொல்லிட்டு போனாரே என்னன்ட்டு?
0: நான் சுஜிதாவோட பையன், அப்படித்தான் முறைச்சு பார்ப்பேன்
1: அப்படின்னாரு. சுஜிதாவோட பையன் சுஜிதா மாதிரி தான் இருப்பாங்க.
0: இது அப்படிங்களா? சார், நீங்களும் நிறைய வாட்டி முறைச்சு பார்த்துருக்கீங்க போல.
1: ஆமாங்க, எங்களுக்கு பார்வையே அப்படிதான்.
0: ஓ, அப்படிங்களா? சரி சரி சரி.
1: ஆமாங்க.
0: சரி, அவன் உங்க இவங்க அவர் அந்த பையனோட அந்த பையன் பேர் என்னங்க?
1: கவுனிஷ்.
0: ம், கவுனிஷோட அப்பா பேர்
1: நாகராஜ்.
0: நாகராஜ் ஐயா வரட்டும்.
1: சரிங்க.
0: எனக்கு அவர் நாகராஜ் அவரோட பேர் நல்லா தெரியும், அதனால தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: என்ன அது என் தம்பி வச்சாங்க, அவனுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு.
0: சரி இருக்கட்டும். நான் நான் யாரு என்னன்னு தெரியாம நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்களே, என்ன அர்த்தம்?
1: நீங்க தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க, நாங்களும் தெரிஞ்ச மாதிரி பேசுறோம்.
0: ஓ, அப்படி வேற.
1: ஆமாங்க.
0: அப்ப இன்னைக்கு உங்களுக்கு லீவு?
1: ஆமாங்க, எனக்கு லீவு.
0: அப்ப நாங்க வேலை இல்லாம இருக்குமா?
1: அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க வேலை இல்லாதனால தான் பேசுறீங்க.
0: இப்படி பேச்சுக்கு பேச்சு எதிர பேச்சு பேசுனா எங்க உழப்பு எங்க போறது?
1: நமக்குள்ள ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துருவோமா
0: வர்ற பொங்கலுக்காச்சும் உங்க பையனை வந்து வீட்டு வாசல்ல நிக்க சொல்லுங்க. நாங்க எங்க குடும்பத்தோட வந்து முறைச்சு பாத்துறோம்.
1: சரிங்க.
0: மறந்துட கூடாது.
1: சரிங்க, நாங்க மறக்கலங்க.
0: இல்லாட்டி ஒரு நல்ல முகூர்த்த நாள் ஆனி மாசம் ஆவணி மாசம் சொல்லுங்க. ஒரு அமாவாசை அன்னைக்கு வந்து பாத்துறோம்.

0: சரி,
1: என்னங்க
0: நாளைக்கு
1: எல்லாத்துக்கும்
0: மோசம்தாங்க வரலாம்.
1: எல்லாத்துக்கும் சரிங்கிறீங்க,
0: நீங்க தான் வரேன்னு சொன்னீங்க, வரேன் வீட்டுக்கு வரீங்களா வேண்டாம்னு சொல்ல முடியும்.
1: அப்படி வேற வருது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். நாங்க வந்து கோடை பண்பலை வானொலியில இல்லம் தேடி வரும் பண்பலை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம்.
0: சரிங்க,
1: அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னா, இப்படித்தான் யாருக்காவது ஒரு போனை போட்டு வேலை இல்லாம, அப்படியா? அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு உங்க நண்பர் ஒருத்தர் உங்க நண்பர் கொடுத்தாரு.
0: சரி சரிங்க,
1: அதான் உங்ககிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. நீங்க என்னங்க, எது முக்கியமான வேலையா இருக்கீங்களா?
0: என்னக்கெல்லாம் ஒரு வேலை இல்லைங்க,
1: அதனாலதான் இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு
0: இருக்கிறீங்க.
1: அப்படிங்களா, சரி பரவாயில்ல. கோடை எஃப்எம் உங்களுக்கு கூப்பிட்டுருக்குது, என்ன நினைச்சிருக்கீங்க?
0: சந்தோஷம் தாங்க, நம்ம கோடை எஃப்எம் பேசுறேன்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியலையே,
0: வேற எப்படி தெரியுதுங்க?
1: ஏதோ அதையும் அப்படி அதே மாதிரி தான் பேசுறீங்க. எங்க உண்மையிலேயே கோடை பண்பலை வானொலி தாங்க பேசுறோம், நான் ஒன்றும் கலாய்க்கல.
0: சரி சரிங்க,
1: நான் என்னமோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கலாச்சிட்டு இருக்கிற மாதிரியே நீங்க பேசுறீங்க.
0: சரிங்க,
1: சரி பரவாயில்ல. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க.
0: நானு, எங்க வீட்டுக்காரு, எங்க பையன், எங்க பாப்பா, நாங்க நாலு பேர் இருக்கிறோம்.
1: எல்லாருக்கும் பேர் வச்சிருப்பாங்க சொல்லுங்க.
0: என் பேர் சுஜிதா, எங்க வீட்டுக்காரர் பேர் நாகராஜ், எங்க பாப்பா பேரு தீபிகா,
1: என்ன பேரு
0: பையன் பேரு கவுனி, தீபிகா.
1: சரி,
0: பையன் பேரு கவுனி.
1: சரி, எல்லாரும் என்ன, உங்க ரெண்டு பேரும் என்ன படிக்கிறாங்க?
0: பாப்பா காலேஜ் போகுது, பையன் ஸ்கூல் போறாங்க.
1: சரி பரவாயில்லங்க, என்ன பாடல் கேட்கலாம் உங்க எல்லாருக்காகவும்?
0: எல்லாத்துக்காகங்களா? என்ன பாடல கேக்குறது, திடீர்னு கேட்டா நான் என்ன சொந்தோம்?
1: சரி ஒண்ணு செய்யுங்க, அப்ப அதே தான் அடுத்த மாசம் முகூர்த்த நாளா பார்த்து சொல்லி அனுப்புறீங்களா?
0: சரிங்க,
1: நன்றிமா, நன்றிமா.
0: சரி,
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

அன்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழிய அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் 1 மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: கோவை
2: மாயவளை மீளவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சோசியல் மீடியால அதிகமா நடக்கிற ஒரு முக்கியமான ஆபத்தை பற்றி பார்க்க போறோம். ஃபேக் ப்ரொஃபைல். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம், எந்த பிளாட்ஃபார்மா வேணா இருக்கலாம். அதுல சில பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல அப்ரோச் பண்ணுவாங்க, சில பேர் மணி ஸ்கேம் செய்ய அப்ரோச் பண்ணுவாங்க, மற்ற சில பேர் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸை திருட நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் மற்ற தகவல் எதுவுமே இருக்காது, ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து ரீசெண்டாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பர்சனல் சேட் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்மள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்பாங்க. சில

0: பேர் மணி ஹெல்ப் கேட்பாங்க, ஓடிபி, பேங்க் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சில டைம் இந்த செலிபிரிட்டி ஃபோட்டோ வச்சு இந்த ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்லேருந்து எடுத்ததாக இருக்கும், பெருசாக போஸ்ட் கமெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காது. அதை பார்த்தா கொஞ்சம் சஸ்பீஷியஸாக நமக்கு இருக்கலாம். நம்ம வீடியோ கால் கூப்பிட்டோன்னா அவங்க வீடியோ கால் அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்க ஐடென்டிட்டியை ரொம்ப மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம சில மெசேஜஸ் எல்லாம் வரும், அர்ஜென்ட் ஹெல்ப், ஸ்பெஷல் ஆஃபர், ப்ரைஸ் வின்னர், இது மாதிரி எமோஷ்னல் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா, தெரியாதவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ப்ரொஃபைலை முழுசாக நம்ம செக் பண்ணணும். தேவைப்பட்டால் நம்ம ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்னு அந்த ப்ரொஃபைலில் இருக்க இமேஜை வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். ப்ரொஃபைலில் இருக்கிற நேம்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஆல்ரெடி வேறு எதுவும் சஸ்பீஷியஸாக யாரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைனில் இருக்க நண்பர்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆன்லைனில் இருக்கவங்க ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸையும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவங்கள்ட்ட வீடியோ கால்ஸ் பேசக்கூடாது. தெரியாதவங்க கூட கனெக்ட் பண்ணாதீங்க, சேட் பண்ணாதீங்க. எல்லாரையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்க ஃபேக் ப்ரொஃபைலை பற்றி பார்த்தோம். ஒரு நல்ல ஃபோட்டோ, ஒரு ஃப்ரெண்ட்லி மெசேஜ் பார்த்த உடனே நம்பிடக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆன்லைனில் சேஃபாக இருக்கணும்னா அக்செப்ட் செய்கிறதுக்கு முன்னாடி வெரிஃபை செய்யுங்க, ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. நாளை இன்னொரு முக்கியமான இணைய பாதுகாப்பு தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய இல்லம் தேடி வரும் பண்பலை. மீண்டும் கேட்கலாம். எதிர்வரும் ஞாயிறு நண்பகல் 12 மணிக்கு கோடி பண்பலையில் இனி காவிய கானங்களின் அணிவகுப்பு. தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி, ஒரிஜினல் வல்லவர் பேண்ட், அரசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கொடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இனிய வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. மனதில் தங்கிய நினைவுகள், மறக்க முடியாத மனிதர்கள் மீண்டும் ஒருமுறை நம் நெஞ்சில் மலரட்டும். உங்கள் நினைவுகளோடு இனிமையான இசைப்பயணம் கோடை பண்பலை 100.5. தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. உங்களுடன் நான் தனசேகரன்.

முதல் பாடலாக டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் எம்.ஜி.ஆர். டி.ஆர். ராஜ்குமாரி, ராஜஸ்லோச்சனா, ஜி. வரலட்சுமி நடிப்பில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் 29 ஜூலை 1955 வெளியான குளேபகவலி படத்திலிருந்து சொக்காப்போட்ட நவாபு பாடலை விரும்பி கேட்டுள்ளார்கள் கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், நந்தன், சாந்தி, காஸ்ட்ரோ ஆகியோர்.

1962 வெளியான பீம்சிங் இயக்கத்தில் பந்தபாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இசையில் எப்போ வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் பாடலை விரும்பி கேட்டுள்ளார்கள் ராமேஸ்வரம் சியாத் மேக்னா அவர்கள்.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
9: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

தேனி காமாட்சிபுரம், மாடசாமி, ராஜம்மாள், சியாமளா ஆகியோர் விரும்பி கேட்டுள்ள பாடல். டி ஆர் துரைராஜ் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், பத்மினி, மனோரமா நடிப்பில் கண்ணதாசன் வரிகளில் வெளிவந்த பாடம் மீண்ட சொர்க்கம் படத்திலிருந்து இதோ பாடல்.

1978 வெளியான சீர்வரிசை படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரியம் சுப்பிரமணியம் மா மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா. விரும்பி கேட்டுள்ளார்கள் திருப்பூர் தாராபுரம் சென்னைக்கட வீதி இளங்கோவன் காளிமுத்து வள்ளிநாயகம் சிவப்பிரகாசம் மற்றும் அப்துல் காசிம் அவர்கள்.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு ஒண்ணுக்கு மூணுங்கிற அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு திருப்பலி நற்கருணை பவனி இறையேசுவின் அருள் ஆசி பெற அன்புடன் அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் திண்டுக்கல் நாகல் நகர் ஆரோக்கியமாதா தெரு ஆரோக்கியசாமி சுப்புராஜ் மணிகண்டன் அவர்கள்.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மதுரை தெத்தூர் துரையய்யா பூங்குழலி பூங்குழலி பத்மஸ்ரீ ஹரிமாஸ்ரீ ஆகியோர் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து தேடினேன் வந்தது பாடல் கேட்டுள்ளார்கள்.

0: நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.

0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நடிகர் திலகத்தின் அஞ்சல் பெட்டி 520 உடன் சரோஜா தேவி, நாகேஷ், ஆர் கோவர்தன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல் திருமகள் என் வீட்டை தேடி வந்தாள். விரும்பி கேட்டுள்ளார்கள் தூத்துக்குடி வடக்கு தெரு, முருகன், முனியம்மாள், சுகன்யா, காந்தாரி, சுடலைமணி, தெய்வேந்திர பிரபு ஆகியோர்.

தென்றல் வரும் செய்தி வரும் பாடல். இடம்பெற்ற படம் பாலும் பழமும். 1961 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஏ பீம்சிங். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. வரிகள் கண்ணதாசன். விரும்பி கேட்டுள்ளார்கள் திருவாரூர் நன்னிலம் நாராயணன், நிலானி மற்றும் இனியா.

0: கோடை பண்பலையின் நேரம் 1:44. திருச்சி தொட்டியம், கூண்டுராக்கம்பட்டி, குண்டுமணி, பிச்சைமுத்து ஆகியோர் விரும்பி கேட்டுள்ளார்கள். டி தியாகராஜன் இயக்கத்தில், சிவகுமார் ஸ்ரீபிரியா நடிப்பில் 1997 வெளிவந்த ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
1: கல்யாண சாப்பாடு.

கே வி பாலச்சந்தர் இயக்கத்தில், ஏ வி மெய்யப்பன் தயாரிப்பில் 1966 வெளிவந்த மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து வி குமார் இசையில். இப்பாடலை சேலம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா ஆகியோர் விரும்பி கேட்டுள்ளார்கள்.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறா

நாம் கேட்டு ரசித்தோம். தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது உங்கள் தனசேகரன். கோடை பண்பலை, கோடை பண்பலையில் இனி கேட்கலாம் ஈரோடு.

0: இனிய வணக்கம் நேர்களே. புத்தக வாசிப்பு வெறும் பொழுதுபோக்கு அல்ல, புத்தக வாசிப்பு ஒரு தவம். ஒருமுறை நாம் வாசிப்பின் சுவையை உணர்ந்துவிட்டால் அது நம்மை என்றும் விடாது, நம்மோடு பயணிக்கும். அப்படிப்பட்ட புத்தகத்தை வாசிப்போம், புத்தகங்களை நேசிப்போம். புத்தகத்தின் சிறப்பை கூறும் ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து வளம் பெற காத்திருக்கிறது நேரலையாக. நிகழ்ச்சியில் நம்மோடு இனி காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
1: கோடை பந்தலை 100.5 அசத்தல் சந்திப்பாக ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து சந்திக்க இருக்கிறோம். இப்ப பாதி அப்படின்னா மக்கள் சிந்தனை பேரோட தலைவர் இருக்காங்க. இன்றைய நாளுடைய நிகழ்வுகள் என்னென்ன, இன்றைய மாலை என்ன கருத்தரங்கத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கக்கூடிய நிலையில வாசக பெருமக்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் அப்படின்ட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நிறைய வந்து குவிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன சொல்றாங்க கேட்டா, ஐயா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இப்போ, அதாவது காலையில சரியா 11 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு தொடங்குச்சு. அது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சா கந்தசாமி IAS அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். என்னன்னா, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகள் ஏறத்தாழ 20-25 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த தமிழ் ஆளுமைகள் அத்தனை பேரும் சிங்கப்பூர் சிறப்பு நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். எதுக்காக அதை அறிவிச்சிருக்கோம்னா, உலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய, இதை கேட்கல, உலகத்துல மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய உலக புத்தக கண்காட்சிகள் பிராங்க்ஃபர்ட்ல நடக்கிறது, ஜெர்மன் நாட்டில் நடக்கிறது, இந்த மாதிரி நாடுகள்ல நடக்கக்கூடிய உலக புத்தக கண்காட்சியில தான் ஒரு நாட்டை கெஸ்ட் ஆஃப் ஹானர் கண்ட்ரின்னு அறிவிப்பாங்க. ஆனா ஈரோடு புத்தக திருவிழால முதல் முறையா சிங்கப்பூர் நாட்டை கெஸ்ட் ஆஃப் ஹானர் கண்ட்ரி அப்படின்னு சர்வதேச புத்தக கண்காட்சியில அறிவிச்சிருக்கிற மாதிரி இந்த ஆண்டு அறிவிச்சிருக்கோம். அதுல நல்ல வேலை, இந்த 11ஆம் தேதிக்குள்ளேயே 9ஆம் தேதி August 9ஆம் தேதி சிங்கப்பூர் விடுதலை நாள், சிங்கப்பூர் தேசிய நாள். அந்த நாள் இன்னைக்கு காலையிலிருந்து அந்த சிங்கப்பூர் சிறப்பு நாள் என்று அறிவித்த காரணத்தினால அங்கிருந்து நம்ம மக்கள் சிந்தனை பேரவையினுடைய அன்பான அழைப்பை ஏற்று ஏறத்தாழ 20-25 பேர் வரைக்கும் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள், தமிழ் அமைப்பினுடைய தலைவர்கள், இப்படியா வந்திருக்காங்க. நீ காலையிலிருந்து ஈரோடு புத்தக திருவிழாவில் சிங்கப்பூர் சிறப்பரங்கம் என்ற ஒரு தனி அரங்கத்தை தொடங்கி அங்க நடந்துட்டு இருக்கு. அத்தனை பேருமே வந்திருக்காங்க. ரொம்ப காலையிலிருந்து சுவாரஸ்யமான முறையில் விவாதம் நடந்தது, கலந்துரையாடல் நடந்தது. சிங்கப்பூர் படைப்புகளை பற்றி உரையாற்றினார்கள். சிங்கப்பூருடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா தினகரன் அவர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர்கள், மூத்த படைப்பாளிகள்லாம் வந்திருக்காங்க. நிறைய புத்தகங்கள் எழுதினவங்களாம் வந்திருக்காங்க. ஆகவே இப்ப கூட, இப்ப உணவு இடைவேளை முடிஞ்சோன்னா மறுபடியும் தொடங்க போகுது. ஆகவே இப்ப கூட விரும்பக்கூடியவங்க அந்த சிங்கப்பூர் சிறப்பரங்கத்துக்கு வந்து அதை சிறப்பிக்க வேண்டுகிறோம். இன்னொன்று, இன்று மாலை மிகச்சரியாக

ஆறு மணிக்கு மிக பிரசித்தி பெற்ற, நேற்று கூட பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டம் நிரம்பி வழிந்தது. தினசரி சொற்பொழிவை கேட்பதற்கான முறையிலே மாலை சரியாக ஆறு மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா சிந்தனை அரங்க நிகழ்வில் இன்று அதாவது நாடாளுமன்ற மேலாள் நியமன உறுப்பினர் சிங்கப்பூர் இரா தினகரன் அவர்கள் கருத்தரங்கத்துக்கு தலைமை ஏற்கிறார்கள். மேலாள் தலைவர் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் நான் ஆண்டியப்பன் அவர்கள் கடுகு சிறுத்தாலும் அப்படிங்கிற தலைப்புல பேசுறாரு. சிங்கப்பூரை சேர்ந்த கவிஞர் பிச்சினிக்காண்டு இளங்கோ சிங்கப்பூர் ஒரு அதிசயம் என்ற தலைப்பில் பேச இருக்காரு. முனைவர் ரத்ன வெங்கடேசன் சிங்கப்பூர் இருக்க தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் அரியணையில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறாரு. ஆகவே இந்த மூன்று பேர் உரையாற்றுகிற அந்த முக்கியமான நிகழ்வு இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அந்த சிறப்புமிக்க நிகழ்வு தொலைதூரம் பயணம் மேற்கொண்டு இந்த சிந்தனை அரங்கத்திலே பங்கேற்று சிறப்புரையாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று மூன்று ஆளுமைகள் இன்று மாலை நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். இன்னொன்று இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, இன்னைக்கு 9ஆம் தேதி.

0: அதாவது இன்று சேர்த்தனா மூணு நாள். ஆகவே இந்த முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்களிடத்திலே அன்போடு வேண்டிய விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு மிகச்சிறந்த பதிப்பங்களை எல்லாம் வரவழைச்சிருக்கோம். அரிதின அரிதான ஆயிரக்கணக்கான தலைப்புகளான நூல்கள், அற்புதமான நூல்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்றன. புதிய பொலிவோடு ஏற்பாடு செய்திருக்கோம். வழக்கமாக ஏற்பாடு செய்திருப்பதை விட ஒரு புதிய பொலிவோடு, புத்துணர்ச்சியோடு புத்தக திருவிழா திகழக்கூடிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் வந்து 230-க்கு மேற்பட்ட அரங்குகள் காலையில சரியா 11 மணிக்கு தொடங்கி 9:30 வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து புத்தகங்களை வாங்கி சொல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 2.5 நாள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு நடைபெறுகிற சிந்தனை அரங்க நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க, நன்றி ஐயா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வாசகர்கள் வந்திருக்காங்க, நம்ம நேரன்னு சொல்லலாம், எங்க ஊர் காரங்கன்னு சொல்லலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஆனந்தகுமாருங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துல கண்டிப்பா பணிபுரிகிறேன். இந்த புத்தக திருவிழா என்பது இப்பதான் வந்து பாத்துருக்கேன். மனிதன் அறிவு விளக்கக்கூடிய புத்தகமா இங்க இருக்குது. ஒரு மனிதனை வந்து முழுமையான ஆக்கிறது இந்த புத்தகம் தான். அதனால இந்த புத்தகத்துல நிறைய வாசகங்கள் இருக்குது, நிறைய பதிப்புகள் இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிறது. இது குழந்தைகளுக்கு காண்பிக்கணுக்கோசம் நாங்க மனைவி குடும்பத்தோட வந்திருக்கிறோம். அதனால வந்து இந்த புத்தகம் நல்லா சிறப்பாக ஒரு வழிகாட்டி கொடுக்குன்னு நம்பிக்கை இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்னென்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க?
2: அர்த்தமுள்ள இந்து மதம், உலக அதிசயங்கள் மற்றும் உலக வரைபடங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான அறிவு கதைகள்லாம் வாங்கியிருக்கிறோம்.
1: இப்போ நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கீங்க, உண்மையிலுமே பெரிய புத்தகமாக இருக்கு. சரி, ரொம்ப நன்றிங்க. அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: புஷ்பவதிங்க.
1: நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் வட்டாட்சியர் அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. நானும் என் குழந்தைகள்லாம் வந்திருக்கோம். இதுதான் முதல் முறைங்க. நான் காலேஜ் படிக்கும் போது வந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் வாய்ப்பு அமைச்சு எங்க வீட்டுக்காரர் கூட்டு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
1: அரசு பணியில இருந்து இன்னைக்கு விடுமுறை அப்படிங்கறதால வந்திருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்கு இந்த புத்தக திருவிழா?
3: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்களுக்கு உதவியா வந்துச்சு. குழந்தைங்களுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோங்க.
1: நம்ம மாவட்டத்துக்கு, அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள் கிட்டத்தட்ட வர்றாங்க. எல்லாருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி.
3: ஆமா, ஆமாங்க, ஆமாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
1: பாப்பாட பேசலாம். பழக்கம், உங்க பேர் சொல்லுங்கப்பா.
4: என் பேர் கவியாஷினி.
1: கவியாஷினி, நீங்க என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க, என்ன வாங்கி தர சொன்னீங்க அப்பாவ?
4: கதை புத்தகங்கள், விடுகதைகள் எல்லாமே வாங்கிருக்கோங்க.
1: விடுகதைகள். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீங்க?
4: 1 hour and a half.
1: சொல்ல முடியல அப்படியே. சரி சரி, நல்லா படிங்க. சரியா, எப்படி இருக்கு இந்த புத்தக திருவிழா பாக்கும்போது?
4: சந்தோஷமா
1: இருக்கு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு பாருங்க. சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க.
2: நன்றி, நன்றி.
1: நேரிலே கோடி பண்பலை 100 புள்ளி எழுதி இப்போது

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடைப்பண்பலையூர் புத்தக திருவிழா அரங்கிலிருந்து வாசக பெருமக்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பேசணும்னு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நம்ம பண்பலையில வந்து பேசணும் அப்படின்ட்டு உண்மையிலுமே பெரிய கூட்டமா இருக்காங்க. பேசலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கய்யா.
6: ரங்கசாமிங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அத்தாணி கிராம பெருமாவளத்திலிருந்து புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிறேங்க.
5: ஆமா,
6: கோடை வெப்பத்துல தான்
5: வந்திருக்கிறேன். கோடை வெப்பம் தான்
6: எனக்கு தெரியலீங்க. இதுதான் எனக்கு பொழுதுபோக்குங்க. இதா கேப்பங்க. இங்க வந்து திருவள்ளுவர் குரல் ஒண்ணுங்க, விநாயகர் புக் ஒண்ணு வாங்கியிருக்கிறேங்க. விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு
5: என்ன புத்தகம்
7: வாங்கிருக்கீங்க?
5: வணக்கம்.
8: சித்தூர்ல இருந்து கார்த்திங்க. நாங்க வருஷம் வருஷம் இந்த புத்தக திருவிழா வந்து வந்துருவோம், கண்டிப்பா வந்துருவோம். எங்களுக்கு ஈரோடுல ஏதோ ஒரு திருவிழா மாதிரி புத்தக திருவிழா வந்து கண்டிப்பா வந்துருவோம். எங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா புக்ஸ் வாங்கறதுக்கு வருட வருடம் சேமிப்புன்னு ஒண்ணு வருடம் எல்லாம் பண்ணி இதுக்கோசரம் ஒரு நாள் வந்து ஃபுல்லா பரிசீலனை பண்ணிட்டு வருவோம். புத்தக வாசிப்புக்கு முக்கியமான காரணம் வந்து சுந்தரவடத்தன் ஐயா வந்து முக்கியமான ஒரு காரணம். அவர் வந்து குரலின் குரல் செவ்வாய்க்கிழமையான ஒரு பொம்ப புரோகிராம் வரும், அதை நாங்க அடிக்கடி கேட்டு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவர் ஒரு எனக்கு ரோல் மாடல்.
5: புரோ புத்தகம் வாங்கினீங்களா?
8: ஆ, எல்லாம் வாங்கி வச்சுங்க.
5: நன்றி.
7: என்ன
5: புத்தகம்
7: வாங்கிருக்கீங்களா?
5: எப்படி இருக்கு இந்த புத்தக திருவிழா போனீங்களா? எப்படி இருக்கு?
7: வேற
5: புக் அப்துல்லாம் புக் வாங்கிட்டீங்களா?

0: குழந்தைகளையும் குட்டி வந்தாச்சு ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரியே.
1: தென்கட்சிக்கோ சாமியாதன் புக் ரொம்ப பிடிக்கும்.
0: இன்னைக்கு வந்து ஒன்பதாவது நாள் இல்லையா, ரெண்டு நாள் தான் இருக்கு.
1: எஸ் சார், புரிய போகுது. ஆமாங்க சார்,
0: ஒரு சோகம் கலந்த ஒரு சுகமாகவும் இருக்கேன்.
1: ஆமாங்க சார்,
0: ரொம்ப சிறப்பு. உங்க பேர் சொல்ற?
2: வணக்கங்க சார், என் பேர் ஜேசி டாக்டர் ராஜகுமரேஸ்வரன். சிலா, நான் சூரம்பட்டி வளத்தில் இருந்து வரோம். ஜேசி ஈரோடு கேலக்சின்னு ஒரு இயக்கத்துல இருந்து வருஷம் வருஷம் நாங்க ஒரு 15 to 20 பேரை கூட்டிட்டு வருவோம். வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுங்கிறது நல்லா இருக்கும். இது வரைக்கும் ஒரு 10 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான விஷயம் வைங்களேன் புக்குங்கிறது. அதனால
0: என்னோட பேர் ஜேசி எஸ் பழனிமுத்து. நான் வந்து முத்து போட்டோ ஸ்டுடியோ நிறைய பேர்
3: நீங்க
0: தெரியல மாதிரிதாங்க போல. உங்க
3: பேரு?
0: ஆதித்யா. உங்க பேரு?
3: ஆதித்யன்.
0: ஆதித்யா, உங்க சொல்லுங்க சார், எப்படி இருக்கு திருவிழா?
4: அருமையா இருக்குதுங்க சார். நான் ஸ்கூல் படிக்கும் போதுல நாங்க ஈரோடு மாணிக்க மலை ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தேன் சார். நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து எங்களை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொருலயும் வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் நான் வந்துட்டு இருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா வருஷமும் அது அப்படியாங்க சார். கண்டிப்பாங்க சார். இது குழந்தைங்களுக்கு எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் உண்டில் வாங்கிட்டு போவோம். அந்த என்ன சேர்த்துறாங்களோ, குழந்தைங்க என்ன சேர்த்துறாங்களோ அதுக்கு தகுந்த புக் வாங்கி
0: கூடாது. இது பேங்க்ல பணம் போட்டு வைக்கிற மாதிரி ஆரம்பிச்சாதான் நம்ம கடைசி வரைக்கும் பேங்க்ல நமக்கு சேவ் பண்ணுவாங்கல்ல.
4: ஆமா சார், கண்டிப்பா. இது நான் படிக்கும் போதுல இருந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபாயில இருந்துச்சு. 2 ரூபா, 5 ரூபா, இப்ப 10 ரூபா பண்ணிருக்காங்க. நாங்க படிக்கும் போது இதை பண்ணோம், இப்ப எங்க குழந்தைங்களுக்கு அதை நாங்க பண்ணிட்டு
0: இருக்கோம். ரொம்ப சிறப்பு, எல்லாரும் ரொம்ப நன்றிங்க சார். உங்க பேர் சொல்லுங்க சார்.
5: என் பேரு ஜேசி கே எம் செந்தமல அரசுங்க. நான் ஜேசி ஈரோடு கேலக்சியுடைய பிரசிடென்ட். எவ்ரி இயர் வந்து நாங்க எங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த விழாவுக்கு கூட்டு வருவோம். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இளமையிலே நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விஷயம் தான் நன்மை தரும். குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து மொபைல் பார்த்து நிறைய கெட்டு போறாங்க. இந்த புத்தகம் வாசிப்புங்கிறத வந்து முளையிலேயே அவங்களுக்கு விதைக்கும் போது அது மிக சிறப்பான வளர்ச்சி அவங்களுக்கு கொடுக்குங்கிறது ஜேசி ஈரோடு கேலக்சியுடைய நம்பிக்கை. எங்க சார்பா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் நான் 9th பிரசிடென்ட். ஒவ்வொரு வருஷமும் 20 to 30 குழந்தைகளை கூட்டு வரும். இந்த வருஷம் மிக சிறப்பா எங்க டீமோட வந்து இங்க தலைப்பு
0: பண்றேன்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைகள் ஈரோடு புத்தக திருவிழா அரங்கில் இருந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாசக பெருமக்களே, மாணவ மாணவிகள், பொதுமக்கள், நிறைய பேர் இங்க வந்து ஆர்வத்தோடு வந்து புத்தகம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க எங்க நிக்கோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல, அதாவது நுழைவாயிலே பக்கத்துலயே நிக்கிறோம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறதுக்காக இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம், பேச சொல்லுங்க.
3: லக்ஷிதா.
2: லக்ஷிதா என்ன படிக்கிறீங்க?
3: 6th.
2: அதாவது படிக்கிறீங்க, என்ன கையில என்ன வச்சிருக்கீங்க?
3: உண்டி.
2: உண்டியல். உண்டியல் வச்சிருக்கீங்க? வருஷம் உண்டியல் வாங்கி போறீங்களா?
3: இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர.
2: ஓ, முதல் டைம் இப்ப வரீங்களா? எப்படி இருக்கு புத்தகம் திருவிழா?
3: சூப்பரா இருக்கு.
2: சூப்பரா இருக்கா? புத்தகம் வாங்கிட்டீங்களா?
3: வாங்கிட்டோம்.
2: பிடிச்ச புத்தகம் என்ன? என்ன வாங்கினீங்க?
3: விடுகதை.
2: விடுகதை. ரொம்ப விடுகதைனா ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு எனக்காக ஒரு விடுகதை சொல்லுங்க. எங்கடைய கேளுங்க விடுகதை.
4: சேலம் மாவட்டம் தேவூர்ல இருந்து வந்திருக்கீங்க.
2: வருஷம் வந்திருக்கீங்க?
4: இதான் பஸ் தர வரேங்க.

0: சூப்பரா இருக்குங்க. நான் தான் பஸ் தர பாக்குறேன், பாக்குற கண்காட்சி சூப்பரா இருக்குங்க. நம்ம என்ன புக்கு வேணுமோ அது அனைத்துமே இங்க இருக்கு. எனக்கு பிடிச்ச புக்கு வாங்கியிருக்கிறேங்க. அப்புறம் பாப்பாவுக்கு என்ன வேணுமோ அதுவும் வாங்கி கொடுத்துருக்குறேங்க. சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை
1: இல்லை. போகிற மாதிரி வந்துருக்கணுமா நீ சண்டே?
0: ஆமாங்க.
1: சண்டைக்கிழமை அப்படிங்கிறதுனால
0: ஆமாங்க.
1: வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே பக்கத்துலேயே உணவகங்கள் நிறைய இருக்கு.
0: ஆமாங்க.
1: ரொம்ப சந்தோஷம் சார். அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் லதாமணி. நாங்க ராசிபுரத்துல இருந்து வரோம். எஃப்எம்ல தான் கேட்டோம். அப்புறம் கேட்டு இன்னைக்கு வந்தோம். சூப்பரா இருக்கு புத்தக திருவிழா. அப்புறம் எங்க பாப்பாவையும் எல்லாம் பாப்பா தம்பி எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. எங்க வீட்டுக்காரரு இங்க வருஷம் வருஷம் வருவாரு. எங்க வீட்டு ஃபுல்லாவே நிறைய புக்ஸாவே தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு நிறைய வாங்கியிருக்கோம். பாப்பா ஸ்கூலுக்கு ஹேண்ட் ரைட்டிங் புக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறைய வாங்கியிருக்கோம். விடுகதை உள்ள அங்க அவங்க வர எடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய வாங்கி இருக்கோம்.
1: பாருங்க இப்படி நம்ம பண்பலை கேட்டுட்டு தான் நீங்க இந்த ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வர்றீங்க. அப்படிங்கும் போது கையில வேற இங்க ஒரு 15 புத்தகம், அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 புத்தகம் இருக்கும். வருஷம் வருஷம் வந்துருவீங்களா?
2: வருஷம் வருஷம் வந்துடும்.
1: கேடுவோம், கிடைக்காது அந்த புத்தகம் இல்லையா? இங்க ஈரோடு புத்தக திருவிழாவுக்காகவே நம்ம வந்து காத்திருப்போம்.
2: ஆமாங்க சார். ஆமா
1: சரியா. ரொம்ப நன்றிமா, உங்களை உங்கள்ட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
2: அஞ்சாவது வருஷம் ஆகுது.
1: எனக்கு
2: மட்டும் 4 உண்டில் இருக்கும். நான் வந்து பந்த ஒரு 5 கொடுத்தாங்கன்னா ஒரு உண்டில் ஒவ்வொரு ரூபா போடுவேன்.
1: அப்படியா? சிறப்பு. உங்க செலவு போக அதை மிச்சத்தை போடுறீங்க.
2: ஆமாங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க தம்பி, ரொம்ப நன்றி. நேயர்களே சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வீரகுமார். பொதுவா எனக்கு கல்கியோட நல்லா பிடிக்குங்க. அவரோட புக்ஸ் நல்லா ரீட் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா மன்னர் மன்னனோடது வாங்கியிருக்கேன்.
1: நன்றிங்க. கோடிப்பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்கலாம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கோடை பொம்பளை 105 ஈரோடு புத்தகத் திருவிழா அரங்கிலிருந்து நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம், சொல்லுங்க.
3: ஐயா, நாங்க கவுந்தப்பாடியிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்க புத்தக திருவிழாக்கு இதுதான் முதல் தடவை.
2: முதல் முறையா வர்றீங்க?
3: ஆமாங்க. சூப்பரா இருக்குது எல்லாமே. எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒவ்வொரு இடத்துலயும் சூப்பரா இருக்குது, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு.
2: நிறைய புத்தகங்கள் தெரியுது. இந்த உள்ள இருக்க உள்ள போயிட்டு வந்தீங்களா?
3: போயிட்டு வந்துட்டேன்.
2: எப்படி இருக்கு உள்ள எல்லாம் பார்த்த? பிரம்மாண்டமும்
3: இருக்குது. ஒன்னு அப்துல் கலாம் இருக்குது, எல்லா விதமும் நிறைய இருக்குது.
2: வராது ஒரு தலைவர்கள், தேச தலைவர்கள், நம்ம தலைவர் முன்னாள் ஆளு, எல்லாம் ஜனாதிபதி,
3: எல்லா இதுவும் இருக்குது. சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது. எதிர்பார்க்கலாம், நல்லா இருக்குது. எல்லாரும் வர சொல்லுங்க, நல்லா நல்லா இருக்கு.
2: பாருங்க, ஒரு சந்தோஷமா சொல்றத பார்த்தா வருஷம் வருஷம் நீ வந்துருவீங்க
3: கண்டிப்பா. கண்டிப்பா
2: இந்த புத்தகத்துக்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு காத்திருப்பீங்க?
3: ஆமா, கண்டிப்பா வந்துருங்க.
2: என்ன புத்தகம் வச்சிருக்கீங்க?
3: இல்ல,
4: எனக்கு
2: என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க?
4: அப்துல் கலாம் புக், கெமிஸ்ட்ரி புக், மேத்தமெட்டிக்ஸ் புக்,

0: மரியாதை ராமன் கதைகள் அதெல்லாம்
1: வாங்கிருக்கேன். நாளைக்கு
2: கூச்சப்பட்டு
1: போனீங்க அப்பா பேசுனால பேசிட்டீங்க நீங்க பாருங்க அப்பா உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தலாம் அர்த்தம்.
3: ஆமா அவரு தானே ஓகே போவோம்.
1: அது கண்டிப்பா நன்றி நன்றி சார். உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: மணிகண்டன்.
1: நீங்க எங்க இருந்து சார் வரீங்க?
4: ஈரோடு தாங்க.
1: எப்படி சார் புத்தக திருவிழா?
4: புத்தகத்திருவிழா எப்பயுமே நல்லா நடத்துறாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.
1: குழந்தைய கூட்டு வந்துருக்கீங்க?
4: ஆமா ஆமாங்க.
1: இது நீங்க வந்து எப்ப வந்தீங்க?
4: நான் வந்து ஒரு டூர்ஸ் வச்சுங்க போன்ற வந்தோம்.
1: கேட்கலாம்.
5: Thank you.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கூடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: கோடை பண்பலை 100 பிளேனில் ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம், பேசுவோம்மா.
12: நதியா? நதியா
11: இருந்து வரீங்க?
12: ராசிபாயம் காஞ்சிகள்.
11: காஞ்சிகள் இருந்து வரீங்க? புத்தக முதல் முதல் வரீங்களா புத்தக திருவிழா?
12: இது ஃபர்ஸ்ட் டைம்.
11: எப்படி இருக்கு இந்த புத்தக திருவிழா?
12: சூப்பரா இருக்கு.
11: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்படியா, புத்தகம் வாங்கிட்டீங்க? பிடிச்ச புத்தகம் வாங்கிட்டீங்களா?
12: வாங்கிட்டேன்.
11: என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க?
12: ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் வாங்கினேன்.
11: ஒரே புக்கு தான் பிடிச்ச புத்தகமா? என்ன புத்தகம்?
12: பதிவு சட்டம்.
11: பதிவு சட்டம். என்ன என்ன ஆகணும் விரும்புறீங்க?
12: லா கோர்ஸ்.
11: லா கோர்ஸ் படிக்கணும். வக்கீல் ஆகணும் அப்படிங்களா?
12: ஆமா.
11: வக்கீல் ஆயிருக்க அப்புறம் நீதிபதி ஜட்ஜ் ஆயிருக்கீங்களா?
12: ஆமா.
11: பாருங்க, ஒரு ஆர்வமா இருக்கும் போது அந்த புத்தகத்துல இன்னும் பல வருடங்கள் நடக்கணும், ஆண்டாண்டு காலமும் நடக்கணும் இல்லையா?
12: ஆமா.
11: சந்தோஷமா உங்க பேர்?

0: உங்க பேர் சொல்லுங்க.
1: சுபாஷினி.
0: சுபாஷினி, நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: பல்லம்பாளையம் காஞ்சிகோவில்.
0: முதல் முறையா வரீங்களா இதோடு?
1: ஆமா.
0: எப்படி இருக்குப்பா அந்த புத்தக திருவிழா?
1: நல்லா இருக்கு. பிடிச்ச மாதிரி நாங்க எந்த புக் வேணுமோ போய் தேடி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
0: ஒரு வழியில போயிட்டீங்கன்னா அடுத்த வழி வர கவலை ஆகுது.
1: உள்ள போனா டைம் போறதே தெரியல. எப்ப வந்தோம் எப்ப போவோம் டைம் என்னன்னே தெரியல.
0: காலையில போனீங்க இப்ப வந்திருக்கீங்க.
1: ஆமா.
0: வருஷம் வருஷம் நீங்க வந்துருவீங்க இல்லையா?
1: ஆமா.
0: ரொம்ப சந்தோஷம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: சார்

0: சொல்லுங்க சார்.
1: சார் வணக்கம் சார். காலைல 11 மணிக்கு போனாங்க சார், இப்போதான் வெளியே வந்துக்கிறேன். புத்தகம் வந்து அத்தனை புத்தகம் இருக்கு சார், பார்க்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எந்த புக்கு வாங்குறது எந்த புக்கு வாங்கினது தெரியாமல் அவ்வளோ புக்கு புது புதுசாக வந்து வந்துருக்கு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அபிதா ஸ்ரீ, நான் காஞ்சி கோயில இருந்து வரேன். நிறைய புக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரேட்டு குவாலிட்டியா தான், எல்லாமே குவாலிட்டியா இருந்துச்சு.
0: ரேட் குவாலிட்டியா இருந்துச்சு.
2: ரேட் ஐ மீன் ரேட் வந்து
0: கழிவுல குடுக்குறாங்க இல்லையா, அப்ப 10% குடுக்குறாங்க. சில நிறுவனங்கள்ல 20% குடுக்குறாங்க, சில நிறுவனங்கள்ல 30% கூட
2: குடுக்குறாங்க
0: இல்லையா. ஏன்னா மாணவிகளுக்காக, குழந்தைகள் வராங்க இல்லையா, அந்த அரசு பள்ளி மாணவிகள் மாணவர்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து 30% கழிவு தர்றாங்க. அதெல்லாம் நமக்கு பயன்படுத்திக்கணும் இல்லையா.
2: பள்ளியில்
0: வாங்கிட்டீங்களா நீங்க? வாங்கிட்டீங்க. ரொம்ப சிறப்பு. தம்பி தான் நிறைய வாங்கி வச்சிருக்காரு. தம்பி வாங்க, உங்க பேரை சொல்லுங்க.
2: பயனுள்ள
0: முறையில் படிப்பு எப்படி? சிறப்பு சிறப்பு சிறப்பு. நிறைய வீரபாலன் எழுதிய புத்தகம் ரொம்ப சிறப்பா இருக்கு, படிங்க. எதிர்காலத்துல என்ன ஆக விரும்புறீங்க?
2: டாக்டர் ஆகலாம்.
0: டாக்டர், வருங்கால டாக்டர் ஊசி போட போறீங்க. ரொம்ப சிறப்பு தம்பி, ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் தனிஷ்கா.
0: தனிஷ்கா, என்ன பூச்ச பறவைகளை பேசுறதுக்கு?
3: என்ன
0: பெரியா
3: என்ன
0: சொல்ல கேட்கலாம்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு. அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
8: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக்,
9: ஒரே சாக்லேட், வண்டர் கேக், வெனிலா அண்ட் ஸ்ட்ராபெரி.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 430 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். புத்தக திருவிழா அரங்கிலிருந்து அசத்தல் சந்திப்பில் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் புத்தகங்கள் வாங்கிட்டு நம்ம பேசணுட்டு வர்றாங்க. பேசிடலாம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: வணக்கங்க. சென்னியப்பன் வழக்குரைஞர் கோவிச்செட்டிப்பாளையம். மிக சிறப்பா இருக்கு. குடும்பம் குடும்பமா பெண்கள் குழந்தைகள் இவ்வளவு பேர் ஆர்வமா வந்து புத்தகங்கள் வாங்குறது ஒரு பெரிய மாற்றம். இந்த தலைமுறை AI தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ச்சி தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் கூட ஒரு புத்தகத்துக்கு படிக்கிற அந்த வாய்ப்புகள் வந்து இவ்வளவு வளமையா மக்கள் ஆர்வமா வர்றது குழந்தைகளோடு வருவது உண்மையிலும் மகிழ்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி. இந்த வாசிப்பு பழக்கம் தமிழ் சமூகத்தில் நிறைய வர வேண்டும். வாழ்த்துக்கள்.
3: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க. ரொம்ப நன்றி. உங்க பேர்
5: அன்பு வீரமணி.
3: அன்பு வீரமணி, நீங்க எங்க இருந்து வரீங்க?
5: கோபியில இருந்து.
3: கோபியில இருந்து வரீங்க. புத்தகம் வாங்கிட்டீங்களா? ரொம்ப ஸ்டைலா எல்லாம் கட்டிருக்கீங்க. இப்படிதான் இருப்பீங்களா?
5: இல்ல, வெளியில
3: போனா மட்டும்
5: இல்ல, வேக்குதுன்னு சொல்லி கட்டினேன்.
3: ஓ, அப்படியா? அது ஸ்டைலா கட்டி கையில இருந்து இருக்கிறேன்ட்டு. இந்த புத்தகம் வாங்கிட்டீங்களாப்பா?
5: வாங்கி.
3: எப்படி இருக்கு புத்தக திருவிழா?
5: என்னென்ன புத்தகம் இருக்கீங்க?
3: என்னென்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க?
5: காமிக் புக்கு, பெரியர் புக்கு, வேற டிராயிங் புக்கு, அந்த மாதிரி வாங்கிருக்கோம்.
3: அந்த மாதிரி வாங்கிருக்கீங்க. இல்ல, முதல் முறை வரீங்களா? எத்தனை முறை வர்றீங்க?
5: நிறைய டீம் வந்திருக்கோம்.
3: நிறைய டீம் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீ சார், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: வணக்கம். என்னோட பேர் விவேக். நான் அரசு பள்ளியில் ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நேத்து எங்க பள்ளியில இருந்து மாணவர்கள் சுமார் ஒரு 400 பேரை கூட்டிட்டு வந்தோம். எங்க பள்ளியோட பேர் அரசு மேல்நிலைப்பள்ளி கடத்தூர் நம்பியூர் ஒன்றியம். நேற்று எங்க மாணவர்களை கூட்டிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து நாங்க ஃபேமிலியே வந்திருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பதிப்பகத்துக்கு மேல இங்க இருக்குது. நல்லா திரு ஸ்டாலின் குணசேரன் அவர்கள் அவரோட தலைமையில மிக சீரிய முறையில இதோட ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. 250 ரூபாய்க்கு மேல புத்தகங்கள் வாங்கினாலே நூல் ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க. இது இன்றைய இளம் தலைமுறையினர் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்கமா இருக்குது. அதே போல 10 ரூபாய் உண்டியல்னு ஒரு அறிமுகம் இங்க இருக்குது. 10 ரூபாய்க்கு உண்டியல் கொடுக்குறாங்க. அதை மாணவ செல்வங்கள் வந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்க அது கூடயே வந்து பணத்தையும் சேமித்து வைக்கக்கூடியது இருக்குது. நாளை மறுநாளோட இது முடியுது, இந்த 22வது புத்தக திருவிழா. ஆகவே அனைவரும் வந்து இந்த நூல்கள் வாங்கி பயன்பெறுமாறு.
3: புத்தக திருவிழா நடத்தவங்க மட்டும் வாங்க, புத்தகம் வாங்க அப்படின்னு சொல்றதை விட ஆசிரியர்கள் வெளியிருந்து வந்து வாங்கிட்டு அதோடைய பயன் அடைஞ்ச சொல்றாங்க இல்லையா, அது கண்டிப்பா உண்மையிலுமே அது ஒரு பெருமையான விஷயம் தான் சார்.
4: உண்மையிலுமே 10-1000 ரூபாய் வரைக்கும் மதிப்பான புத்தகம் எல்லாமே இருக்குது. தங்களால் இயன்ற அளவுக்கு புத்தகத்தை வாங்கி நம்ம வீட்டுல வந்து ஒரு மினி நூலகமா மினி லைப்ரரி மாதிரி வச்சோம்னா அடுத்த தலைமுறையினருக்கு வந்து பெற்றோர்கள் வந்து புத்தகத்தை படிச்சா தான் அந்த பழக்கம் வந்து குழந்தைகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
3: நீங்க சொன்ன மாதிரியே அதாவது நமக்கு வீட்டுல வந்து பூஜை அறை அப்படின்னு இருக்குது,
4: அதே மாதிரி
3: புத்தகரை அப்படிங்கிற நூலகம் அப்படின்னு இருந்தா இன்னும் சிறப்பா
4: இருக்கும். நன்றி.
3: வாசி பழக்கத்தை உண்டு பண்ணா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும்.
4: ஆமாங்க சார். நன்றி.
3: சிறப்பா அவங்க வந்து இன்ன வரைக்கும் நீங்க பேச வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களையும் பேசிடலாம் சரிங்களா? அம்மா வணக்கம். பேர் சொல்லுங்க.
6: என் பேர் சுசித்ராங்க.
3: நேயர்களே, கோடை பண்பலை 100.5 அசத்தில் சந்திப்பாக ஈரோடு புத்தக அரங்கிலிருந்து நாம் நேயர் பெருமக்களையும் வாசகர்களையும் மாணவ மாணவிகளையும் பொதுமக்களையும் சந்தித்தோம். மீண்டும் புதிய நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.

0: தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன் என்று நம்முடன் பேசும் புத்தகத்தோடு நாமும் பேசுவோம் நன்றாக. நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் இன்றைய புத்தக திருவிழா. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன். கோடை பண்பலையில் இனி கேட்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பல்லாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில்

கொலம்பியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கன்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 30 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே.

நமக்கு பிடித்த பாடல், நமது விருப்பத்தில் ஒளிவரும் நேரமே இனிமையானதுதான். அதுவும் கொடைக்கானலில் மழை எப்போது வரும் என்று எதிர்பார்த்திருந்த தருணம், இப்போது மழையின் அழகான துளிகள் நிலத்தை நிரப்பும் அழகிய தருணம் இப்போது வந்துவிட்டது. அதே போல நமது தெரிவும் நமது கானங்களும் எப்போது வரும் என்று எதிர்பார்த்திருந்த தருணம் வந்துவிட்டால் இனிமைதான். நேர்களின் கானமும் கவிதை தொகுப்பும் இணைந்து கவிப்பாடும் இனிய தருணமாய் இது உங்கள் கூடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேய உறவின் பாடல்களோடும் கவிதை தொகுப்புகளோடும் அரங்கேறும் நிகழ்ச்சி இன்றும் அரங்கேறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரிக்க காத்திருக்கும் நமது நேயர் இவ்வாறாக தனது கடிதத்தை வரைந்திருக்கிறார். நான் சேலம் தலசம்பட்டி பகுதியில் பூம்பட்டி எனும் கிராமத்தில் விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவு தொழில் செய்து வருகிறேன். எனது பெயர் சித்ரா மாதிஸ். இரண்டு மகன்கள், மூத்த மகன் ராஜ்குமார், இளைய மகன் கிருஷ்ணராஜ், எனது மனைவி சித்ரா. நாங்கள் கடந்த 25 ஆண்டுகளாக நிகழ்ச்சி கேட்டு வருகிறோம். எங்களுக்கு பிடித்த வானொலி என்றால் கோடை பண்பலை வானொலி 100.5 தான் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக எங்களது பாடல் தெரிவினையும் கவிதைகளையும் எழுதி அனுப்பியுள்ளோம். என்று வரும் என்று நாங்கள் வேடி பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று தனது கடிதத்தை நேயர் வரைந்திருக்கிறார். நேயரின் தெரிவாக இந்த 1 மணி நேரமும் அரங்கேற காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. உறவுகளை மையப்படுத்திய பாடல்களை நமக்காக எழுதி அனுப்பியிருக்கிறார். நேயரின் தெரிவாக அரங்கேற காத்திருக்கும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தவமாய் தவமிருந்து. தன் பசி, உறக்கம், தன் சந்தோஷம் என எதையுமே பொருட்படுத்தாமல் தன் பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழும் பெற்றோர்களின் தியாகத்தை உணர்த்தும் இப்பாடலை கேட்கும் ஒவ்வொரு தருணமும் இனிமையானதுதான். கோடை பண்பலையோடு இணைந்து அந்த பாடலை

கேட்பதற்காக மனம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் சேலம் மாவட்டம் தலசம்பட்டி பூம்பட்டி சித்ரா மாதேஸ் அவர்கள். நீரின் தெரிவாக ஒழிக்கிறது.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நாம் கேட்டிருக்கும் கோடி பண்பலையிலிருந்து உயிரெழுத்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளக்கவிருக்கிறது வன்னி கிருஷ்ணன் குரலில் குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்தின் பாடல். தந்தை மகன் இடையேயான அன்பு, நம்பிக்கை மற்றும் காலத்தின் முக்கியத்துவம், இதை அழகாக பேசும் அற்புதமான பாடல். மனதை நெகிழ வைக்கும் காலத்தின் அருமையையும் ஒரு தந்தையின் சுயநலமற்ற அன்பையும் விளக்கும் வாழ்வியல் பாடல், என் மனதை கவர்ந்த பாடல். கோடை பண்பலையோடு இணைந்து நானும் பயணிக்க காத்திருக்கிறேன் பாடலோடு. பாடல் ஒளிவிழா வருமா என்று கேட்டிருக்கிறார் நமது நேயர். இதோ வருகிறது கோடை பண்பலையிலிருந்து 3:15.

0: முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

ஏசி பாடு மண்பலை, இது உங்கள் கூடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரித்து கொண்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் தலசம்பட்டி பூம்பட்டி சித்ரமாதீசவர்கள். நேரின் தெரிவாக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது தர்மத்தின் தலைவன். வைகை நதி எப்போதும் வற்றாத அன்போடு ஓடுவது போலவும், என்றும் அழியாத மொழி போலவும், தன் தம்பியின் மீது தான் வைத்துள்ள பாசமும் என்றும் அழியாதது, வற்றாதது என்பதை பெருமையோடு கூறும் அழகான பாடல். கேட்கும் ஒவ்வொரு தருணமும் அன்பை வெளிப்படுத்தும். சகோதரர்களுக்கான அன்பை அழகாக எடுத்துரைக்கும் பாடலையே கேட்போமா?

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது ஆனந்தம் திரைப்படத்தின் பாடல். இரு மனங்கள் இணையும் தருணம், பார்வைகள் இரண்டும் பேசிக்கொள்ளும் தருணம், விழியின் வழியாக வாழ்க்கையின் வழி தேடிக்கொள்ளும் அந்த அழகிய தருணம், மனதால் ஒன்றுபட துடிக்கும் இருவரின் அன்பை மிகவும் மென்மையாகவும் நயப்படவும் விளக்கும் அற்புதமான பாடல் அரங்கீரமா கோடை பண்பலையிலிருந்து என்று நேயர் எழுதியிருக்கிறார். இதோ வருகிறது.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: 3:36 நாம கேட்டுக்கும் கோடி பண்பலையிலிருந்து உயிரெடுத்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிகளை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் தலசம்பட்டி பூம்பட்டி சித்ரமாதீஸ் அவர்கள்.

சந்தர்ப்பத்தில் அடுத்தாக ஒழிக்கவிருக்கிறது காதலுக்கு மரியாதை திரைப்படத்தின் பாடல். மீனுக்கு நீர் எவ்வளவு அவசியமோ, மரத்திற்கு நிழல் எவ்வளவு இயல்பானதோ, அதேபோல் வாழ்க்கைக்கு உறவுகளின் அன்பு அவ்வளவு இன்றியமையாதது. ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாது என்ற ஆழமான கருத்து விளங்கும் கருத்தினை தெளிவாக கூறும் இந்த பாடல் உறவின் சிறப்பை அன்பின் சிறப்பை உணர்த்தும் பாடல். இதோ வருகிறது கோடை பண்பலையிலிருந்து.

பாட்டும் பதமும். மூன்று மணி 44 நிமிடத்தில் நாம கிட்டிருக்கும் கூடை பண்பலையிலிருந்து உயிரெழுத்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி பூம்பட்டி சித்ரமாதீஸ்வரர்கள். நிகழ்ச்சியில் நேரின் தெரிவாக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக இவ்வாறாக தனது விளக்கத்தை எழுதியிருக்கிறார். வாழ்க்கையின் யதார்த்தம், உறவுகளின் மகிழ்ச்சி, மேன்மை, இரகசியத்தை எளிமையான உவகைகள் மூலம் எடுத்துரைப்பதே இப்பாடலின் அழகான சுவை. துன்பங்களை மறந்து உள்ளத்தில் அன்பையும் மகிழ்வையும் நிரப்பிக்கொள்வதே உண்மையான வாழ்க்கை என உணர்த்தும் பாடல். கேட்க கேட்க மீண்டும் கேட்க தூண்டும் என்று எழுதியிருக்கிறார். பாடலுக்கான விளக்கத்தை இதோ வருகிறது. கூடை பண்பலையிலிருந்து குபீரன் திரைப்படத்தின் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நிகழ்ச்சி நடத்ததாக மனம் நெருக்க நேயரின் தெரிவாக ஒழிக்கவிருக்கிறது புத்தம் புது பூவை திரைப்படத்தின் பாடல். நிலவு என்பது அமைதிக்கும் அழகுக்கும் அழகு சேர்ப்பது. நிழலை தேடி அலைவதை விட நிலவிலேயே ஒரு புது உலகை படைத்து நிம்மதியாக வாழலாம் என்ற உயரிய கற்பனை நெஞ்சை நெகிழச் செய்கிறது, அதையும் பாடல் சொல்கிறது.

இன்று உயிரெழுத்து நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். உறவுகள் தொடர்பான அழகான பாடல்களை தெரிவு செய்து அதற்கான கவிதைகளையும் வரையறையும் அழகாக நமக்காக எழுதி அனுப்பியிருந்தார் நமது நேயர் சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி பூம்பட்டி சித்ரா மாதேஸ் அவர்கள். நேருக்கு கூடி பண்பலையின் சார்பாக வாழ்த்துகளும் வணக்கங்களும் கூறி நிகழ்ச்சி இருந்து விடைபெறுகிறேன். மெர்லின் ரமீஸ், நன்றி நீர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பல்லாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 104 எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உயிர் தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: Milka Wonder Cake.
2: Oh, oh, oh. Orange Chocolate.
3: Wonder Cake. And Strawberry.
4: Milka Wonder Cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 2399.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
9: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
10: வழித்தோன்றல்களாய் அறம் காத்து நிற்கும் முறைவேந்தர்கள், விழிமுன்னே வித்தைகள் செய்து வியக்க வைக்கும் செப்பிடு வித்தைகள், களி கேட்டினை கலந்திட கை கொடுக்கும் கைத்தொழில்கள், கானங்களின் சுவையுணர்ந்திட காதனி ஒளிவாங்கிகள், கலைப்பின்றி இயங்கி நம்மை கலைப்படைய வைக்கும் திறன் பேசிகள் என நகர்ந்திடும் மணித்துளிகளில் மதிநுட்பத்தின் ஊற்றாய் நம் மனங்களை பக்குவப்படுத்தும் பைந்தமிழை பண்பலை எழுரைத்து வாகை சூட வான்வழியே வரவேற்கிறது கோடை பண்பலை நொறுபுள்ளியாய்ந்தன் செப்புக செந்தமிழ். வளரில மொழியோடு வளர்ந்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் வரலாம். 24 24 24 இல் வண்ண வண்ண கனவுகளோடு வலம் வந்து கொண்டிருக்கும் மகளிர் வரலாம். 24 24 26 இல் வாய்ப்புகளை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24 24 29 அல்லது 290 333. முன் இணைப்பிற்கு 0 5 4 2. கலை சொற்களின் கரம் பற்றி களிப்போட்டிடும் காந்தர்வ மொழியை செந்தமிழ் அவையில் ஒப்பனை செய்ய இணைகிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: லட்சுபா. ஆற்றின் அன்பொழியில் அகிலம் வளர்க்கும் மகிழம் பூக்கள், சேற்றின் செழுமையில் செழித்து நிற்கும் வலிமை மிகு நாற்றுகள், கூற்றின் குறுஞ்சிரிப்பில் குதித்து எழும் சில்வண்டுகள், போற்றின் பெருமகிழ்வில் பொங்கி வரும் காட்டருவிகள், காற்றின் கவிவரியில் கனிந்து நிற்கும் கண்ணல் மொழியின் காவியச் சுரங்கமாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை கூறிவிடலாமாம்.
1: கூறிவிடலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.
0: உங்களின் பேச்சு

0: மாலை வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை கூறிவிடலாமா?
1: கூறிவிடலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.
0: உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும்.
1: 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது.
0: எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது.
1: அசைச்சொற்கள் கூடாது.
0: ஒற்றை சொல்லில் விடை அளித்தல் கூடாது.
1: வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும்.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம்.
1: நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம்
1: அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். கோடை பண்பலை 100.5 வணக்கம் சொன்னவர் பெயர்
2: என்ன?
0: பொன்னமலம் அவர்கள். ஏன் இப்படி கசகச நாங்க சத்தம் கேக்குது? வணக்கங்க, சொல்லட்டமா? இணைப்பில் வந்ததிலிருந்து வினவீர் முறை சொல்ல வேண்டும், வணக்கம் வணக்கம் என்பது பல முறை வந்தன. ஐயாவும் பல முறை வந்தன. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக வணக்கம்.
3: சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் செம்மாண்டாப்பட்டியிலிருந்து வெங்கட்ராமன் விளையாடுகிறேன்.
0: வெங்கட்ராமன் அவர்களே, உங்களிடம் எத்தனை வேஷ்டிகள் இருக்கின்றன, எத்தனை ஜீன்ஸ் பேண்ட்கள் இருக்கின்றன?
3: தாங்கள் சொல்வது எதுவும் என்கிட்ட கிடையாது.
0: எத்தனை லட்சம் ரூபாய் கையில் வைத்திருக்கிறீர்கள்?
3: அதுவும் கிடையாது நண்பரே.
0: எத்தனை ஆயிரங்கள் சேர்ந்தால் 1 லட்சம் ஆகும்?
3: 100 என்று கூறலாம்.
0: 100 என்ன?
3: தாங்கள் சொல்வது இருக்குது.
0: தகுதிக்கு மேலான விடைகளாக 3 முறை வந்தன. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக வணக்கம். சரிங்க என்று வந்து இருக்கும் அன்பு நேயரின் பெயர் என்னவோ வணக்கம். வந்து இருக்கும் அன்பு நண்பனின் பெயர் என்னவோ?
4: என்னுடைய பெயர் ராஜி என்பது.
0: ராஜி அவர்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்? காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம். வணக்கம் சொன்னவரின் பெயர்
5: என்ன?
0: ஐயா அவர்கள், 2 சொற்கள் தவறான சொற்கள் வந்தன. கிராமம் என்ற சொல் பிறமொழி சொல் வந்தது, சார் என்ற பிறமொழி சொல் வந்தது. எனக்கு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரும் வருக வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
6: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இருந்து அஜித் பாண்டி பேசுகிறேன் ஐயா.
0: அஜித் பாண்டி அவர்களை, விதிமுறை மீறுவதை உங்களை வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து அருள் கூர்ந்து இதை செய்யாதீர்கள். 4 வாரங்கள் தொடர்ந்து விதிமுறையை மீறி இருக்கிறீர்கள். எனக்கு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக வணக்கம். இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் அன்பு நேயரை, உங்கள் பெயர் என்ன?
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
7: குபேந்திரன், கோயம்புத்தூர் மாவட்டம்.
0: அங்கு என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
7: தலைமை வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலில் இருக்கிறீர்கள்?
7: 20 ஆண்டுகளாக இருக்கிறேன்.
0: வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சொன்னது புரியல. அது உங்களாட்டி கால இடைவெளி கடந்து இருக்கிறது. நெய்ய உறவுகளை விதிமுறையை கடைபிடித்து அருள் கூர்ந்து வாருங்கள். இப்போது வந்து இருப்பவரின் பெயர் என்னவோ வணக்கம்.
8: பொன்மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
8: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்திலிருந்து கோபால்சாமி பேசுகிறேன் ஐயா.
0: கோபால்சாமி அவர்களை, உங்களுக்கு என்ன சாப்பிட்டால் வாந்தி வரும்?
8: எனக்கு எது சாப்பிட்டாலும் உடல் ஒத்துக்கொள்ளும் ஐயா.
0: உடல் ஒத்துக்கொள்ளும். நீங்கள் அதை ஏதாவது சேவைகள் செய்து கொண்டு இருக்கிறீர்களா?
8: அப்படி ஒன்றும் செய்யவில்லை நண்பரே.
0: வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
8: நான், எனது அம்மா, 2 ஆள்கள் இருக்கிறோம் ஐயா.
0: ஆள்கள் இருக்கிறீர்கள். இதுவரை எவ்வளவு எங்கே பிரயாணம் செய்து இருக்கிறீர்கள்?
8: எங்கும் செல்லவில்லை, தோட்டப்பால் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: ஜோசியம் பார்த்து இருக்கிறீர்களா?
8: அது மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை நண்பரே.
0: இல்லை இல்லை என்று பலமுறை வந்ததால் மணி ஒலித்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
9: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
3: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் ஆகஸ்ட் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 திருப்பலி நற்கருணை பவனி இறையேசுவின் அருள் ஆசி பெற அன்புடன் அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
4: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்கள் Excel Engineering College Autonomous Kumarapalayam. Call 9965523999.
6: Oh, oh, oh. Orange chocolate. Wonder cake. Oh, oh, oh. Pineapple. Oh, oh, oh. Vanilla and strawberry. Milka. Wonder cake.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515-1.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
14: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒன்றர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
7: இயங்கலையோடு இணைந்திருக்கும் வேளையில் இயற்றமிழை உரைக்கு காத்திருக்கும் நேயர் வருக.
8: வணக்கம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
8: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: கரூர் மாவட்டம்
8: நிறைய

0: நேரம் நிறுத்தி இருப்பார் போலும். கோடைப்பண் பல 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம், இணைந்து இருக்கிறோம். வணக்கம், உங்கள் பெயர் என்ன?
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் பாசிமபட்டிலிருந்து கோகிலா பேசுகிறேன் ஐயா.
0: கோகிலா அம்மா அவர்கள் எப்பொழுதும் எந்த எண்ணில் வருவீர்கள்? எந்த எண்ணில் வந்திருக்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு கால இடைவெளி? எண் என்று தானே கேட்டேன், வேற எதுவும் கேட்கவில்லையே. இணைப்பில் காத்திருக்கும் மண்ணிலையர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் கூறிய நிகழ்ச்சியில் இணைவது நடந்தை புளியம்பட்டியிலிருந்து ரங்கசாமி.
0: ரங்கசாமி ஐயா அவர்களை இந்த ஜென்மத்தில் என்ன செய்யலாம் என்று நினைத்து இருக்கிறீர்கள்?
2: இந்த பிறவியில் நல்ல உதவிகளை செய்யலாம் என்று நினைக்கிறேன்.
0: நம் ஊரில் எத்தனை மேஸ்திரிகள் இருக்கிறார்கள்?
2: மே நோக்கான் பல பேர் உள்ளனர்.
0: பல பேர் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து இருக்கிறீர்களா?
2: நான் நாள்தோறும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
0: நம் வீட்டில் ஃபியூஸ் கேரியர் எங்கே இருக்கிறது?
2: அது மின்கல பெட்டியில் உள்ளது.
0: மின்கல பெட்டியில் இருக்கிறதா? என்ன இருக்கிறது?
2: மின்சார பெட்டியில் உள்ளது.
0: என்ன இருக்கிறது?
2: தாங்கள் கூறியதுதான், அது சரியாக சொல்ல தெரியவில்லை.
0: இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: நான் உங்களிடம் உரையாடி கொண்டு நின்று கொண்டு உள்ளேன்.
0: நல்ல முகூர்த்தம் எப்பொழுது வரும்?
2: நல்ல வேலைகள்
0: வரும். யார் மீது அதிக பாசம் இருக்கிறது?
2: அன்பு என் மகள், அன்பு மகன் ஆகியோரிடம் உள்ளது.
0: என்ன உள்ளது? உள்ளன என்று தானே வந்திருக்க வேண்டும். அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா?
2: உறுதியாக சொல்லலாம் ஐயா.
0: சொல்லலாம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். இன்றைய கிழமை என்ன கிழமை?
2: இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம்.
0: செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை?
2: ஐவன் கிழமை என்று சொல்லலாம்.
0: பஞ்சாமிர்தம் சாப்பிட்டு இருக்கிறீர்களா?
2: நான் சாப்பிட்டது இல்லை நண்பரே.
0: எந்த போனில் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்?
2: நான் செல்லிலே பேசிக் கொண்டுள்ளேன்.
0: அழகாக பேசி இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் நேரடியாக வாகை சூடி இருக்கிறீர்கள். வாழ்த்துகள்.
3: நடந்தை புளியம்பட்டி ரங்கசாமி அவர்களே.
0: உங்களுக்கு வாழ்த்துகள். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும். கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: நம் கோடை பண்பலையில் இன்று

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள். பொழுது வணங்கிகளோடு பொன்னான மொழியை உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: கொடைக்கானல் இந்திரா நகர்ல இருந்து சின்ன பொண்ணு உரையாடுகிறேன் தோழரே.
1: சின்ன பொண்ணு அம்மா அவர்களை கண் திருஷ்டி வரக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்?
2: நிறைய தண்ணீர் குடிக்கணும் ஐயா.
1: தண்ணீர் குடித்தால் திருஷ்டி வராதா? காலையில வந்து இருக்கிறது புரியவில்லை. அதனால தானே இப்படி பதில் சொல்லி இருக்கிறா. புரியவில்லை என்பது ஒற்றை சொல்லாக வந்தது. இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஹலோ ஐயா.
1: ஹலோ, யாரு பேசுறீங்க? உங்கள் பெயர் என்ன?
3: தேவதர்ஷன்.
1: தேவதர்ஷன், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
3: திண்டுக்கல் மாவட்டம்
1: ஐயலூர்ல வந்திருக்கேன். ஹலோ என்ற சொல்லை பயன்படுத்தியால் மணி ஒழித்து இருக்கிறது, பிறமொழி சொல்லாக இருக்கிறது. ஏலோ வணக்கம் என்று சொல்லி இருக்கலாம். இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
4: சோழருக்கு அன்பான வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
4: கிருஷ்ணமூர்த்தி என்பது என் பெயராகும்.
1: உங்களுக்கு என்ன சமோசா பிடிக்கும்? முட்டை சமோசா பிடிக்குமா, காய்கறி சமோசா பிடிக்குமா?
4: முட்டை அடை நிறைய பிடிக்கும் சோழரே.
1: என்ன பிடிக்கும்? முட்டை அடை என்ற ஆம்லேட் பிடிக்குமா, ஆஃப் ஆயில் பிடிக்குமா? முட்டையில
4: அனைத்து வகையும் உண்பேன் தோழரே.
1: அனைத்து வகைகளும் பிடிக்கும் என்று சொல்ல இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர்
5: பள்ளிப்பட்டி நாமக்கல் மாவட்டம். எனது பேர் அண்ணாமலை. உரையாடுகிறேன்.
1: வந்து இருக்கும் தோழரின் ஊரை இன்னொரு முறை சொல்ல முடியுமா எங்களுக்காக?
5: மூலப்பள்ளிப்பட்டி.
1: மூலக்கள்ளிப்பட்டி என்று ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5. அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் சிற்றூரில் இருந்து யுவஸ்ரீ பேசுகிறேன்.
1: யுவஸ்ரீ அவர்களை அயலூரில் இருந்து இன்னொருத்தர் வந்து இருந்தார், உங்களுக்கு தெரியுமா?
6: தெரியும் ஐயா
1: என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. அன்பு தோழியே கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன? இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அவர் சென்று விட்டார். கொடைக்கானலில் நல்ல மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. வண்டி ஓட்டி கொண்டு வரும் ஓட்டுநர் அவர்களும் கவனமாக வரவும் கோடை பண்பலை 100.5 இது செப்புக செந்தமிழ் அன்பு நேயர் வந்துவிட்டார். பேசிவிடலாம். வணக்கம்
8: ஐயா. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சங்கரலிங்கம் பேசுகிறேன்.
1: சங்கரலிங்கம் அவர்களை நீங்கள் சுடு தண்ணீர் குடிப்பீர்களா, பச்சை தண்ணீர் குடிப்பீர்களா?
8: ஐயா நான் வெந்நீர் மட்டுமே அருந்துவேன்.
1: உங்களுக்கு அதுதான் பிடிக்கும். உங்களுக்கு மதியம் என்ன சாப்பாடு கொடுத்தார்கள்?
8: அரிசி சோறும் பருப்பு குழம்பும் சாப்பிட்டேன்.
1: எந்த தட்டில் கொடுத்தார்கள்
8: ஐயா? புரியவில்லை.
1: எந்த தட்டில் கொடுத்தார்கள்
8: ஐயா? நான் இன்று பார்க்கு தட்டில் சாப்பிட்டேன்.
1: ஐயா ஐயா என்று பலமுறை வந்தன. கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: செந்தமிழ் வித்தகருக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
9: தர்மபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரத்திலிருந்து இரா செல்வராசு தங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: அன்பு நண்பனே, உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா?
9: அந்த வண்டி ஓட்ட தெரியும்.
1: ஓட்ட தெரியுமா? எத்தனை சாவிகள் இருக்கின்றன?
9: ஒன்றே ஒன்று வைத்திருக்கிறேன்.
1: என்ன வைத்திருக்கிறீர்கள்?
9: திறவுகோல் என்பது அதன் அர்த்தம்.
1: பொருள் என்று சொல்லி இருக்க வேண்டும் நண்பா. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வந்து இருக்கும் தோழியின் பெயர் எங்களுக்கு சரியாக புரியவில்லை, இன்னொரு முறை சொல்லுங்கள் அம்மா. விஜயா. விஜயா அது ஒற்றை சொல்லாகத்தான் வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நிமிஷத்தில் வரும் நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
10: திண்டுக்கல்லில் இருந்து சே பிரவீன் பேசுகிறேன் ஐயா.
1: பிரவீன் அவர்கள் எத்தனாவது படித்துக் கொண்டிருக்கிறார்?
10: 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டுள்ளேன் ஐயா.
1: அங்கே படித்துக் கொண்டிருக்கும் நண்பனே, நம் வீட்டில் எத்தனை சுவிட்சுகள் இருக்கின்றன?
10: எங்கள் வீட்டில் மொத்தம் 10 பொத்தான்கள் உள்ளது ஐயா.
1: உள்ளன என்று வந்து இருக்க வேண்டும். அதனை மின் சொடுக்கி என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
11: கரூர் மாவட்டம் குளித்தலையிலிருந்து ஆனந்தி பேசுறேன் ஐயா.
1: ஆனந்தி அம்மா அவர்களே, ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆனந்தம் என்பது பிறமொழி சொல்
0: மகிழ்ச்சி
1: என்று தொடங்கினீர்கள், அதனை விட்டு பிடித்தோம். கோடை பண்களை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
12: இனிய மாலை வணக்கம் ஐயா.

0: நான் திருச்சி மாவட்டம் மேலமங்கவனம் தேவேந்திரன் பேசுறேன்.
1: தேவேந்திரன் அவர்களை அடிக்கடி வரக்கூடிய நேர் தானே? நாள்தோறும் என்று தினம் என்பது பிற மொழி சொல். கோடை பண்பலை 100.5 செப்புக சிந்தமிழில் வர காத்திருக்கும் அன்பு நேயர் வருக வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் வந்து கொண்டே இருங்கள். கோடை பண்பலை நமக்காக தந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது கேட்கலாம் பண்பலையில்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப டேஸ்டா, மிக்க வந்து கேக்கின்
4: வந்த பிராண்ட். மிக்க வந்து கேக்கின் நியூ வந்த பிராண்ட்.
5: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
6: ஆரஞ்சு சாக்லேட், வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி. மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
9: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ். பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
13: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: காசால் கருவிகளை இயக்கிடும் வேளையில் கருண்ய மொழியை காற்றலையில் உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
2: சேலம் மாவட்டம் பா நாட்டாமங்கலம் சிட்டிலிருந்து சே ராஜேஷ் கண்ணா தங்களுடன் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
1: சே ராஜேஷ் கண்ணா, நீங்கள் யாருக்கு எஜமானன்?
2: எனக்கு நானே எஜமானன்.
1: தலைவன் என்று சொல்ல வேண்டும், எஜமானன் ஜா என்ற எழுத்து இருக்கிறது. அப்படியா? அப்படித்தானே தோழரே. கோடை பண்புலை 100.5 செப்புவசனம் இணைப்பு காத்திருக்கும் வன் நேயர் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம், வந்து விட்டார், பேசிவிடலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
3: திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம் உடையாகுளம்பூர்லேருந்து சுரேஷ் பேசுகிறேங்கண்ணா.
1: உங்களின் பேரை இன்னொரு முறை சொல்லுங்கள்.
3: சுரேஷ் என்று கூறினேன் ஐயா.
1: சுரேஷ் அவர்களே, நீங்கள் உங்களிடம் எத்தனை பேண்ட்டுகள் இருக்கின்றன?
3: ஒரு கால் சட்டை உள்ளன ஐயா.
1: உள்ளது என்று சொல்லி இருக்க வேண்டும் நண்பா. கோடை பண்பலையின் உறுப்பிலே நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வணக்கம்.
4: அழகான கோடை பண்பலை 100.5 அழகான மாலை. வணக்கம். வணக்கம் தோழரை.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: கரூர் மாவட்டம் கோவை முக்கிய சாலை அயன் முருகன் பேசுகிற தோழரை.
1: அயன் முருகன் அவர்களை நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? நண்பா,
4: துணி தேய்ப்பு துறையில் செய்து வருகிறேன் தோழரை.
1: துணி எதனை வைத்து தேய்ப்பீர்கள்? மின்சார பாக்ஸ் என்று சொன்னீர்கள், மின்சார பெட்டியில் தேய்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம், செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம் அவர்களுக்கு என்ன மிட்டாய் பிடிக்கும்?
5: எனக்கு கடலை மிட்டாய் மிகவும் பிடிக்கும்.
1: மிட்டாய் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்லி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளலாம். உ என்பதையும் ஆம் என்று எடுத்துக்கொண்டோம். தீங்கட்டி, தீங்கட்டி என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: தாராபுரம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலூர்லேருந்து நேந்திராவதி பேசுறேன்.
1: அருள் கூர்ந்து உங்கள் பேரை இன்னொரு முறை சொல்லுங்களாமா?
6: நேந்திராவதி.
1: நேந்திராவதி என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. அன்பு தோழியே, இது போட்டி, சொற்களை கவனமாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் 1 போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 பேச வேண்டும். இப்பொழுது பேச காத்திருப்பவர் பேர் என்னவோ? வணக்கம்.
7: கணேசன்.
1: கணேசன், எந்த ஊர்லிருந்து வந்திருக்கிறீர்கள்? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:36 வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன்.
1: சொன்னவரின் பேர் என்ன?
8: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை சிவா பேசுகிறேன். நலமாக இருக்கிறீர்களா?
1: சிவா அவர்களை நலமாக இருக்கிறோம். உங்கள் செல்போனில் எத்தனை பேட்டரிகள் இருக்கின்றன?
8: ஒன்றே ஒன்றுதான் இருக்கும். உங்களுக்கு தெரியாத அதை பற்றி
1: என்ன இருக்கிறது? ஆம் என்று எடுத்துக்கொண்டும் பேட்டரி என்பதற்கு மின்கலம் என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
1: சொன்னவரின் பேர் என்ன?
9: என் பேர் கோசலா பாரதி.
1: கோசலா பாரதி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறார்?
9: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தீ சுபலாவரத்தில் வந்திருக்கேன் ஐயா.
1: வந்து இருக்கும் தோழியே. சிங்கம் என்ன கலரில் இருக்கும்? பக்கத்தில் பச்சை கலரில் இருக்குமா சிங்கம்? பச்சை கலரில் சிங்கம் நடந்ததால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் அடுத்த நேர சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
10: மாரியம்மாள்.
1: வந்து இருக்கும் தோழியை, நீங்கள் வாகை சூடி ஓராண்டு ஆகிவிட்டதா என்ன? ஓராண்டுகள் என்று வரக்கூடாது, ஓராண்டு என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். அன்பு தோழி, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
11: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
11: கரூர் மாவட்டம் புலியூர்லிருந்து தையல் கலைஞன் தியாகராஜன் தாங்களை தான் உரையாட வந்துள்ளார்.
1: தியாகராஜன் அவர்கள் அவர்களே, நம்மிடம் எத்தனை மெழுகு பத்திகள் இருக்கின்றன?
11: அப்படி எதுவும் இல்லை ஐயா.
1: கரண்ட் இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்?
11: அது மாற்று வழி செய்து கொண்டிருக்கிறேன்.
1: என்ன செய்து இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா?
11: அது மின்சாரம் இல்லாத பொழுது தானாக இயங்கும் ஒரு
1: இருப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள்ப்பீர்கள் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
12: புதுக்கோட்டை மாவட்டம் பெரியவாடி சித்தூர் துரைசாமி தங்களுடன் ஒரு

0: துரைசாமி அவர்களை, நம் ஊரில் எத்தனை பஜார்கள் இருக்கின்றன? மிகுதியாக என்று சொல்லி இருக்க வேண்டும். பஜார் என்பதற்கு கிடைத்தரு என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ, வருக. வணக்கம். பேச வந்திருக்கு. உங்க பேர் என்னங்க? மல்லிகாவா? மல்லிகா ஆறுமுகமா? அதான் மல்லிகா அவர்களே, மதியம் என்ன சாப்பாடு? மகிழ்ச்சியமா, மகிழ்ச்சியமா, நன்றாக பேசினேன் இன்னைக்கா என்று ஒற்றை சொல் வந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
9: ஆசையில் ஒரு குக்கு,
12: ஆசையில் ஒரு குக்கு.
9: நமது கோடை பண்பலை 100.5
12: திங்கள் முதல் வெள்ளி வரை
9: இரவு 7 தொடக்கம் 8 வரை
12: நேர்களின் ஆசை பாடல்கள்.
13: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
9: 94-86-28-24-24
12: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
9: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
12: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
9: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
12: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
14: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
15: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி ஃபார்ம்

0: காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: புதிய எப்பங்களை சுவைக்க காத்திருக்கும் வேளையில் பொன்னெழுத்து மொழியை உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
5: வணக்கம். வணக்கம். அன்புடையம். உங்கள் பெயர் என்ன?
6: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தாலிருந்து பொன்ராஜ் தங்களிடம் உரையறுகிறேன்.
5: பொன்ராஜ் அவர்களை பிழைப்பிற்காக என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: சிறிய அங்காடி வைத்து நடத்தி கொண்டு வருகிறேன் ஐயா.
5: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: சில ஆண்டுகளாக
5: பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து இருக்கிறீர்கள்?
6: எனக்கு நான் பல ஆண்டுகள் கடையில் வேலை பார்த்து
5: பட்டறிவு என்று சொல்லியிருந்தால் சிறப்பாக இருக்கும். தடுமாற்றம் இருந்தாலும் நன்றாக சமாளித்தீர்கள். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் அன்புநேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர்
7: என்ன?
5: சுபிக்ஷா அவர்களே, கையில் என்ன செல்போன் வைத்திருக்கிறீர்கள்? அது ஸ்மார்ட் போனா சாதா போனா? நன்றாக பாருங்கள். தெரியவில்லையா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர்
8: என்ன?
5: லட்சுமி. எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
8: சேலம் மாவட்டம் மேட்டுவட்டம்.
5: அங்கே உங்க வீட்டில் எத்தனை பின்னுக்குகள் இருக்கின்றன? எண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறார் போல் எத்தனை இருக்கிறது என்று. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
5: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: சேலம் மாவட்டம் மூங்கில் குத்து முடிவு.
5: சுரேஷ் ஐயா அவர்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒற்றை சொல்லி தொடங்கினீர்கள், அதனால தான் மணி ஒழித்து இருக்கிறது. தொடர்ச்சியான தமிழ் தேவை. இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
10: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: கனிவான மொழியை காற்றலையில் உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், மதுரையிலிருந்து யார் பேசுறீங்க? அடுத்த நேருக்கு வழிவிட்டு சென்று விட்டு இருக்கிற கோடை பண்பலை 100.5 சிப்பு செந்தமிழில் வந்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் சொன்னவரின் கோடை பண்பலைக்கு வந்திருப்பவரின் பேர் என்ன?
2: கிருஷ்ணலீலா.
1: கிருஷ்ணலீலா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
2: தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
1: கிருஷ்ணலீலா என்பது ஒற்றை சொல், என்னுடைய பேர் கிருஷ்ணலீலா என்று சொல்லி இருக்கலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: காலை
1: இடைவெளி வந்து இருக்குது ரொம்ப என்பது

0: எப்படி வந்தது என்று சில பேருக்கு கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நிரம்ப என்ற சொல் மருவியே ரொம்ப என்று வந்திருக்கிறது. கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். உங்களின் பேரை இன்னொரு முறை எங்களுக்காக சொல்லுங்கள் ஐயா. பாரத தேவி அவர்களே, எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்?
1: தருமபுரி
0: என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் நேயவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் பேர் என்ன?
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: கருமனூர் மாணிக்க வாசகம்.
0: மாணிக்க வாசகம், திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கீங்க அப்படித்தானே?
3: தனுஷ்
0: அவர்கள், நீங்க எத்தனாவது படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பள்ளியின் பெயர் என்ன? அங்கே படித்துக் கொண்டிருக்கும் நண்பன் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள்? ஆறாம் வகுப்பு தானே? ஆமாங்கய்யா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. அன்பு நண்பா, தொடர்ந்து முயற்சி செய்து பயிற்சியோடு வாருங்கள். இப்பொழுது வந்திருப்பவரின் பெயர் என்னவோ? வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? உங்களின் மகிழ்ச்சியோடு கோடை பண்பலையும் கலந்தது கூட்டமாக வந்து இருக்கிறது. இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர் என்ன?
2: துரைராஜுங்கய்யா.
0: எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம்.
0: அங்க என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா? மகிழ்ச்சியாக செய்யுங்கள். நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் உணவு ஊட்டி கொண்டு இருக்கிறீர்கள். வேளாண் தொழில், உழவு தொழில், பயிர்த்தொழில் என்று சொல்லி இருக்கலாம். காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
2: திருப்பூர் மாவட்டம் ராஜபாளையம் மணிகண்டன் சார்.
0: மணிகண்டன் சார், என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு சார்? மகிழ்ச்சி ஐயா, சார் என்று சொல்லி தவிர்த்து இருக்கலாம், ஐயா என்று சொல்லி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் வந்திருக்கும் அன்பு நேயர் யாரோ? வணக்கம்.
4: வணக்கம் தோழரே.
0: சொன்னவரின் பேர் என்ன?
4: தேனி மாவட்டம் டி சுகலாவரம் ராஜி முருகன்.
0: ராஜி முருகன் அவர்களே, உங்கள் வீட்டிலிருந்து இன்னொருத்தர் வந்தாரே, அவர் யார்?
4: என்னுடைய குழந்தை என்று கூறலாம்.
0: அந்த லைனை கட் பண்ணீங்களா கட் பண்ணலையா?
4: இணைப்பை துண்டித்து விட்டுதான் வந்தேன் என்று சொல்லலாம்.
0: வந்து இருக்கு. நம்ம வீட்டில் எத்தனை ஏடிஎம் கார்டுகள் இருக்கின்றன?
4: 2 ஏடிஎம் கார்டு உள்ளன.
0: காசால் கருவி அட்டை, பற்றட்டை. அதனை ஏடிஎம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பற்றட்டை என்று பயன்படுத்துவோம். இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
5: மாலை வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து தாமஸ் உங்களிடம் அன்பாக பேச வந்திருக்கிறேன்.
0: வந்து இருக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் சொல் என்ன சொல்?
5: நான் அதிகமாக எந்த சொல்லையும் பயன்படுத்துவதில்லையே.
0: அதிகம் என்பதற்கு மிகுதி என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு. கோடை பண்பலை 100.5 வந்து விட்டார், பேசிவிடலாம். வருக. வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் வந்து இருப்பவர் யாரோ? வணக்கம்.
6: சகோதரத்தில் வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
6: பழனிசெட்டிப்பட்டியில இருந்து பரிமலா பேசுகிறேன்.
0: பரிமலா அம்மா, அம்மா அவர்களே, இன்று நம் வீட்டில் சைவ உணவா அசைவ உணவா? தாவர உணவு சமைத்து இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியமா இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது இணைப்பில் இருப்பவர் யாரோ? வணக்கம்.
7: ஹலோ.
0: ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? ரவி ஐயா அவர்களே, ஏலோ வணக்கம் என்று சொல்லி இருக்கலாம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
9: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
0: காற்றின் கரம் பிடித்து கன்னி தமிழின் சுரம் தொழுத்து இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
13: கோவை மாவட்டம் சின்னவரம்சிலிருந்து சி செல்வராஜ் பேசுகிறேன் ஐயா.
0: செல்வராஜ் அவர்களே, சி என்பதற்கு பொருள் என்ன நண்பா?
13: எனது தந்தையார் பேர் சின்னசாமி.
0: சின்னசாமி ஐயா அவர்கள், இன்று என்ன வேலை பார்த்தீர்கள்?
13: கைத்தொழில் செய்து கொண்டிருக்கிறேன்.
0: நம் வீட்டில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன?
13: 2
0: காலதர் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.

0: அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
1: எனது பேர் சத்யவாணி, சிவகங்கை மாவட்டம்.
0: வந்து இருக்கும் சத்யவாணி அம்மா அவர்களே, நம் வீட்டில் சோஃபா எந்த ரூமில் இருக்கிறது?
1: சரியாக புரியவில்லை சார்.
0: சோஃபா நம் வீட்டில் எந்த ரூமில் இருக்கிறது அம்மா?
1: வடது திசையில் உள்ளது சார்.
0: என்ன இருக்கிறது?
1: நீங்கள் கேட்ட பொருள்
0: சோஃபா என்பதற்கு அழகான தமிழ் சொல் இருக்கிறது. மெத்தையாக இருக்கக்கூடிய இருக்கை என்பதால்
2: அதனை
0: மெத்து இருக்கை என்று அழகாக சொல்லலாம். சொல்வோம் வெல்வோம் தமிழோடு கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: சொன்னவரின் பேர் என்ன?
1: வந்து இருக்கிறீங்களா சார் என்ற பிறமொழி சொல் எட்டி பார்த்த நேரத்தில் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் செப்புக செந்தமிழ் இனிய உலாவாக வந்து கொண்டிருக்கிறது வந்திருப்பவர் யாரோ வணக்கம் ஐயா வணக்கம் முத்துமாயன் மதுரை சேரப்பட்டி பெருங்கம்ல இருந்து வந்து இருக்கிறீங்க நம்ம ஊரின் தபால் குறியீட்டு என்ன?
3: 6 2 5 5 2 7
1: வண்டி ஓட தெரியுமா?
3: கண்டிப்பாக தெரியும்.
1: கண்டிப்பாக தெரியும். வண்டி நிப்பாட்டணும்னா எதை மிதிக்க வேண்டும்?
0: அழகான சொல்ல இருக்கிறது. நிறுத்தியை நிறுத்தினால் நின்று விடும் வண்டி. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம்.
4: இனிமையான மாலை வணக்கங்களோடு விருதுநகரில் இருந்து மாறி செல்வோம். போட்டியில் கலந்து கொள்ள வரவில்லை எனக்கு.
0: அழைப்பு வந்து கொண்டே இருக்கும். இதற்கான என்னை தனித்துவமாக தந்திருக்கோம். மற்றவரின் வாய்ப்பை தட்டி பறிக்காதீர்கள் அன்பு நண்பனை. இப்பொழுது வந்து இருப்பவரின் பெயர் என்னவோ வணக்கம். வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
5: வணக்கம் தோழரே.
0: சொன்னவரின் பேர் என்ன? வேலை பார்க்கும் அன்பு நண்பனை, நாம் பேசும் பொழுது ஒரு அசை சொல் எட்டி பார்த்ததை அதை கண்டுபிடித்து விட்டீர்களா இல்லையா? நான் கண்டுபிடித்து விட்டேன். மணி ஒழுத்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. தொலைபேசியில் அங்கே பழுது வந்து போனதால் இன்று நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து இருந்தார்கள். நேரடியாக ஒருவர் வாகை சூடி இருக்கிறார். இனிக்கும் விழாவாக இன்பத் தமிழில் நனைந்த வேளையில் கோடை பண்பலையின் இன்றைய செப்புக செந்தமிழ் இதே நிறைவுக்கு வந்தது. நேரடியாக வாகை சூடிய நேயரின் பெயரை இன்னொரு முறை அறிவித்து விடலாமா?
2: அறிவித்து விடலாம். நடந்தை புளியம்பட்டி ரங்கசாமி.
0: அவரை தொடர்ந்து இன்னொரு நேயரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவரின் பெயர் என்னவோ?
2: தேனி கோபால்சாமி.
0: தேனி கோபால்சாமி அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துகள். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும். இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக:
2: நடந்தை புளியம்பட்டி ரங்கசாமி, தேனி கோபால்சாமி.
0: இவர்களோடு சேர்ந்து கோடை பண்பலை 100.5 இன்னும் 2 நேயர்கள் உங்களின் முகவரியை தரவில்லை. தென்காசி சவுந்தர பாண்டியன், நாமக்கல் சிவகாமி. தென்காசி சவுந்தர பாண்டியன், நாமக்கல் சிவகாமி. நீங்கள் நால்வரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 உங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்றாலும் இந்த எண்ணிற்கே தொடர்பு கொள்ளுங்கள். என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பெயர், ஊர், முகவரி, செல்லிடை பேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள். கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.

0: கதை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
6: கவினுறு மொழியை காற்றலையில் வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஷ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, கிஷோர்குமார். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி பாக்களின் இசைப்பூக்கள். பண்பலையில் பவனி வர சிவக்கையிருக்கிறது. சித்திர செவ்வானம் சிவந்திடுமுன் செவிவசம். செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 155 எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.

வானில் செவர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கும் வெள்ளி, எலிலியை எடுத்து ஒடுத்திக் கொண்டிருக்கும் மலை முகடுகள், கார்காலத்தினை அலங்கரிக்கும் மல்லிகை மொட்டுக்கள், மனதில் அமைதியை கூட்டும் இந்த மாலை வேளையில் மனம் மயக்கும் இசையை கொண்டு உங்கள் உள்ளங்களை நிறைக்க வருகிறது கோடிப்பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். இனிய மாலை வணக்கம் நேர்களே. நளின நடை கொண்டு அந்த பாவை அவன் மனதில் நாட்டியமாடுகிறாள். இதயத்தில் நடனம் பயில்கிறாள். இரவு நிசப்தத்தில் அவளின் ஸ்பரிசம் இசை மீட்டுகிறது அவன் காதோரம். மின்மினி தன் கண்களாலே கொள்ளை கொள்கிறாள் அவன் இதயத்தை.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: செவியோரம் கவி பாடிக்கொண்டு இருக்கிறது கோடிப்பண்பலை நிருப்பள்ளி 5 சித்திர செவ்வானம். அவன் மன மேடையில் நடனமாடுவதும், அவன் மன ஓடையில் நீந்துவதும், சொப்பனத்தை ஆக்கிரமிப்பதும், விழி அம்பை கொண்டு வில்லின்றி அம்பெய்துவதும் அந்த பதுமைதான். தாமதிக்காமல் அவள் பாதத்தில் தஞ்சமடைந்தாலே இயங்கும் இந்த காதல் இதயம்.

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடிப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். சந்தனத்தென்றல் மனம் வருடி செல்கிறது, மங்கையின் சுவாசக்காற்று கலந்திருப்பதால் சிலன இதயத்தை நினைத்து உள்ளம் கவர்ந்து கொள்ளையடித்து விடுகிறது அவன் மனதை.

0: தம்பி.
1: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது கொடிப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். அவளின் விழிமொழியில் மயங்கி ஓசையின்றி போனது அவளின் வார்த்தைகள். நெற்றி திலகத்தில் ஒளிந்து கொள்ளும் வாய்ப்பிற்காக அவன் ஏங்கி தவிக்கின்றான். அவளிடம் தொலைவதில் அலாதி இன்பம்தான் அவனுக்கு.
0: இளைய நிலா பொழிகிறதே

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்சவானம்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அந்தி பொழுதை இசையால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடிப்பண்பலை நூறுபொல்லி ஐந்தில் சித்திர செவ்வானம். அவனின் கார்காலத்தை மிளிர வைத்து வண்ணக்கனவை தந்த வான்தேவதை அவள். அந்த பாவை இமை மூடுகையில் அவன் உலகமே ஒளியிழந்து போய்விடுகிறதாம். மங்கையின் விழி ஒளியாலே உயிர் பெறுகிறது அவனின் வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
8: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 24, பொன்னன் பிரிவு தொடர்ச்சி. பொன்னனும் சிவனடியாரும் மொட்டை பாறையில் இருந்த ஒரு குறுகலான துவார

0: துவாரத்தின் வழியாக புகுந்து சென்றார்கள். அந்த துவாரமானது இன்னொரு பாறையின் மேல் புறத்திற்கு அவர்களை கொண்டு சென்று விட்டது. அங்கிருந்து பார்த்தபோது அழகான காட்சி தென்பட்டது. இனி மலையருவி விழுந்த செங்குத்தான பாறையின் விளிம்பின் அருகில் அவர்கள் நின்றார்கள். அங்கே பாறையில் கிணறு மாதிரி வட்ட வடிவமாக ஒரு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தின் நடு மத்தியில்தான் குகை வழி ஆரம்பமாகி கீழே சென்றது. பள்ளத்துக்கு இடதுபுறத்தில் கொஞ்ச தூரத்தில் அருவி சோவென்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தது. அருவி விழுந்த திசைக்கு எதிர்ப்புறமாக பார்த்தால் கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது. மூன்று பக்கமும் சுவர் வைத்தார் போன்ற மலைத்தொடர்கள், நடுவில் விஸ்தாரமான சமவெளி. அந்த சமவெளியில் கண்ணுக்கெட்டிய தூரம் மஞ்சள் மலர்களால் மூடப்பட்ட காட்டுக்கொன்றை மரங்கள். எங்கே பார்த்தாலும் பூ, பொன்னிறப்பு. பார்த்தாயா பொன்னா, எப்பேற்பட்ட அருமையான இடம்! இந்த இடத்தை கொண்டு போய் கடவுள் எவ்வளவு ரகசியமான இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் பார்த்தாயா என்றார் சிவனடியார். ஆமாம் சுவாமி, எங்கள் பார்த்திப மகாராஜாவின் சித்திர மண்டபத்தை போல என்றான் பொன்னன். சிவனடியார் குறுநகை புரிந்தார். ஆனால் பொன்னா, பகவான் இவ்வளவு அழகை சேர்த்து ஒளித்து வைத்திருக்கும் இந்த இடத்தில் மகா பயங்கரமான கோர கிருத்தியங்கள் எல்லாம் நடக்கின்றன என்றார். ஐயோ சுவாமி, ஏன் அவ்விதம் சொல்கிறீர்கள் என்று கேட்டான் பொன்னன். ஆமாம், வெகு நாளாய் நான் அறிய விரும்பியதை இப்போது அறிந்தேன். மகாகபால பைரவரின் இருப்பிடம் இந்த மலை சூழ்ந்த பள்ளத்தாக்கில்தான் எங்கேயோ இருக்கிறது. அதை கண்டுபிடித்து விட்டுத்தான் நான் இங்கிருந்து திரும்பி வருவேன். நீ என்றார். நானும் தான் சுவாமி, உங்களை தனியே விட்டுவிட்டு நான் போய்விடுவேன் என்று நினைத்தீர்களா என்று கேட்டான். இல்லை பொன்னா, நீ போக வேண்டும். உனக்கு வேறு காரியம் இருக்கிறது, மிகவும் முக்கியமான காரியம் என்றார் சிவனடியார். எங்கள் ராணியை கண்டுபிடிப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் என்ன சுவாமி என்றான் பொன்னன். அதற்குத்தானே நான் வந்திருக்கிறேன் பொன்னா. ஆனால் ராணியை காப்பாற்றினால் மட்டும் போதுமா? என் பிள்ளை எங்கே என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்வது? இளவரசரும் இப்போது பெரிய அபாயத்தில்தான் இருக்கிறார். மாரப்பனுக்கும் மகா கபால பைரவருக்கும் நடந்த சம்பாஷணையை ஞாபகப்படுத்திக் கொள். மாரப்பனுக்கு ஒருவேளை தெரிந்து போனால் அவன் என்ன செய்வானோ என்றார் சிவனடியார். சக்கரவர்த்தி திருக்குமாரியின் இஷ்டத்துக்கு விரோதமாய் என்ன நடந்துவிடும் சுவாமி என்று கேட்டான் பொன்னன். அதற்கு சிவனடியார் கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இனிசையால் இதயத்திற்கு இதம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். தவளும் மேகங்கள் கூட அவள் முகத்தை தான் பிரதிபலிக்கின்றன. வானவில்லின் வர்ணங்கள் கூட அவள் விழி ஒளியால் சற்றே பொலிவிழந்துதான் போகின்றன. இதயத்தை குளிர்விக்கத்தான் செய்கிறது அந்த குயிலின் குரல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அந்திப்பொழுதினை இதமாக்கும் தேநீர் குவளையின் இதத்தோடு காதல் கானங்களை உங்கள் செவி நிறைத்த மகிழ்வில் இனிதே நிறைவுக்கு வருகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நன்றி நேயர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடைமருதூர் கோமதியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

ஒரு குழந்தையின் இயல்பு என்ன? பகலெல்லாம் ஓடியாடி திரிந்தாலும் இரவு வந்துவிட்டால் அந்த குழந்தை தன் தாயின் மடியை தானே தேடி செல்லும். இரவின் அச்சம் நீங்கி ஆறுதலை பெறுமல்லவா? அதுபோல கால மாற்றம் நம் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க நாமும் பராசக்தி குடிக்கொண்டிருக்கும் கோயில்களை நாடி சென்று அவள் திருவடியை தொழுது பணிந்து அருள் பெறுவோம். வாருங்கள், திருநெல்வேலி திருப்பொடிமருதூர் திருத்தலத்தில் நாரும் பூநாதரையும் இறைவி கோமதி அம்மனையும் தரிசிக்கலாம். அம்பிகை சுயம்பு திருமேனி தாரகா சக்தி பீடமாக உள்ள இங்கு அம்பிகை உச்சி முதல் பாதம் வரை ருத்ராட்ச திருமேனியுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். வேறு எங்கும் காண முடியாத அதிசய தோற்றம். அபூர்வமான நீலக்கல் திருமேனி உடையவள். பால் அபிஷேகம் நடைபெறும் போது ருத்ராட்ச திருமேனியை தரிசனம் செய்யலாம். அம்பிகை அழகிய உருவாக புன்முறுவல் பூத்த முகத்தோடு ஒரு கரத்தில் மலரேந்தியும் மறுக்கரத்தை தொங்க விட்டபடியும் சற்றே இடைநிலிந்து நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு வளைகாப்பு வைபவம் நடைபெறும். அஞ்சு பட்டுப்புடவையும் வகை வகையான வளையல்களும் மங்கள சீர்வரிசை பொருட்களையும் அம்பாளின் பாதத்தில் வைத்து வழிபட்டு அன்னதானம் செய்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். கோயில் கோபுரத்தின் நிலையின் உட்புறத்தில் கண்ணையும் மனதையும் கவரும் நாயக்கற்கால ஓவியங்களும் மர சிற்பங்களும் அடரா, அவ்வளவு அழகு. தலையாற்றினும் எனும் ஸ்ரீசைலம், இடையாற்றினும் எனும் திருவிடை மருதூர், கடையாற்றினும் எனும் திருப்புடை மருதூர், இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று சமமான அம்சங்களை கொண்டு விளங்குகிறது. இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக ஐந்து திருச்சுற்றுகளுடன் இருக்கிறது. கருவறையில் நாரும்பூநாத சந்நிதியும் வடபக்கமாக கோமதியம்மாள் சந்நிதியும் உள்ளன. கருவறை மூலவராக சற்றே இடப்பக்கம் சாய்ந்தபடி நாரும்பூநாதரை தரிசனம் செய்யலாம்.

தலப்புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? கருவூர் சித்தர் ஒவ்வொரு திருத்தலமாக இறைவனை வணங்கிக் கொண்டு செல்லும் போது மருதவனத்திற்கும் வந்தார். வெள்ளம் கரைபுரண்டோடும் தாமிரபரணியின் ஒரு கரையில் கருவூர் சித்தர் வந்து நிற்கிறார். நாரம்பூ நாதா, உன்னை தரிசிக்க வந்து இக்கரையில் கிடந்து தவிக்கிறேன், மனமிறங்க மாட்டாயா என்று கண்ணர் சிந்துகிறார்.

0: இவனும் அசிரியாக அன்பனே ஆற்றுக்குள் இறங்கி வா என்றான். அவரும் இறங்கினார். தாமிரபரணி ஆறு இரண்டாக பிரிந்து கருவூருக்கு வழிவிட்டது. கண்களில் பெருகிய நீரோடு இறைவனை தரிசித்து ஆனந்த கூத்தாடினார். அப்பொழுதுதான் ஒன்றை உணர்ந்தார், இறைவன் தன் குரலை கேட்க சற்றே தலை சாய்த்திருக்கிறான் என்பதை. சுவாமி இத்தலத்திற்கு வரும் அடியவர்களின் குரலை கேட்க எப்போதும் நீங்கள் தலை சாய்த்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இறைவன் அப்படியே அருள் செய்தான். ஆலயத்தில் நடராச பெருமான் ஆடும் கோலத்தில் தனி சன்னதியில் இருக்கிறார். இவர் புனுக்கு வாசனை திரவியத்தால் உருவானவர். ஆடியில் அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்று திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடி மருதூர் கோமதியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல் வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனி நபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வர்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டோன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்ற இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 6:04.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாமக்கல் கவுன்சிலிங் கோட் 290 அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: GNM கவுன்சிலிங் கோட் 1100
0: தொடர்புக்கு செல் 9487260445.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: குடும்பங்கள் வந்த உடனே அது கூட்டு குடும்பமா அல்லது தனி குடும்பமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப இதுக்கு பொருளே ரொம்ப பேத்துக்கு தெரியல, அதான் ஆச்சரியம். முதல்ல கூட்டு குடும்பம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, குழந்தனார், நாத்தனார், எவ்வளவு உறவு சொற்கள் இருக்கு பாருங்க. இந்த உறவு சொல்லலாம் கொண்டதாக ஒரு குடும்பம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இவ்வளவு பேர் வச்சிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கப்படாது. இல்ல, இவையெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, அந்த குடும்பத்தில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பத்தில் வந்து குழந்தையா பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரியவர் இருப்பார். கடைக்கு போகணுமா, தம்பி ஓடிட்டு ஓடியாந்துருவான். சமையலா, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடலாம். அதாவது நம்முடைய பல்வேறு வகையான தேவைகளை நிறைவு செய்வதற்கு அத்தனை பேர் இருப்பாங்க. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, என்ன அப்படின்னா, சரி இத்தனை பேருக்கு வேண்டிய சமைக்கிறது யார் பண்ணுறது, திடீர்னு ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு என்ன பண்ணுறது, எல்லாம் தாங்க இருக்கும். ஏன்னா வாழ்க்கை என்கின்ற இந்த விஷயத்துல நிலவும் காற்றும் கொண்டதாக படகு பயணம் இருக்காதுங்க. சில நேரங்களில் சூறாவளி வரத்தான் செய்யும், பாறையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவையெல்லாம் தாண்டி போகிறதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். படகுக்கு பெருமை என்ன தெரியுங்களா? அது கரையில் இருத்தல் இல்லைங்க, அது நீரில் இருந்தால் தான் படகுக்கு பெருமை. நாம இதே மாதிரி இந்த வாழ்க்கையில இதை வச்சுட்டு பார்க்கணும். சரி, இந்த கூட்டு குடும்பங்கள் இல்லாமல் போனதால என்ன நஷ்டம் ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன நஷ்டம் தெரியுங்களா? திருமணமாகி ஒரு வாரத்தில் அவர்கள் வந்து விவாகரத்து பெற்றுக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை படிக்கிற போது அப்படியே கண்ணு கலங்குது. எப்படி இது வந்து நடந்தது? இதை யார் வந்து இதை அங்கீகரிச்சாங்க? ஏன் தடுக்க முடியல? இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன அப்படி அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு வாரமே அதிகங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா காரணம் என்ன தெரியுங்களா? கூட்டு குடும்பத்துல மனைவிய கணவனும் கணவனா மனைவியும் பாக்குறதுக்கே நேராகும். ஏன் தெரியுங்களா? இவர் இந்த ரூம்ல பேசிட்டு இருப்பாரு, அவர் அந்த ரூம்ல இருப்பாரு. லேசா அப்படி மனைவி எட்டு பாக்குறதுனா கூட அங்க இருந்து கை காட்டுவாங்க, இங்க இருந்து பாப்பாங்க. கொஞ்சம் தண்ணி வேணுமே அப்படிப்பாரு, அந்த அவங்க கொண்டு வருவாங்க. இப்படி இடத்துலதான் அவங்களுடைய அந்த நல்லாளங்கள் இருக்கும். அதை விட்டுட்டு ரெண்டு பேர் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துலதான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோபமும் தாவமும் ஏற்படும். அது மட்டும் இல்ல, சிறு விஷயத்துல ஏற்பட்ட கோபங்கள் கூட என்ன ஆகும்னா உடனே அவர்கள் மேல இருக்கிற வெறுப்பாக மாறிவிடுது. சில நேரங்களில் நான் உங்களை கட்டிருக்கவே கூடாதுன்னு, அப்புறம் நானாப்பில் உன்னை கட்டணும்னு நான் பிறந்திருக்கிறேன் என்று பேச வர்ற போது யாராவது ஒருத்தர் ஊழல் இருந்து சந்து செய்வித்தல் அப்படிம்பாங்க. சந்து செய்வித்தல் என்னங்களா, அந்த சண்டையை, ஏய் விடப்பா, இவ்வளவு இந்த பிள்ளை பின்னாடி அலைஞ்சவனு ஞாபகம் இல்லையா, யோசிச்சுப்பாரு என்று சொல்லிக் கொடுப்போம். அந்த பொண்ணுகிட்ட, ஏமா இவர் வல்லனா உங்க கதியனமா இருக்கும் என்று சொல்வதற்குமான ஒரு நண்பனோ, ஒரு தம்பியோ, ஒரு அண்ணனோ, ஒரு பெரியப்பாவோ, ஒரு மூத்த தாத்தாவோ, ஒரு பாட்டியோ என்று இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதாங்க இந்த விஷயங்கள் உலகத்துல எங்கேயும் கிடைக்கலங்கிறது தான் முக்கியம். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, சமீபத்தில் பெங்களூர் போயிருந்தேன், என் நண்பர் ஒருத்தர் பார்த்தேன், பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சே, கூட்டு குடுத்துருமா, தண்ணி குடுத்துருமான்னு கேட்டவுடனே அவரைய முதுகுல தட்டி சிரிக்கிறார். என்ன எப்படி கேக்குறீங்க, கூட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாரு. அப்பாடா, நீயாவது நல்லா இருக்கியாப்பா அப்படின்ட்டு, யார் யார் இருக்கானே, நானே என் பொண்டாட்டி அப்படின்னாரு. என்ன தெரியுங்களா, அவர் டைவர்ஸ் வாங்காமல் இருக்கிறத போய் கூட்டு கொடுத்துருமே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் தான் நான் சொன்னேன், அப்பா அப்படி இல்லை, கூட்டு கொடுத்துருந்ததுல என்ன அப்படின்னா அது கூட இனிமைகள் நினைச்சு பாருங்க. கதை சொல்லுவதற்கான ஒரு பாட்டிய இந்த பேரனோ பேத்தியை தேடி எங்கே போகிறாங்க, யோசிச்சு பாருங்க. அதே போல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாத்தா பாட்டியும் பேரனோட பேத்தியோட பேசிட்டு இருக்க மாதிரியான மகிழ்ச்சியை தாண்டி வேற என்ன இருக்குது. எங்க ஊர்ல மாமா வர்றார் அப்படி நான் கிராமத்தில் நினைச்ச உடனே அவங்க வர்றபோது நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று அவரை கூட்டிட்டு வருவேன். இத்தனைக்கும் எனக்கு வயசு 10, அவருக்கு வயசு 40 இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வருவோம். எனக்கு சைக்கிள் ஓட்டு கட்டி கொடுத்த ஒரு தூரத்து ஒரு அண்ணன் இருந்தாரு. அதே மாதிரி எனக்கு கதை புஸ்தகம்லாம் கொடுக்கறதுக்கு எங்க ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாரும் வகையிலையும் ஏதோ ஒரு சார்பு என்னை சார்ந்து சார்ந்து சார்ந்து தான் நான் உருவாயிருக்க முடியும். இவை எல்லாமாக நம் பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்னும் இல்லைங்க, ஒரே வீட்டுக்குள்ள முடியல, ஒரு தெருவில் கூட இருப்பாங்க. நம்ம கிராமத்தில் பார்க்கலாம், இந்த எழுத்தாப்பிட்டுக்கு வரங்க, எங்கள் பெரியப்பா வீடு, இந்த இந்த பின்னாடிக்குள்ளே என் தம்பி வீடு என்று சொல்லுகிற போது இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதானங்க பெருசு. ஏழை என்பவன் பணத்தால் இல்லைங்க, அவன் வந்து உறவுகள் இல்லாதவன் தாங்க உலகத்திலேயே ஏழை. யார் லட்சாதிபதி? சுற்றத்தோடு இருப்பவன்.

0: லட்சாதிபதி, பொருளால் யாரும் நினைக்கப்படுவதில்லை, உறவால் மட்டுமே நினைக்கப்படுகிறார்கள். அதனால் கூட்டு குடும்பங்களுடைய உயர்வுகளை எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: இனிய மாலை வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை வானம் பொன்னிற கவிதை எழுதும் இந்த அழகான வேளையில், தென்றல் காற்று மென்மையாக தொடும் இந்த இனிய நேரத்தில், மலர்களின் மனம் போல மனங்களை மகிழ்விக்க இது நம் கோடை பண்பலின் நூறுபுலியாய்ந்தின் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோட அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல் நிகழ்ச்சி சர்வதேச பழங்குடியின மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை மலை கிராமத்தின் பி கண்ணன் மற்றும் எஸ் கனகா தம்பதியினர்.
1: ரொம்ப வறுமையா இருக்கிறவங்களுக்கு பொது சேவை அதிகமா செய்வாங்க மேம். பள்ளி போகாத பிள்ளைங்களா பள்ளிக்கு வர சொல்லி பழங்குடியர் மக்கள் அந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பள்ளிக்கூடத்துக்கே வர்றதே கஷ்டம்தான். வந்து உட்கார மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் விளையாட்டு சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு பாடம் நடத்தி அந்த மாதிரி சேவைகள்லாம் செய்வாங்க. அப்புறம் முதியோர் உதவித்தொகை வாங்கி கொடுப்பாங்க மேம். அப்புறம் கணவன் இறந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பணத்துக்கு உதவி செய்வாங்க மேம்.
2: நம்ம பிள்ளைங்களோ அடுத்த பிள்ளைங்களோ படிக்காம இருக்கிற பிள்ளைகளை கூட நம்ம படிக்க வைக்கணும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி.

0: தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை நிருபுலியாயந்தின் கதம்ப மலர்கள். பண்பலை செல்லும் நேரம் மாலை 6:35.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பச்சை கிளிகள் தாழம் பூ செடியிலே உட்கார்ந்து கொண்டு அவை ஊஞ்சல் ஆடுவது போல அந்த மலரை இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு, இப்படிப்பட்ட கிளிகளை கூண்டிலே அரசகுமாரிகள் அடைத்து வைக்கிறார்களே என்று பூங்குழலி வருத்தப்பட்டு சொன்னபோது, உடனே அவள் அதற்கு கூடுதலாக, அப்படி அடைத்து வைக்கும் அரசகுமாரிகளையும் சரி அந்த கிளிகளையும் சரி நான் சேடியாக இருந்தால் அவர்களை விஷம் வைத்து கொன்றுவிடுவேன் என்று கூறுகிறாள். இது அது மிகவும் கொடூரமான ஒரு ராட்சசத்தனமான செயல். உள்ளபடியே அரசகுமாரிகளும் அந்த அடைபட்ட கிளிகளைப் போலவே பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று சேந்தன் அமுதன் சொல்ல, அதற்கு அவள், அவர்களை யார் அடைந்து கிடக்க சொல்லுகிறார்கள்? நான் சொல்லவில்லையே. இஷ்டமிருந்தால் அவர்களும் காட்டில் அலைந்து திரிவதுதானே என்று பதிலிருக்கிறாள். இஷ்டம் மட்டும் போதாது, அவரவர்களுடைய பிறப்பு வளர்ப்பையும் பொறுத்தது. கிளியைப் போல நீயும் வானத்தில் பறக்க விரும்புகிறாய், அது முடிகிற காரியமா? கடற்கரையில் நீ பிறந்து வளர்ந்தாய், அதனால் இவ்வளவு சுயேச்சையாக இருக்க முடிகிறது. அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவர்களால் அது முடியாது. இன்னும் ஒரு விசித்திரத்தை கேள். சில நாள் கூண்டில் அடைபட்டு ராஜகுமாரிகளின் கையினால் உணவு அருந்தி பழக்கப்பட்ட கிளிகள் பிறகு கூண்டை திறந்துவிட்டாலும் ஓடிப்போகவே விரும்புவதில்லை. சிறிது தூரம் பறந்து வட்டமிட்டுவிட்டு கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டு கூண்டுக்குள் திரும்பி வந்துவிடும். தஞ்சையிலும் பழையாறையிலும் உள்ள அரண்மனைகளில் இதை நான் நேரிலேயே பார்த்திருக்கிறேன். அவ்விதம் கூண்டில் அடைபடுவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் கிளியாயிருந்தால் சொல்லுகிறேன், என்னை கூண்டில் அடைத்து வைத்து அமுதூட்ட வரும் ராஜகுமாரியின் கையை விடுக்கென்று கடித்து விடுவேன். கூண்டில் அடைபட்ட கிளியாகவோ இருக்கவும் நீ விரும்ப மாட்டாய், அரண்மனையில் அடைபட்ட அரசளங்குமரியாகவும் நீ விரும்ப மாட்டாய் அல்லவா? மாட்டவே மாட்டேன். அதைக் காட்டிலும் விஷந்தின்று உயிரை விட்டுவிடுவேன். அதுதான் சரி. அப்படியானால் அரண்மனையில் வாழும் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ளவும் நீ ஆசைப்படக்கூடாது. கீழ்வானத்தில் கருமேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன. அவ்வப்போது பளீர் பளீர் என்று மின்னல்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இடியின் குமரல் லேசாக கேட்டு கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் கடைசியாக சொன்னதை கேட்டதும் பூங்குழலியின் கண்களிலிருந்தும் பளீர் என்று மின்னல் கற்றைகள் புறப்பட்டன. நான் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக உனக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டாள். எனக்கு யாரும் சொல்லவில்லை, நானாகத்தான் கேட்டேன். உன் மனதில் அத்தகைய ஆசை இல்லாவிட்டால் நல்லதாய் போயிற்று. நான் சொன்னதை மறந்துவிடு என்றான் சேந்தன் அமுதன். சற்று நேரம் அந்த படகில் மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் துடுப்பினால் படகு தள்ளும் சத்தமும் வரட்டு தவளைகளின் குரலும் கடல் பறவைகளின் ஒலியும் கடல் அலைகளின் ஓசையும் அவ்வப்போது கீழ்த்திசைகளில் இடிமுழக்கமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. சேந்தன் அமுதன் தொண்டையை கனைத்து கொண்டு மனத்தையும் தைரியப்படுத்தி கொண்டு, பூங்குழலி, என் அந்தரங்கத்தை வந்தியத்தேவன் உன்னிடம் வெளியிட்டதாக கூறினாயல்லவா? அதை பற்றி உன் கருத்தை தெரிவித்தால் நல்லது. அதோ கோடிக்கரையின் கலங்கரை விளக்கம் தெரிகிறது. இனி உன்னோடு தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிட்டாமற் போகலாம். நாளை நானும் புறப்பட்டுச் செல்ல வேண்டும். தஞ்சையில் என் தாயாரை தனியாக விட்டுவிட்டு வந்து வெகு நாளாகிறது என்றான். வந்தியத்தேவன் உனக்காக ஏன் தூது சொல்ல வேண்டும்? உனக்கு வாயில்லையா? கேட்க வேண்டியதை நேரில் கேட்டுவிடேன் என்றாள் பூங்குழலி. சரி, கேட்கிறேன். நீ என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா என்று சேந்தன் அமுதன் கேட்டான். எதற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாய் என்றாள் பூங்குழலி. உன் பேரில் எனக்கு அந்தரங்கமான ஆசை இருக்கிறது, அதனாலேதான். அந்தரங்கமான ஆசை இருந்தால் கல்யாணம் செய்து கொண்டுதான் தீர வேண்டுமா? அப்படி ஒன்றும் தீர வேண்டும்.

0: என்பதில்லை. உலக வழக்கம் அப்படி இருக்கிறது. உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு நீ என்ன தருவாய்? நான் வேண்டும் அரண்மனை வாழ்வும் ஆடை ஆபரணங்களும் யானை குதிரைகளும் பல்லக்கும் பணிப்பெண்களும் உன்னால் தர முடியுமா?
1: முடியாது.
0: அவற்றுக்கெல்லாம் மேலான அமைதியுள்ள வாழ்க்கையை தருவேன். கேள் பூங்குடலி, தஞ்சை நகர்ப்புறத்தில் உள்ள அழகான பூந்தோட்டத்தின் மத்தியில் என் குடிசை இருக்கிறது. அதில் என் அன்னையும் நானும் தான் வசிக்கிறோம். நீ அங்கு வந்துவிட்டாயானால் உன் வாழ்க்கையே மாறுதல் அடைந்துவிடும். என் அன்னை உன்னை அன்போடு வைத்து ஆதரித்து பாதுகாப்பாள். பொழுது விடிந்ததும் எழுந்திருந்து நம் வீட்டைச் சுற்றியுள்ள கொடிகளிலும் மரங்களிலும் குலுங்கும் மலர்களை இருவரும் சேர்ந்து சித்திர விசித்திரமான மாலைகளாகக் கட்டலாம். மாலைகளை நான் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கும் துர்கா பரமேஸ்வரியின் ஆலயத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவேன். அதற்குள் நீ எங்கள் தோட்டத்தில் உள்ள தாமரை குளத்தில் குளித்துவிட்டு என் அன்னைக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்யலாம். மாலை நேரங்களில் நாம் மூவரும் தாமரை குளத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு போய் பூச்செடிகளுக்கு ஊற்றலாம். மாலையானதும் நான் உனக்கு அமுதினும் இனிய தெய்வ தமிழ் பதிகங்களைச் சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், கேட்கும் என் காதும் இனிக்கும். நமக்கு விருப்பமிருந்தால் ஆலயங்களுக்குச் சென்று இறைவனை தரிசித்துவிட்டு அந்த தெய்வப் பாடல்களை பாடிவிட்டு வரலாம். கோயிலுக்கு வரும் பக்தர்களும் கேட்டு மகிழ்வார்கள். பூங்குழலி, இதை காட்டிலும் இனிய வாழ்க்கை, மகிழ்ச்சி அளிக்கும் வாழ்க்கை உலகில் வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பார்த்து சொல்லு. இவ்விதம் சேர்ந்த நமுதன் கூறியதையெல்லாம் கேட்டுவிட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள்.
1: அமுதா, நீ இனியதென்று கருதும் வாழ்க்கையை பற்றி சொன்னாய். ஆனால் நான் எத்தகைய வாழ்க்கை வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் தெரியுமா? வானுலகத்துக்குச் சென்று தேவேந்திரனை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவேந்திரனுடன் ஐராவதத்தில் ஏறி வானத்தில் மேக மண்டலங்களுக்கு மத்தியில் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன். தேவேந்திரனுடைய கையில் இருந்த வஜ்ராயுதத்தை பிடுங்கி மேகக்கூட்டங்களின் மீது பிரயோகிக்க ஆசைப்படுகிறேன். வஜ்ராயுதத்தினால் தாக்கப்படும் போது அந்த கரிய மேகங்களிலிருந்து 1000-10000 மின்னல்கள் கற்றை கற்றையாக கிளம்பி வானமண்டலத்தை சுக்குநூறாக பிளப்பதை பார்க்க ஆசைப்படுகிறேன். இப்போதெல்லாம் வானத்திலிருந்து இடிவிடுந்தால் எங்கேயோ கடலில் அல்லது காட்டில் விழுந்து விடுகிறதல்லவா? நான் அப்படி இடிகளை வீணாக்க மாட்டேன். அரசர்களும் அரசிகளும் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் வாழும் அரண்மனைகளாக பார்த்து அவற்றின் மேல் இடிகளை போடுவேன். அந்த அரண்மனைகள் இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணாவதை பார்த்து களிப்பேன். தேவேந்திரன் ஒருவேளை மணந்து கொள்ள இஷ்டப்படாவிட்டால் வாயுதேவனிடம் செல்வேன். அவனுக்கு ஏற்கனவே பல மனைவிகள் இருந்தாலும் பாதகமில்லை, என்னையும் மணந்து கொள் என்று சொல்லுவேன். அவ்வளவுதான். பிறகு இந்த உலகத்தில் எப்போதும் புயற்காற்றும் சுழிக்காற்றும் சண்ட மாரதமும் அடித்து கொண்டே இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் பெயர்ந்து மாட மாளிகையின் மீது விழுந்து அவற்றை அழிக்கும். கடலில் போகும் மரக்கலன்கள் சண்ட மாரதத்தினால் தாக்குண்டு துகள் துகளாக சிதறிப்போகும். அந்த கப்பல்களில் பிரயாணம் செய்வோர் கொந்தளிக்கும் கடலில் விழுந்து தவிப்பார்கள். அவர்களில் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் இருந்தால் அவர்கள் ஆழ்கடலின் அடிவாரத்துக்கு போகட்டும் என்று மற்றவர்களை மட்டும் போனால் போகிறது என்று தப்ப வைப்பேன். வாயுதேவனும் ஒருவேளை என்னை மணந்து கொள்ள மறுத்தால் அக்னி தேவனிடம் செல்வேன். அப்புறம் கேட்க வேண்டுமா? இந்த உலகமே தீப்பற்று எரிய வேண்டியதுதான்.
0: பூங்குழலி, போதும், நிறுத்து. ஏதோ ஒரு மனக்கசப்பினால் இவ்விதமெல்லாம் நீ பேசுகிறாய். மனமறிந்து யோசித்து பேசவில்லை. உன் மனநிலையை அறிந்து கொள்ளாமல் உன்னிடம் நான் கல்யாண பேச்சை எடுத்ததே என் தவறுதான். அதற்காக என்னை மன்னித்துவிடு. கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பை போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன் என்றான். உட்கார்ந்திருந்த பூங்குழலி திடீரென்று எழுந்து நின்றாள். ஓடைக்கரையில் இருந்த ஒரு மரத்தின் பக்கமாக உற்று பார்த்தாள். சேந்த நமுதனும் அந்த திசையை நோக்கினான். மரக்கிளைகளின் மத்தியில் ஒரு பெண்மணியின் முகம் தெரிந்தது. சேந்த நமுதன் ஒரு கணம் அங்கே நின்றவளின் முகத்தில் தன் அன்னையின் முகச்சாயலை கண்டு திகைத்து போனான். பின்னர் அவள் தன் அன்னை இல்லை என்பதை அறிந்து கொண்டான். பூதத்தீவில் வசிப்பதாக பூங்குழலி கூறிய தன் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். பூங்குழலி படகிலிருந்து தாவி ஓடைக்கரையில் குதித்து அந்த பெண்மணியை நோக்கி விரைந்து ஓடினாள். ஓடைக்கரையில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தும் மறையாமலும் நின்ற வாய் பேச இயலாத ராணியை பூங்குழலி பார்த்தாள். எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் அவளை கண்டதினால் பூங்குழலிக்கு சிறிது திகைப்பு ஏற்பட்டது. அயல் மனிதர்களை பார்ப்பதில் வாய் பேச இயலா ராணிக்கு பிரியமில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. படகில் சேந்த நமுதன் இருக்கிறானே, அவனைக் கண்டு அத்தை ஒருவேளை ஓடிவிடுவாளோ என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றிய அந்த கணமே அவளுடைய அத்தை ஓடத் தொடங்கிவிட்டாள். பூங்குழலி சட்டென்று ஓடத்திலிருந்து ஓடைக்கரையில் குதித்து மேட்டில் ஏறி பார்த்தாள். அத்தை சற்று தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்ததை கவனித்தாள். இதற்குள் சேந்த நமுதனும் கரையில் குதித்து மேட்டில் ஏறி பூங்குழலி நின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான்.
1: பூங்குழலி, பூங்குழலி, சற்று முன் இங்கே நின்றது யார் என்று கேட்டான்.

0: தெரியவில்லை அமுதா?
1: நிச்சயமாகச் சொல்ல தெரியவில்லை. ஒருவேளை ஆமாம், என் அத்தைதான். செத்துப்போனதாக நினைத்துக் கொண்டிருந்த உன் பெரியம்மாதான்.
0: ஆமாம், அம்மாவின் ஜாடை கொஞ்சம் இருந்தது போல தோன்றியது. வெறுமனை ஏதாவது சொல்லாதே. சின்ன அத்தைக்கும் பெரிய அத்தைக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றுமில்லை, குணத்தில் ஒற்றுமையும் இல்லை. வீட்டில் கட்டி போட்டிருக்கும் பசு எங்கே, எதேச்சையாக தெரியும் சிங்கராணி எங்கே?
1: சரி, அப்படியே இருக்கட்டும். ஏன், உன்னை பார்த்ததும் சிங்கராணி ஓடிப்போய்விட்டாள்? பூங்குழலி சிரித்துவிட்டு,
0: உன்னை பார்த்துவிட்டுதான் ஓடினாள். அயல் மனிதர்களை பார்ப்பதற்கு அவளுக்கு பிரியம் இருப்பதில்லை என்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: அந்த அரண்மனை சீமாட்டியின் நன்றி இங்க யாருக்கு வேணும், அவளே வைத்துக் கொள்ளட்டும்னு சீற்றத்தோட சேந்தன் அமுதரிடம் பூங்குழலி பேசினதை கேட்டோம். ஆனா அரண்மனை வாழ்க்கையை பத்தின கருத்து வெறி அவ பேச்சில் நெருப்பா வெளிப்படுது. பொறுமையா கேட்டுக்கிட்டு வரான் அத்தான். சமயம் பார்த்து தன் அந்தரங்கமான ஆசையை வெளிப்படுத்தினதோ அந்த வெறி வான அளாவ போயிடுது. ஏற்கனவே பௌலோமி என்கிற பெண்ணை இந்திராணியா ஏத்துக்கிட்ட இந்திரனை மணப்பாளாம். எதுக்கு? அவனுடைய வஜ்ராயுதத்தால மேகங்களை உடைக்க, உடைச்சு இடிகளை பெயர்த்து அரண்மனைகள் மேல போடுவாளாம். அடுத்தது வாயு. எத்தனையோ மனைவிகள் இருந்தாலும் அவனை மணந்து சுழிக்காற்றை உருவாக்கி பெரிய மரங்களை வீழ்த்தி மாளிகைகளை தரைமட்டமாக்குவாளாம். கப்பல்களை மூழ்கடிப்பாளாம். ஸ்வாஹா ஸ்வதா ஆகிய ரெண்டு பெண்களுக்கு கணவனான அக்னியையும் விடமாட்டா. கேட்கணுமா, தனக்கு பிடிக்காத இந்த உலகம் எரிஞ்சு சாம்பலாகணும். அதாவது ராட்சசியா இருந்தாலே இருப்பா, ராஜகுமாரியா இருக்க மாட்டா. அரண்மனை வாழ்வு, ஆடை ஆபரணங்கள், யானை குதிரைகள், பல்லக்கு பணிப்பெண்கள், இதெல்லாம் சேந்தன் அமுதன் தருவானா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கல்யாண பேச்சை தான் எடுத்தது தவறுன்னு உணர்ந்து சேந்தன் அமுதன் வருந்தும் போது அவனுக்கு இருக்கிற பக்குவம் வெளிப்படுது. நந்தி மண்டபத்தை ஒட்டி படகுல சேந்தன் அமுதனோட உட்கார்ந்திருந்த போது பூங்குழலியின் குரோதம் எப்படி படிப்படியா ஏறிக்கிட்டு வந்தது என்பதை பார்த்தோம். கோடிக்கரைக்கு திரும்புற வழி நெடுகிலும் என்னென்ன பேசியிருப்பா என்பதை நம்ம ஊகத்துக்கு விட்டுட்டு இந்த கட்டத்தை அதன் தொடர்ச்சியாக அமைச்சிருக்கார் ஆசிரியர். அவன் மனசில் மட்டுமா, வெளியிலேயும் மின்னல் இடி முழக்கம். ஒரே விஷயத்தின் ஒளி வடிவம் மின்னல், ஒலி இடியோசை. மழை மேகங்களில் இருக்கிற நீர்த்துளிகள் உராய்வதால மின்மய துகள்கள் உருவாகி மின் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த மின் சுமை, அதாவது பொட்டன்ஷியல், ரொம்ப உயரும்போது மின்னழுத்த வேறுபாடு காரணமாக மின்சார பாய்ச்சல், அதாவது மின் இறக்கம் விளையுது. இந்த மின்னல் போகிற வழியில் காற்று வெப்பமடையுது, கடும் வெப்பநிலை. காற்று உடனுக்குடன் விரிஞ்சு சுருங்கும் போது ஏற்படுற அதிர்ச்சி இடியாக முழங்குது. இடியை கோடிக்கரையில் ஆயுதம்னு மீன்வாலை காட்டினாலே அது போலன்னு நினச்சிருப்பா பூங்குழலி. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மூ, கடல் நீரை முகந்து பெருங்கூட்டமாக வருதான் மேகம். கொன்மூ என்றார் மேகம். பாம்பின் பைபட இடிக்கும் கடுங்குரல் ஏற்றோடு, பாம்பின் படமும் அற்று விழற மாதிரி முழங்குதான் பேரிடி. ஏறு இடியேறு, இந்த அகநானூற்று பாடற் பகுதிகள் கதையின் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கின்றன. நல்லது, அந்த மூதாட்டியின் வருகை கதை போக்கில் எத்தகைய திருப்பத்தை ஏற்படுத்த போகுது?
2: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

அன்பு நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் தென்காசி மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்கின்றது. நாம இப்ப கேட்டுட்டு இருக்கோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: சேர்க்கும் இரவில்
1: இதயம் மகிழும் பாடல்களோடு
0: வண்ணம் சிந்தும் இசையால்
1: தேகம் சிலிர்க்க
0: நேயர்களின் என்ன கருத்துக்களை
1: வானவீதியெங்கும் வாசம் வீச வருகிறது.
0: நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
2: சுமலதா
1: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
2: வணக்கம் நேர்களே.
1: வாழ்த்துக்கள் நேர்களே.
0: நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களோடு விருப்ப பாடலையும் கேட்க எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் வெள்ளக்கோவில் நாகமநாயக்கன் பட்டி ராதாமணி மற்றும் சுகுமாரன்.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
1: கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்
1: இன்றும் வளமை போலவே நேர்களின் கருத்து மழையில் நனைய தயாராகுவோம்.
2: நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை முதல் இந்த மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 94, 86, 28, 24, 24 என்ற கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94, 86, 28, 24, 24. முதல் பதிவு கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு ஒலித்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்களை பாமாலையாக தொகுத்து பூமாலை என்ற தலைப்பில் அமைந்த இடைக்கால பாடல்களை ஒலிபரப்பிய அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது கருத்தினை கட்சுவியின் பக்கம் தூவியுள்ளார்கள் தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ், தீபா, யுகபாரதி மற்றும் பிரசன்னா.
2: அடுத்ததாக ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு வீசிய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கீரவாணி ராகத்தில் ஒலிவளம் வந்த பாடல்கள் அனைத்தும் இரவை தாளாட்டி சென்றது. நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் நன்றிகள் என கட்சவி வழியாக பதிவு செய்துள்ளார்கள் சேலம், விளாம்பட்டி, சேட்டு, ஜெயமங்கலம், பிரபுநாதன், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி, சிவகாமி, ரங்கசாமி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நம் கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள்.

அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய தக்குமுக்கு தர்பார் என்ற குறு நிகழ்ச்சியில் அன்றைய தினம் தேரிக்காடு என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு விசித்திரமான செம்மண் பாலைவன நிலப்பரப்பாகும் என்றும், இது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சுமார் 12,000 ஏக்கர் பரப்பில் பரவியுள்ளது என்றும், இங்கு செம்மண் மேடுகளும் கனிம வளங்களும் நிறைந்த ஒரு இயற்கை அதிசய பகுதி என்றும் நிகழ்ச்சியில் கூறிய அறிவிப்பாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கஜேந்திரன் இருவருக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது கருத்தினை பதிவு செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு மற்றும் சேலம் தொலசம்பட்டி சுதாகர்.
1: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமையன்று காலை 8 மணிக்கு வலம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்தித்து அவர்களின் விருப்ப பாடலை ஆசை தேர கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களும் இனிமை. காலை நேரத்தை உற்சாகமாக்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பெனசர் யோகானந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி வழியாக பதிவு செய்துள்ளார்கள் சேலம் குள்ளம்பட்டி அம்சா, காரைக்குடி நித்யா, தஞ்சாவூர் வியாகுளமேரி.
0: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு ஒலிபரப்பான வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உற்ற நண்பன் உயிர் நண்பன் என்ற தலைப்பில் இடம்பெற்றது. நம் நேயர்களும் அவரவர்களுக்கு உரிய கருத்துக்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்தார்கள். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் தன்னுடைய பிரச்சனையாக நினைத்து கொண்டு நமக்கு உதவி செய்ய நினைக்கும் நண்பனே உயிர் நண்பன். எல்லோருக்கும் உயிர் நண்பன் கிடைப்பது அரிது என்று நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியினை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவியின் பக்கம் தனது கருத்தினை கூறியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் ஓடைக்காட்டூர் ராமசாமி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமம் மாயக்கண்ணன், திண்டுக்கல் செல்வி சிவராஜ், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
1: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை என்று முற்பகல் 11 மணிக்கு ஒலித்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் திரைப்பட நடிகர் மோகன் நடித்த படங்களில் இருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் அனைவரும் மிக அருமையாக பாடல்களை பாடினார்கள். நிகழ்ச்சியானது 1 மணி நேரமும் மனதிற்கு புத்துணர்ச்சியாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி மற்றும் பெனசர் யோகானந்த் இருவருக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கம் தங்களுடைய கருத்தினை பதிவு செய்துள்ளார்கள் தருமபுரி பாரதிபுரம் ராஜ், ஈரோடு மாவட்டம் மோசைப்பட்டி வெங்கட்.
0: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு செய்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால இன்னிசை கீதங்கள் மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது கருத்தினை கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தேவராஜன், ஜெயமங்கலம் பிரபுநாதன், சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடி சபரீஸ்வரன், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக் குமார். நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், பெரியசாமி, சுமதி, பிரியா மற்றும் விசாலினி.

நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல் நிகழ்ச்சி சர்வதேச பழங்குடியின மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை மலை கிராமத்தின் பி கண்ணன் மற்றும் எஸ் கனகா தம்பதியினர்.

0: ரொம்ப வறுமையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொது சேவை அதிகமாக செய்வாங்க மேம். பள்ளி போகாத பிள்ளைங்களா பள்ளிக்கு வர சொல்லி பழங்குடியின் மக்கள் அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பள்ளிக்கூடத்துக்கே வர்றதே கஷ்டம்தான், வந்து உட்கார மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் விளையாட்டு சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு பாடம் நடத்தி அந்த மாதிரி சேவைகள்லாம் செய்வாங்க. அப்புறம் முதியோர் உதவித்தொகை வாங்கி கொடுப்பாங்க மேம். அப்புறம் கணவன் இறந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பணத்துக்கு உதவி செய்வாங்க மேம். நம்ம பிள்ளைங்களோ அடுத்த பிள்ளைங்களோ படிக்காமல் இருக்கிற பிள்ளைகளை கூட நம்ம படிக்க வைக்கணும்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
2: நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடு நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 29 புதன்கிழமை முதல் இந்த மாதம் 4 செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம். அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 31 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 ஒளிபரப்பான வானவில் நிகழ்ச்சியானது பொறுப்புணர்வு என்ற தலைப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள், பொறுப்புணர்வு என்பது ஒரு வேலையை செய்வதில் இல்லை, அதன் விளைவுகளை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்தி சென்றார்கள். நிகழ்ச்சியை வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என பாராட்டி தங்களுடைய கருத்தினை கட்சவி பக்கம் பகிர்ந்துள்ளார்கள். சேலம் விளாம்பட்டி சீட்டு மஞ்சூர் சிவகுமார், தர்மபுரி பாரதிபுரம் ராஜ், ஈரோடு மாவட்டம் ஓலையக்காட்டூர் ராமசாமி, நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, சென்னை அன்புராணி.
0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 31 வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 3 வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்களின் தெருவில் மழை பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கிருத்திகா தேவி அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது கருத்தினை கட்சவியின் பக்கம் தூவியுள்ளார்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சிவகுமார், ஜெயமங்கலம் பிரபுநாதன், திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சௌந்தர்யா, பிரபு சக்கரவர்த்தி, மோகன ராமகிருஷ்ணன் மற்றும் சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் அன்புக்கரசி தேவதாஸ். நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: நேர்களை நம் பண்பலையில்

0: அங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-24-24. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் August 1 சனிக்கிழமை அன்று காலை 10 வந்த நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நட்பே நட்பே நீயே துணை என்ற தலைப்பில் நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு வளம் வந்தது. இதில் நண்பன் என்ற உறவின் மகத்துவத்தையும் பெருமையையும் எடுத்து கூறியது அன்றைய நிகழ்ச்சி. யதார்த்தமான கருத்துக்களுக்கிடையே நட்பு பற்றிய பாடல்களும் இடம்பெற்றன. நிகழ்ச்சியினை சிறப்பாக வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் சலீமா ஷாஜஹான் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது கருத்தினை கட்செவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் திண்டுக்கல் பார்த்திபன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் August 1 சனிக்கிழமை என்று பகல் 12 ஒழித்த பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் பயண நினைவுகள், காதல், கோலம், நீ மட்டும் ஏன் மாற்றமாய், காதல் என்பது நீயே அன்றி வேறென்ன என்ற தலைப்புகளில் ஒழித்த கவிதைகள் அனைத்தும் மிகச் சிறப்பு. நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தங்களுடைய கருத்தினை கட்சவி வழியாக பதிவு செய்துள்ளார்கள் கோயம்புத்தூர் செல்வ சுப்பிரமணியன், சேலம் விளாம்பட்டி செட்.
0: அடுத்ததாக இந்த மாதம் August 1 சனிக்கிழமை அன்று மாலை 5 வந்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் இசை என்னும் கடிதம் தீட்டி கானங்களை அஞ்சல் செய்து மனமெங்கும் தித்திக்க வைத்த பாடல்கள் சிறப்பாக இருந்தது. அழகான பாடல்களை தந்த அன்பு அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் திண்டுக்கல் தேவி, சிவானி, மகாலட்சுமி மற்றும் உமா.
1: அடுத்ததாக இந்த மாதம் August 1 சனிக்கிழமை என்று இரவு 9 வீசிய கொடை தென்றல் நிகழ்ச்சியானது உயிரில் உறைந்தவையாய் ராகங்களாய் கானங்களாய் என்ற தலைப்பில் ஒலித்து சென்றது. ஒலித்த காவிய கானங்கள் எங்களின் காதில் ரீங்காரமாய் ஒளிவளம் வந்தன. பாடல்களை ஒளிபரப்பிய மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தங்களுடைய கருத்தினை கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், பரமக்குடி அலங்கார ராஜ்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
2: தங்கள் அன்புடன்
0: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேதம் புதித திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன், உடன்குடி செல்வன் மற்றும் ராஜபூபதி.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.

நேயர்களே, இன்றைய தங்களின் ஒரு நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை முதல் இந்த மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24

0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 ஒலிபரப்பான வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மகத்துவம் மிக்க தாய்ப்பால் என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை முத்து பல்நோக்கு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் ஆர்த்தி ஹரிஸ் அவர்கள் பங்கு பெற்று தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்தும் தாய்ப்பால் குழந்தைகளுக்கு நோய் வராமல் எப்படி தடுக்கிறது என்பது குறித்தும் பல தகவல்களை நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்தார். நிகழ்ச்சியானது மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது என பாராட்டி கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட், நெல்லை கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை என்று முற்பகல் 11 ஊழா வந்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நண்பர்கள் தினத்தில் அன்று நண்பர்கள் சார்ந்த பாடல்களை நேயர்கள் பாடியது சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் கனிமுத்து மற்றும் பௌசியா இருவருக்கும் பாராட்டுக்கள் என தங்களுடைய கருத்தினை கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, திருப்பூர் வெள்ளக்கோவில் அனிதா, திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை அன்று காலை 9 வந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ஒரு நாள் போதாது என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தங்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க, கால்நடைகளை பராமரிக்க, வானொலிக்கு விமர்சனம் எழுத, குழந்தைகளோடு நேரம் செலவிட நேரம் போதவில்லை போன்ற தங்களின் கருத்துக்களை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை கலகலப்பாகவும் அருமையாகவும் விளங்கிய அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என தனது கருத்தினை கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் சேலம் குள்ளம்பட்டி அம்சா, ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட், பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ், நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர் மற்றும் தஞ்சாவூர் வியாகுளமேரி.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை என்று மாலை 4 ஒலித்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் பாட்டுக்குள் பதில் என்ற நிகழ்ச்சியில் நேயர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பதில் கூறி வெற்றி பெற்று பாடல்களை பெற்று சென்றனர். நிகழ்ச்சி 1 கலகலப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை படித்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கே எஸ் கார்த்தி மற்றும் செல்வி கதிரேசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என தங்களுடைய கருத்தனை கட்சவி வழியாக பதிவு செய்துள்ளார்கள். தர்மபுரி பாரதிபுரம் என் எஸ் ராஜ், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, சென்னை அன்புராணி.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும்போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு

தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-645-2 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணிக்கு வந்த கலையும் கானமும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாடக கலைஞர் நந்தகோபாலன் அவர்கள் கலந்து கொண்டு நாட்டுப்புற கலைகள் குறித்தும் நாட்டுப்புற நாடகத்தை பற்றியும் மிக சிறப்பாக கூறினார். நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் கேட்க ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் அமுதா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என தனது கருத்தினை கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், சேலம் விளாம்பட்டி சேட்டு, ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று பிற்பகல் 3 மணிக்கு ஒளி உலா வந்த உயிரெழுத்த நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சேலம் திலகவதி சுப்பிரமணியம் அவர்களின் தெரிவில் பாடல்களை வழங்கிச் சென்றது. அவரின் பாடல்கள் காதல் என்ற தலைப்பில் வளம் வந்தன. பாடல்கள் அனைத்தும் சிறப்பாகவும் அருமையாகவும் இருந்தது. சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் நிர்மலா அசோக் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என தங்களுடைய கருத்தனை கட்சவி பக்கம் பகிர்ந்துள்ளார்கள். சேலம் குள்ளம்பட்டி அம்சா, பரமக்குடி அலங்காரராஜ், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
0: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை முதல் இந்த மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வழமையான கட்சவி இலக்கத்திற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம். நேர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 இது தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு மோகன ராமகிருஷ்ணன். அவர் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அரங்கேறிய கவிதையும் கானமும் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் நா முத்துக்குமார் அவர்களின் கவிதைகள் இடம்பெற்றன. கவிதைகள் அனைத்தையும் கவிநயத்துடன் வாசித்து கவிதைகளுக்கு தகுந்த பாடல்களையும் நிகழ்ச்சியினை ரசிக்க செய்த மூத்த அறிவிப்பாளர் அமுதா அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருந்தார் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு மோகன ராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல் நிகழ்ச்சி சர்வதேச பழங்குடியின மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை மலை கிராமத்தின் பி கண்ணன் மற்றும் எஸ் கனகா தம்பதியினர்.
1: ரொம்ப வறுமையா இருக்கிறவங்களுக்கு பொது சேவை அதிகமா செய்வாங்க மேம். பள்ளி போகாத பிள்ளைங்களா பள்ளிக்கு வர சொல்லி பழங்குடியின் மக்கள் அந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பள்ளிக்கூடத்துக்கே வர்றதே கஷ்டம்தான். வந்து உட்கார மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் விளையாட்டு சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு பாடம் நடத்தி அந்த மாதிரி சேவைகள்லாம் செய்வாங்க. அப்புறம் முதியோர் உதவித்தொகை வாங்கி கொடுப்பாங்க மேம். அப்புறம் கணவன் இறந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பணத்துக்கு உதவி செய்வாங்க மேம்.
2: நம்ம பிள்ளைங்களோ அடுத்த பிள்ளைங்களோ படிக்காம இருக்கிற பிள்ளைகளை கூட நம்ம படிக்க வைக்கணும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் கவிஞர் பா விஜய் பேசுறேன். கொடைக்காலனுடைய முகில்களின் வழியே நீங்கள் அன்றாடம் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் குரல் உங்களைப் போலவே எனக்கும் இனிக்கிறது. இந்த இனிப்பு எட்டு திசையில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் இன்னும் உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.
1: திறந்ததும் கண்கள் மலர்ந்ததும் எண்ணில் நனைந்திடும்
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இப்பொழுது கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
7: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
6: இல்லையானே.
7: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
6: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
7: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில நாட்டு மாடு வளர்ப்பும் நகர சந்தையும். தாய்ப்பால் ஒவ்வொரு மனிதனோட இன்றியமையாத தேவை. அதன் பிறகு அவனை வளர்க்கறது இந்த பசும்பால் தான். நாட்டு மாட்டு

0: பால் சத்து நிறைஞ்சது. அதனுடைய தேவையும் அதை பற்றிய விழிப்புணர்வும் இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இந்த தொழில் வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்தி வெற்றி கண்டு வரும் அரியலூர் இழுப்பையூர் எஸ் காசிநாதன் ஐயா அவர்களை தான் சந்திக்க போறோம்.
1: நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் அரியலூர். அரியலூர் எல்லாத்துக்கும் தெரியும். அரியலூர் நகரத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயி, ஒரு கால்நடை பண்ணையாளர், ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காசிநாதன் அவங்கள தான் சந்திக்க இருக்கிறோம். அரியலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், அது ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது. அரியலூர் நகரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இழுப்பையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்துட்டு, குறிப்பாக இந்த நாட்டு மாடு ஒரு 2009-10 அப்புறம் நிறைய இந்த நாட்டு மாடு சார்ந்த நிறைய ஈர்ப்பு வந்தது. நிறைய இளைஞர்கள் அதில் வந்து பயணப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனால் என்னென்னா அதை தாண்டி இப்போ ஒரு 15-20 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது நம்ம லாபகரமா செய்ய முடியுதா? எந்த ஒரு தொழிலா வேணாலும் இருக்கலாம், ஆர்வத்துல நம்ம வந்துடலாம், ஆனா செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். தொடர்ச்சியா செய்யறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு நாட்டு மாட்டு ஒரு பண்ணையை வச்சுக்கிட்டு அந்த பண்ணையில இருந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருள், பால் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி நகரத்துக்கு வந்து கொடுக்கறாரு. அரியலூர் நகரத்துல வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட அனுபவத்தை தான் இன்னைக்கு நம்ம கேட்கறோம். வணக்கம் காசிநாதன்.
2: வணக்கம் சார்.
1: இப்ப நீங்களும் அதே மாதிரி தானா, அந்த 2009 அப்புறம் A1 A2 நிறைய பேர் சொல்லி நிறைய நாட்டு மாடு பண்ணை வைக்கலாம், அதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்லாம் நிறைய பேசினாங்க. அப்புறம் நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அப்படிதான் ஆரம்பிச்சீங்களா?
2: அப்படி இல்ல சார், நம்ம 2009 காலகட்டத்துக்கு அப்புறம் இல்ல சார், எங்களுடைய குடும்பம் வந்து தொடர்ச்சியாவே மாடுகள் சார்ந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, சிறு வயதுல இருந்து தாத்தா பாட்டி காலம் அடுத்த அப்பா காலம் மாடுகள் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் நம்மகிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கு சார். ஆனா நாட்டு மாடுகள் எப்ப வர ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க 2020 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இதை சார்ந்த ஒரு புரிதல் வருது. கலப்பின மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்குமான வித்தியாசம் என்ன, இந்த பால்ல இந்த அளவுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் கலப்பின மாடுகளை தவிர்த்துட்டு நாட்டு மாடுகள் பக்கம் முழுக்க முழுக்க நம்ம உள்ள வரோம்.
1: அதுக்கு முன்னாடி வந்து கலப்பின மாடு தான் இருந்ததா வீட்டுல?
2: ஆமா சார், அதுக்கு முன்னாடி கலப்பின மாடுகள் தான் இருந்தது சார். அதிக எண்ணிக்கையில ஒரு நாளைக்கு நம்ம சொந்த தயாரிப்பா ஒரு 200 லிட்டர் அளவு கொடுத்துருந்தோம் சார் நம்ம பண்ணைக்கு.
1: அப்பயே பெரிய பண்ணை தான் அது.
2: ஆமா சார், முன்னாடியே வச்சிருந்தோம். அதுக்கு இலைப்பட்ட காலம் நம்ம கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் இதெல்லாம் கொஞ்சம் நாள் வெளியே சுத்திட்டு இருந்தோம்.
1: சரி,
2: வெளில போயிட்டு வேலை பார்த்துட்டு வரும்போது நம்ம சொந்த தொழில் ஒன்று பண்ணணும், நம்ம எவ்வளவு நாளைக்கு வெளியே ஓடிட்டு இருக்கிறது, நம்ம கிராமத்தில் நமக்கான ஒரு சொந்த தொழில் இருக்கணும், நம்ம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்கிற தொழில் மூலயமா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அதுலேருந்து வர வேஸ்ட்டை கொட்டினாலும் நம்ம பூமியில் கொட்டும் போதும் அதுலேருந்து அதை மண்ணுக்கும் நல்லா இருக்கணும், அதை பயன்படுத்துகிற மக்களுக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேர்வு பண்ணது தான் இந்த பண்ணை தொழில் சார்.
1: அதாவது ஏற்கனவே மாட்டு பண்ணை தான் இருக்கு, ஆனால் அதை வந்து எல்லாருக்கும் பயனளிக்கிற மாதிரி இன்னும் சிறப்பாக இருக்கணும். அது வந்து அதுக்கான ஒரு மதிப்பு தனி சிறப்பாகவும் தெரியணும். இப்போ 100 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நம்ம தனித்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாட்டு மாடு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்க.
2: ஆமாம் சார்.
1: அதில் வந்து இப்போ நீங்கள் வச்சிருக்க நாட்டு மாடுகள் என்னென்ன மாடுகள் வச்சுருக்கீங்க?
2: நம்மகிட்ட காங்கிரேஜ் கிர் அப்படிங்கிற ரெண்டு ரகமும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் வச்சுருக்கேன் சார்.
1: சரி,
2: அது இந்த தார்பார்க்கர் 1-2 அவ்வளோதான் சார். மெயினாக காங்கிரேஜ் கிர்
1: இது ரெண்டுமே வட இந்திய நாட்டு மாடுகள். நம்ம ஊரில் வந்து காங்கேயம் இருக்கு, உம்பளாச்சேரி இருக்கு, இந்த சைடில் வந்து நம்ம பர்கூர் இன மாடுகள் இருக்கு. இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஏன் இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்தீங்க?
2: ஓகே சார், நல்ல அருமையான ஒரு கேள்வி சார் இது. என்ன காரணம்னு கேட்டால் சார், நம்ம நாட்டு மாடுகள் வந்து ஒவ்வொரு மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்குமே ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு சார். இப்போ நம்ம நாட்டு மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஏர் உழுவுறதுக்கு அதிகம் பயன்படுத்துவாங்க. பால் வந்து குறைந்த அளவு தான் கொடுக்கும். ஒரு மாடு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு 2-3 லிட்டருக்குள்ள தான் கொடுக்கும். நம்ம அதை கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு அது ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருக்கணும் சார். நம்ம பால் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதிலேயே நாட்டு மாடுகள் இனத்திலேயே வந்து கொஞ்சம் கறவைத்திறன் அதிகமாக உள்ள மாடும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக உள்ள மாடும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இதுவும் நாட்டு மாடாக இந்திய நாட்டினங்கள் நம்ம ஸ்டேட்டுக்கெல்லாம் இந்திய நாட்டினங்களில் இந்த காங்கிரேஜ் கிர் இது ரெண்டோட பாலும் நல்ல சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த பாலுடைய நம்ம நாட்டு மாடுகளுக்கு ஈக்குவலான அளவுக்கு இந்த பாலில் அதே சத்துக்கள் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்கிறதால இந்த ரெண்டு மாட்டினங்கள் நம்ம தேர்வு பண்ணோம் சார்.
1: சரிங்க, இப்போ வந்து நம்ம நாட்டு மாட்டு பண்ண வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்னென்ன பொருளாக கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, இதை யாரு கொடுக்க போறோன்றதை முடிவு பண்ணிட்டீங்களா?
2: ஆமாம் சார், நான் வந்து மாடு வாங்குறதுக்கு முன்னாடியே கஸ்டமர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் சார். மாடு வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம இதான் பண்ண
1: போல அதுதான் செய்யணும் ஆக்சுவலாக.
2: ஆமாம் இல்லையா, முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான கஸ்டமர் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் மாதிரி பண்ண போகிறேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் இந்த பால் இந்த ரேட் கொடுத்து வாங்கிப்பீங்களான்னு பார்க்கும்போது நல்லா அவங்க ஒரு 20-30 பேர் ஃபர்ஸ்ட் அதுக்கு வில்லிங்காக இருந்தாங்க எடுத்துக்கலாங்கிற ஒரு
1: இது. இப்போ எவ்வளோன்னு கொடுக்குறீங்க நீங்கள் பால்?
2: இப்போ லிட்டர் 100 ரூபான்னு கொடுத்துட்டு
1: இருக்கேன் சார். இப்போ நார்மலாக நம்ம பால் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சாதாரணமான பசும்பால் வந்து சாதாரணமாக ஒரு 60 ரூபா ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கிடலாம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஆவின் மாதிரி

0: சரியான பொருட்கள்லயுமே நம்ம ஒரு 60 ரூபாய் ரேஞ்சுக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கிடலாம். திருச்சி மாதிரி கொஞ்சம் பெரிய நேரத்தில் கூட ஓரளவு பண்ணிடலாம். அரியலூர் வந்து ஒரு மாவட்டம் தான், நகரம் இருக்கு, ஆனா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு சின்னூண்டு ஒரு நகரம் தான் அது. அங்க 100 ரூபாய்க்கு நம்மளால கொடுக்க முடியும்னு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு?
1: என்னுடைய பாலோட தரம் தான் சார், பாலோட தரம் அந்த அளவுக்கு இருக்கும். மக்கள் வந்து இன்னைக்கும் விலையை பத்தி கவலைப்படாம நிறைய பேர் இருக்கிறாங்க சார். பொருள் தரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க காசு கொடுத்து எந்த விலையா இருந்தாலும் வாங்கி சாப்பிடறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க சார். நம்ம தரமா கொடுக்கறோமா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால்ல நிறைய இந்த கலவை பண்ணி கொடுக்கறதால அவங்க நம்பிக்கை இருக்கிறது இல்ல. இப்ப நம்ம சொந்த பணம் எதையும் நம்ம வெளியே 4 பேர்ட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்கறோம்னா அவங்க நம்பமாட்டாங்க, அவங்க கலந்துருவாங்கன்ட்டு. இப்ப நம்ம சொந்த தயாரிப்பு, நம்மளே மாடு வச்சிருக்கிறோம், நம்மளே அவங்க டேரக்டா வந்து பாக்குறாங்க. நம்ம கஸ்டமர் எல்லாமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. நேரடியா வந்து நம்ம பண்ணைய வந்து பாக்குறாங்க. அவங்க தரமா இந்த மாடு மட்டும் தான் வச்சிருக்காங்க, வேற மாடு எதுவும் இல்ல. இப்ப வந்து நாட்டு மாடு ஒரு 10 மாடும் ஒரு 2 கலப்பின மாடு வச்சிருந்தோம்னா அவங்க சந்தேகம் வரும், அவங்களுக்கு இதை கலந்துருவாங்க, இந்த பால் இதை கலந்துருவாங்கன்னு. நம்ம என்னன்னா பிராண்டா ஒன்லி நாட்டு மாடுனா நாட்டு மாடு மட்டும் தான் வச்சிருக்கோம். நமக்கு மத்த பாலுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் இருந்தாலும் நம்ம அதுல போல, நம்ம ஒன்லி நாட்டு மாடு மட்டும் பண்றோம், அதை சார்ந்த பை ப்ராடக்ட் மட்டும் பண்றாங்கத்தால அவங்க நம்மகிட்ட வந்து கொடுக்குற பொருள் நம்பிக்கை இருக்கு. அவங்க சரியா கொடுக்குறாங்க, எதுவும் எந்த கலப்பிடமும் இல்லாம. இன்னைக்கு எல்லாருமே ஈஸியா செக் பண்ணிடுவாங்க சார், வீட்லயே எல்லாமே யூடியூப்ல வருது பா எப்படி இதுல கலப்படும்னா.
0: இல்ல யூடியூப்ல வர்றதுதான் பாதி பிரச்சனை, எது உண்மை எது பொய்யின்னு தெரியும்.
1: என்ன பண்றாங்க எல்லாமே அதை செக் பண்றதுல எல்லாமே தண்ணி கலந்துருக்காங்களா, நெய் வருதா, நெய்ல வரைச்சு கலக்குறாங்களா, பனீர் வரைச்சு கலக்குறாங்களா, அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில். மட்டும் பொருள் தரமா இருக்கு அப்படிங்கறதால இந்த
0: என்ன இருந்தாலும் நம்ம நேர்மையா இருந்தோம்னா சரியான முறையில நம்ம ஒரு நல்ல பொருளை கொடுத்தோம்னா நம்மகிட்ட நம்மளோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க,
1: கட்டாயம் வாங்குவாங்க சார்.
0: நீங்க எப்படி கொடுக்குறீங்க, எப்படி டெலிவரி பண்றீங்க, இதை பாக்கெட் மாதிரி போட்டு கொடுக்குறீங்களா இல்ல நேரா கொண்டு போய் ஊத்துறீங்களா உங்களுக்கு?
1: நம்ம வந்து கண்ணாடி பாட்டில் போட்டு சீல் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துறோம் சார்.
0: பாட்டிலிங் பிளான்ட் மாதிரி வச்சிருக்கீங்களா?
1: இல்ல சார், நம்ம பிளான்ட் கண்ணாடி பாட்டில் வாங்குறது டெய்லி நம்ம அதுக்கு ஆள் போட்டு கழுவிக்கிறோம் சார். நீட்டா அதை வாஷ் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேயே மேனுவல் பேக்கிங் தான், மேனுவலா பேக் பண்ணிட்டு நம்ம சீல் பண்ணிட்டு.
0: எத்தனை என்னென்ன சைஸ்ல பாட்டில் வச்சிருக்கீங்க?
1: 1.5 லிட்டர் 1 லிட்டர் சார். அது கீழே நம்ம ஆர்டர் எடுக்கிறது இல்ல, மினிமம் 1/2 லிட்டர். அது கீழே எடுத்தா நிறைய கஸ்டமர் வருவாங்க, ஏன்னா அந்த டைமிங்ல டெலிவரி கொடுக்க முடியாது. அதனால மினிமம் 1/2 லிட்டர், அதுக்கு மேல எவ்வளவு வாங்கிக்கலாம் கஸ்டமர்னாலும் வாங்கிக்கலாம் சார். நம்ம ரெண்டு வேளையுமே வந்து ஃப்ரெஷ் மில்க் கறந்த உடனே அந்த பால் சூடு ஆடுறதுக்குள்ளேயே நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு சேர்த்துறோம். கறந்து முடிச்சு அடுத்த ஒரு 1.5 ஹவர்ஸ்ல டெலிவரியே முடிச்சிடறோம். அதனால கஸ்டமர் வந்து
0: காலையில என்ன இதுல நீங்க அந்த பால் கறவை எல்லாம் முடிப்பீங்க, இது எல்லாமே பால் கறவை எல்லாம் மிஷின் பண்ணிருக்கீங்களா நீங்க?
1: மிஷின் இருக்கு சார், ஆனா இதுவரை கை கறவை தான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: எப்படி இத்தனை மாடுங்களுக்கு கை கறவை? எத்தனை பேர் வச்சு
1: இருக்காங்க சார்? ஒரு 2 பேர் கறவைக்கிறதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க, அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க சார், கறந்துக்கிறாங்க. ஆனா மிஷின் எல்லாம் கொண்டுட்டு வந்தோம். நம்ம நாட்டு மாடுகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதால கொஞ்சம் அடாப்ட் பண்றது சிரமமா இருந்துச்சு. அதனால எதிர்காலத்துல கட்டாயம் நான் மிஷின் கொண்டுட்டு வந்தா அவன ஒரு வழியில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது. இப்ப என்னால கனெக்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறதால இதுவரை கை கறவையை போட்டுட்டு இருக்கேன்.
0: சரி, இப்ப கையில நம்ம செய்யறோம், இத்தனை பேருக்கு சப்ளை பண்ணணும்ன்றப்ப அந்த ஹைஜீனை வந்து எப்படி இந்த சப்ளை செயின்ல மெயின்டைன் பண்ணல
1: சார்? நம்ம ஒரு ஒரு மாடும் கறக்கும் போதுமே சார் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிப்பாங்க.
0: இல்ல நான் என்ன சொன்னா கறக்கிறது மட்டும் இல்ல, கறக்கிறதுல இருந்து அதை ஒன்னா சேர்க்கறது, அதுக்கப்புறம் அதை பாட்டிலிங் பண்றது, இது எல்லாத்துலயுமே நான் கேட்கிறேன்.
1: ஆமா சார், வந்து சார் நம்ம பண்ணும்போது சுத்தமா பண்ணிக்க வேண்டியது சார். நம்ம பண்ணும்போது நீட்டா கையில க்ளோஸ் போட்டுப்பாங்க, நம்ம வந்து கை வாஷ் பண்ணிட்டு தான் சார் டெய்லி பேக் பண்ணுவாங்க. வடிகட்டி தான் நம்ம திரும்ப ஊத்துறோம், பாட்டில் பண்றோம், பாட்டில் பண்ணிட்டு நம்ம சீல் பண்ணி நம்ம கஸ்டமர் கொண்டு சேர்த்துறோம்.
0: சரிங்க, இப்ப எத்தனை கஸ்டமர்ஸ் உங்கள்ட்ட இருக்கிறாங்க?
1: இப்போதைக்கு ஒரு 150 கஸ்டமர் இருக்கிறாங்க சார்.

0: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: பிரதம மந்திரியின் வேளாண் கடன் அட்டை விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு சரியான நேரத்தில் மலிவு விலையில் பிணையமில்லாத கடனுதவியை வழங்குகிறது. கடன் உச்சவரம்பு ₹5,00,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிணையில்லாத கடனுதவி தொகை தலா ₹2,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. கிசான் கிரெடிட் கார்டு விவசாயியின் நண்பர். அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதி உதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறைந்த பிரிமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது புதுச்சேவை மையத்தை அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அரியலூர் மாவட்டத்துல தினமும் கிட்டத்தட்ட 150 வாடிக்கையாளர்களுக்கு நாட்டு மாட்டுப்பாலை வெற்றிகரமா விற்பனை செய்து வரும் எஸ் காசிநாதன் ஐயா அவர்களோட அனுபவங்களை இன்னைக்கு நம்ம ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இத்தனை வாடிக்கையாளர்களை அவர் பெற்றது எப்படி? தொடர்ந்து சந்தை வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்கிறாரு? கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள தொடர்ந்து எழுது. கேட்போமா அவரிடமே?
4: டெலிவரி யார் பண்றா? நீங்களே பண்றீங்களா இல்ல
5: டெலிவரிக்கு ஆள் போட்டிருக்கேன் சார்? இல்லாத போது நானே பண்ணுவேன் சார். எந்த இடத்துல ஆள் இல்லாட்டியும் அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட்டா வேலை செய்வேன் சார்.
4: இந்த பாட்டில் மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கும் போது அதுல சேதாரம் எல்லாம் நடக்கும்ல, அது எப்படி சமாளிக்கும்?
5: நடக்கும் சார். நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அதுல சேதாரம் எல்லாம் இருக்காது சார். நம்ம சின்ன சின்ன சேதாரத்தை கணக்கு பண்ணிட்டு நம்ம அதனால வர பிளஸ் நம்ம விட்டுறக்கூடாது, மைனஸ் கம்மி தான். ஒரு பாட்டில் போனா ஒரு 40-50 ரூபா லாஸ் ஆக தான் செய்யும். ஆனா அதே நேரத்தில் நம்ம பாட்டில் பண்ணும் போது எனக்கு நேரம் மிச்சம், வீட்லயே பேக் பண்ணிடுறேன். இப்ப கஸ்டமர் கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வெயிட் பண்ண தேவையில்ல. இப்ப நம்ம கேன் எடுத்துட்டு போனா பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம், அவங்க பாத்துறது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. காலையில அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஷெட்யூல், பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் போகணும், நிறைய வேலை இருக்கும். அவங்க அந்த வேலை விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டா போவோம், ஒரு நாளைக்கு சீக்கிரமும் ஒரு லேட்டா போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. பால்காரரை போறவர்கிட்ட இப்ப நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. போறோம், அவங்க எம்டி பாட்டில் ரெடியா வச்சிருப்பாங்க, ஒரு பேக்ல வச்சிருவாங்க. நம்ம அந்த எடுத்துட்டு போன இந்த பாட்டில் வச்சு அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். நம்ம ஒரு கஸ்டமருக்கு அதிகபட்ச செலவு பண்றது 10 செகண்ட்ஸ் தான். பாலை வைக்கிறோம், அடுத்த அந்த பாட்டில் எடுக்கிறோம், வந்துட்டே இருக்கிறோம். நமக்கு அது நேரம் மிச்சமாவது. அதே மாதிரி பாலும் வந்து உங்களுக்கு அந்த கறந்த தன்மை மாறாம நம்ம கண்ணாடி பாட்டிலே போகும்போது
4: காலையில மட்டும் தான் குடுக்குறீங்களா?
5: ரெண்டு வேலையுமே குடுக்குறேன் சார். ரெண்டு வேலையுமே குடுக்கணும். நம்ம கஸ்டமர் எல்லாமே ரெண்டு வேலையுமே எடுத்துக்கிறாங்க.
4: எல்லா கஸ்டமருமே ரெண்டு வேலையுமே வாங்கிக்கிறாங்க?
5: இல்ல சார், எல்லா கஸ்டமரும் சொல்ல முடியாது. ஒரு 50% கஸ்டமர் ரெண்டு வேலையும் வாங்குவாங்க. சில கஸ்டமர் ஒரு வேலையிலே போகணும் பண்ணிப்பாங்க. காஸ்ட் வைஸ் சில பேருக்கு அதிகமாக தோணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளுக்கு மட்டும் வாங்கிப்பாங்க, அவங்களோட தேவைக்கு பண்ணையில வாங்கிப்பாங்க. சரி, விலை அதிகமா இருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல பொருளா கொடுப்போம், நல்ல தரமா இருக்கு. ஏன்னா நம்ம கஸ்டமர் எல்லாமே சார் ரெஃபரன்ஸ் மூலியமா வரதான் சார். இவங்க நம்மள்ட்ட வாங்குறவங்க இது நல்லா இருக்கு, நான் வாங்குறேன், நீங்க வாங்க அப்படி சொல்லி சொல்லி சொல்லி நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது மட்டும் சார் ஆர்டர். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மள்ட்ட வாங்கினவங்க சொல்லி எடுத்தது தான். ஃபர்ஸ்ட் 20 பேர் மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மள்ட்ட வாங்குறவங்க நல்லா இருக்குங்க, சூப்பரா பண்றாங்க, கரெக்டா இருக்கு, எதுவும் கலப்படம் இல்லாம தண்ணி இல்லாம. நம்ம கஸ்டமர் கொடுக்குற நம்ம முதல் வாக்குறுதியே கலப்படம்னு நீங்க நம்மள்ட்ட கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் வாங்கின பாலும் உங்களுக்கு ஃப்ரீ, காசு கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன், இதுக்கு மேல வாங்குற பாலும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு அவன் சொல்றது. ஏன்னா நம்ம அந்த நேர்மையா இருக்கிறதால, அது சரியா இருக்கிறதால அவங்களுக்கும் அவங்க பாக்குறாங்க, லைவா பாக்குறாங்க.
4: சரிங்க. இப்ப ரெண்டாவது, நம்ம மாடுகளோட திறன் ஒண்ணு இருக்கு, சந்தையோட தேவை ஒண்ணு இருக்கு, இது ரெண்டுத்தையும் எப்படி சமாளிக்கிறீங்க?
5: சந்தை தேவை அதிகமா தான் சார் இருக்கு. இப்ப நம்மகிட்ட இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் சார் நான் ஆர்டர் எடுத்து

0: எடுத்துக்கிறேன். ஆர்டர் எடுத்துக்கிறேன்னா நான் இப்போ நானாக போய் தேடி பிடிச்சிடலாம் ஆர்டர் அப்படிலாம். நம்மகிட்ட வாங்குறவங்க அப்படியே மாதத்துக்கு கொஞ்சம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்படியே ஆட் ஆகிட்டே வருவாங்க. சில பேர் டிரான்ஸ்ஃபர் வெளில போகிறேன் ஒரு சூழலில் சில பேர் வெளியாகுவாங்க. நம்மகிட்ட வாங்குற கஸ்டமர் வந்து இந்த பணத்துக்காகவோ இதுக்காகவோ எதுவுமே நம்மகிட்ட வெளியே போகல சார். ஏதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதிகமாக இருப்பாங்க, சில பேர் டிரான்ஸ்ஃபர் வெளில போகும்போது சார் நம்ம வாங்க முடியல அப்படி வெளியே போகிற கஸ்டமர் நம்மகிட்ட நெய்யாக வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளில போகிறவங்க கூட நம்ம நெய்யாக கொடுங்க சார், அது மாதிரி சொல்லி வெளியே இருக்கிறோம் நெய்யாக கூட வாங்கி.
1: சரி, இப்போ இந்த தேவைகளை தாண்டி உங்கள்கிட்ட பால் இருக்குமா அன்னைக்கு தினத்திட்ட? ஏன்னா இப்போ நீங்கள் நான் நெய் கொடுக்குறேன் அப்படின்றீங்களே, அதை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட பால் இருக்குமா?
0: ஆ, அதாவது எப்படின்னா சார்,
1: நீங்கள் எப்படி அதை திட்டமிட்டுக்கிறீங்க? அதாவது சப்ளைக்கு இவ்வளோ தான் போகணும், பாலாக கொடுக்குறது இவ்வளோ தான், இதை தாண்டி மித்த பொருள் பண்ணணுன்ற எண்ணம் எப்போ வந்துச்சு உங்களுக்கு?
0: சார், நான் இன்னைக்கு 100 லிட்டர் உற்பத்தி பண்ணுறேன்னா சார், இப்போ 100 லிட்டரும் நான் வந்து 80% சார் உற்பத்தி பண்ணுறதுலேருந்து 80% மட்டும்தான் சார் விற்பனைக்காக எடுத்துப்பேன், மீதி 20% சார் நான் பை ப்ராடக்ட் தான் பயன்படுத்துகிறேன். ஆரம்ப செஞ்சிட்ருக்கேன் சார். என்ன காரணம்னா சார், திடீர்னு ஒரு நாள் பால் குறையும் கூடும். நான் இப்போ கஸ்டமர் யாருக்குமே நான் ஒன்ஸ் ஆர்டர் எடுத்துட்டேன்னா அவங்கள்ட்ட நான் இன்னைக்கு முடியலங்க எனக்கு பால் வராதுன்னு இது வரைக்கும் சொல்ல சார், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லல, பால் கரெக்டாக உங்களுக்கு கொண்டு சேர்த்துட்டுருக்கேன். என்ன காரணம்னா, எனக்கு இந்த 20% வந்து சார் நான் மேனேஜ் பண்ணுறதா வச்சிருப்பேன், அது எனக்கு பை ப்ராடக்டாக ரெடி பண்ணிட்டே இருப்பேன். அந்த பாலை வந்து இப்போ கஸ்டமர் ஆட் ஆகிறாங்க, புது கஸ்டமர் வராங்கன்னா அதுலேருந்து எடுத்துப்பேன் நான். அப்போ அன்னைக்கு எனக்கு நெய் கட்டாயம் கிடையாது, ஆனால் கஸ்டமர் கட்டாயம் கொடுத்தாங்க பால். நெய் வந்து மீதி இருக்கிறத நான் பண்ணுறேன், மீதி இருக்கிற பால்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து நம்மகிட்ட வாங்க தொடர்ச்சியாக கேட்குறாங்க நெய் பன்னீர் நல்லா இருக்கு. இப்போ வெளியெல்லாம்
1: பன்னீரும் செய்கிறீங்களா?
0: ஆமாம் சார், பன்னீரும் செய்ய.
1: இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த நெய் பன்னீர்லாம் செய்கிறதுக்கு? நீங்களே
0: ஊர்லேயே வந்து ஒரு அந்த லோக்கலில் கிளாஸ் கொடுத்தாங்க சார், அது நான் மெயினாக அது கூட போல யூடியூப்பில் ஒரு நாள் பார்த்தேன் எப்படி அந்த செய்முறை போட்டிருந்தாங்க, செஞ்சு பார்த்தா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொஞ்சம் அந்த வெயிட் வைக்கிறலாம் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு சார், மேனுவலாக செய்கிறோம் இப்போ வீட்லேயே. அதிக அளவில் குவான்டிட்டி அதிகம் போடல சார், நம்ம கேஜி இல்லாத ரொம்ப கம்மியாக தான் போடுவோம், ஒரு ஒரு மாதம் ரெண்டு டைம் அது குக்கிங்லேயே இருக்கும். நம்ம கஸ்டமர் கேட்பாங்க பன்னீர், அவங்களா வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு டேட்டா வந்து சார், நம்ம சொல்லாமல் தெரியல, ஒரு டேட்டா வந்து பன்னீர் தான் அதிக கலப்படம் பண்ணுறதுல பன்னீர் தான் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேட்டா ஒன்று வந்துச்சு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நம்மகிட்ட வாங்குறவங்க நம்ம 100% அந்த பால் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம், வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்க நீங்கள் திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம போட்டு தரோம் சார். நம்ம போட்டு ஸ்டாக்லாம் வைக்கிறதே இல்லை சார், திரும்ப ஒரு 10 பேர் கேட்பாங்க பன்னீர் போடலையாப்பா கொடுங்க கொடுங்கம்பாங்க. அப்படியே
1: போட்டு ஒரு தொழில்முனைவராக வந்து இந்த பாலாக கொடுக்கறத விட உபப்பொருட்களாக கொடுக்கறது நமக்கு ஓரளவு லாபம் அதிகமாக இருக்கா இல்லை அதே லாபம் தான் நமக்கு இருக்கு?
0: இல்லை சார், உபப்பொருட்கள் கொடுக்கும்போது நமக்கு வேலை கம்மின்னு சொல்ல முடியாது, நமக்கு லாபமும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் சார். நம்ம இந்த பாலாக கொடுக்கறத விட அதிகமாக கிடைக்கும். ஆனால் நான் நேரடியாக ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் நெய்யும் பன்னீரும் போட்டு போயிட்டு
1: நிற்க முடியாது,
0: யாரும் வாங்க மாட்டாங்க. அவங்க உண்மையிலுமே இது வாங்குறாங்களா செய்கிறாங்களான்னு தெரியாது அவங்களுக்கு, அதனால் அந்த மாதிரி சிக்கல் இருக்குது சார். அதனால் உபப்பொருட்களுக்கும் நம்ம லாபம் அதிகம் தான் சார், ஆனால் அந்த பால் நான் விற்கிறதால தான் என்னால் அந்த பன்னீரும் நெய்யும் விற்க முடியாது.
1: பன்னீர் நெய்யை வேற என்ன பொருள்லாம் சார்?
0: வெண்ணையாக கொடுக்கும், வெண்ணையை கேட்டால் வெண்ணையாக கொடுத்துருவோம் சார், பட்டராக கொடுத்துருவோம் நெய் பன்னீர். இப்போ மாட்டு சாணத்தில் அதுலேருந்து பை ப்ராடக்டாக வந்து இப்போதைக்கு இந்த பயோகேஸ் வேஸ்ட் கொடுக்குறோம் சார், பயோகேஸ் எடுத்துட்டு அதுலேருந்து வர அந்த
1: மாட்டில் உங்கள் மாட்டு சாணியிலேருந்து பயோகேஸ் உங்கள் வீட்டுக்கா?
0: எங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கிறோம் சார். எங்கள் வீட்டு தேவைக்கு நம்ம கேஸ் எங்கே நம்ம யாரும் எதிர்பார்க்கல சார், நம்ம தேவைக்கு அதிகமாக கேஸ் உற்பத்தி ஆகுது. நம்ம சாணத்துலேருந்து கொஞ்சம் பகுதி மட்டும் தான் பயன்படுத்துகிறோம், டெய்லி ஒரு 100 கிலோ சாணம் கொடுத்துருன்னா ஒரு டெய்லி ஒரு 4 to 5 கிலோ கேஸ் கிடச்சிருது, நம்ம வீட்டு தேவைக்கு தாராளமாக போதும். அது அதுலேருந்து வர கழிவு வந்து பார்த்துட்டுனா மண்ணுக்கு செறிவூட்டப்பட்ட சாணமாக மாறுது, மண் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடுது, அதை நம்ம நிலத்துக்கு பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்ப அருமையாகவே இருக்கு. நம்மளால இப்போ அந்த செயற்கை உரங்கள்லாம் நிறையவே குறைச்சிட்டோம்
1: உங்களோட நிலத்துக்கு.
0: ஆமாம் சார், எங்களோட நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே குறைச்சோம், செயற்கை உரங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆரம்பம் நான் பண்ணைய ஆரம்பித்த ஸ்டேஜிக்கும் இப்போ நான் மாட்டோடைய யூரின்லேருந்து நம்ம ஷெட்டு கழுவுற தண்ணி எல்லாமே ஒரு தொட்டி வந்துடும் சார், எல்லாம் ஒரு இடத்துக்கு கால் பண்ணிடுவேன், கால் பண்ணிட்டு அங்கேருந்து பம்ப் பண்ண நிலத்துக்கு எடுத்துக்கிறேன். அப்போ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாட்டு தீவனத்தோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். முதல்ல 45 நாள் வளர்ந்தது, இப்போ எனக்கு 30 நாள்லேயே வந்துடுது. அந்த மண்ணோட நுண்ணுயிர் பெருக்கம் மண்ணில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு.
1: சரி,
0: அதனால் நமக்கு அதுவும் பிரச்சனை இல்லை சார், நம்ம இது ஒரு சைக்கிளிங் மாதிரி.
1: அது இல்லாமல் நீங்கள் அந்த சாணத்தை வேற எப்படி இது பண்ணி?
0: ராட்டி அடிக்கிறேன் சார், சாண ராட்டி நம்ம நல்லது கட்டத்துக்கு நம்ம மட்டும் அப்படியே எடுத்துக்கிறாங்க.
1: நாட்டு மாடுன்றப்ப அதுலேருந்து இந்த விபூதி தயாரிக்கிறது இது மாதிரி?
0: விபூதி தயாரிக்க இல்லாமல் சார், இப்போ மார்க்கெட்டில் நாட்டு மாடு இப்போ நிறையா கொண்டு வராங்க, ரொம்ப குறைவான விலை கேட்குறாங்க சார், அதனால் நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியல, சிரமமாக இருக்குது. ஆனால் கேட்குறாங்க, அது தன்மை தெரிஞ்சு கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம், அதுவும் விபூதியும் பண்ணி கொடுக்குறோம் சார். அவங்களா வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பண்ணி வச்சுட்டு நான் 500 கிலோ இருக்குது 1000 கிலோ இருக்குது அப்படின்னு மார்க்கெட்டிங் தேடுறது இல்லை சார், ஏன்னா நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எருவாகவே நிறையா போயிடும்.
1: சரி,
0: ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மேன் பவர் தேவைப்படும் சார், அதனால் அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது. இல்லை மாரி
1: செலவும் பண்ணாதான் அதுக்கு நம்ம ஏதாவது வருது,
0: எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு அடிப்படை செலவு பண்ணி ஆகணும். அப்போ இதை மார்க்கெட்டிங் கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சான விஷயமா தான் இருக்குது. மக்கள் இன்னும் அந்தளவுக்கு இன்னும் மாறி வரல, செயற்கை உரங்களை பயன்படுத்தி ரிசல்ட் உடனே எதிர்பார்க்குறாங்க, காலைல போட்டால் அடுத்த நாள் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது சரியாக வந்துடும் சார்.
1: சரிங்க, பொதுவாக வந்து இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த தின்பண்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நிறைய வரவேற்பு இருக்குது, அதுவும் நாட்டு மாட்டுலேருந்து இனிப்பு இது மாதிரியும் செஞ்சு

0: அது மாதிரி எதுவும் முயற்சி பண்ணியிருக்கீங்களா நீங்க?
1: அது வரை வரைக்கும் முயற்சி பண்ண சார். பால்கோவா மட்டும் நம்ம அரலூர்ல பக்கத்துல பேக்கரியில வாங்கி நம்மகிட்ட பால்கோவா பண்ணி கொடுக்குறாங்க சார். நம்ம அதுக்கு முயற்சி பண்ணது வரைக்கும்
0: நீங்க செய்யல, ஆனா உங்கள்ட்ட இருந்து வாங்கி
1: பால் வாங்கி அவங்க செஞ்சு அவங்க ஒரு நல்ல ஒரு
0: அந்த பால்கோவா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா?
1: அருமையா இருக்கு சார். நம்ம அன்பர் தான் அண்ணன் பண்றாங்க, கோவை கிருஷ்ணன் ஒரு பேக்கரி, அவங்க ரொம்ப அருமையா.
0: இல்ல இப்ப ஒரு சமயம் அதை கூட நீங்க முயற்சி பண்ணி பாக்கலாம். இல்ல இப்போ நீங்களே செய்ய முடியலன்னா கூட நீங்களும் இன்னொருத்தரும் ஒரு கூட்டாளி மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரியான பொருட்கள்
1: செஞ்சு பால் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் அதிகமாக இல்லை. நம்ம அதுக்கான ஒரு யூனிட் போட்டு நம்ம செய்யணும்னா டெய்லி ஒரு மினிமம் ஒரு 100 லிட்டர் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு ஆள் போட்டு அவங்க சம்பளம் கொடுத்து நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு அடிப்படை செலவு கட்டுப்படி ஆகும். நமக்கு அந்த அளவுக்கு பால் இல்லை, உற்பத்தி குறைவாக இருக்குங்கிறதால இப்போ நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு பால் கொடுக்குறோம். அதுலேருந்து நம்ம மீற பால்லேருந்து நெய் பன்னீர் வெண்ணெய் இதை எடுத்து மக்கள் நம்ம கஸ்டமரை தாண்டி இன்னும் நம்ம ட்ராவல் பண்ண முடியல. அதை தாண்டி கேட்குறவங்களுக்கு இருக்கும்போது வாய்ப்பு இருக்கும்போது கொடுத்துட்ருக்கோம் சார். நம்ம இப்போ ஒரு கஸ்டமர்லாம் திருச்சியிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறார், நம்ம பால் இங்கேருந்து வந்து பஸ் எடுத்து வந்து
0: மாடுகள்
1: இல்லாம எந்த இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. எதிர்கால உணவு தேவைக்கு நல்ல உணவுக்கு கட்டாயம் மாடு வளர்ப்பு மிக இன்றியமையாத ஒன்னா இருக்கு சார். நல்ல நிறைய இளைஞர்கள் உள்ள வராங்க, அதுக்கு வந்து அரசும் வந்து நிறைய ஊக்குவிக்கணும் சார். இந்த நாட்டு மாடு வளர்ப்பு அரசு நிறைய ஊக்குவிக்கணும். அதே நேரத்தில் புதுசாக உள்ள வரவங்க வந்து சார் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு கூட சார் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லாத வராங்க. ஆனால் இந்த தொழிலில் அனுபவம் இல்லாமல் 100% பண்ண முடியாது சார். மற்ற தொழில் மாதிரி இது கிடையாது, கட்டாயம் அனுபவம் வேணும். அவங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 1-2 மாடு வாங்கி ஒரு 3-4 மாதம் அதில் சொந்தமாக ஒரு முயற்சி பண்ணி அதில் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பெருசுப்படுத்தினாங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும் சார். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் இந்த தொழில் நோக்கி வரணுங்க தான் சார் ஆசை.
0: சரி, இது சம்பந்தமா யாராவது உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாங்க?
1: தொடர்பு கொண்டு பேசலாம் சார். என்னோட நம்பர் வந்து சொல்றேன் சார், 93-61-93-10-65 இந்த நம்பர் நான் தொடர்பு கொண்டு பேசலாம் சார்.
2: அரியலூர் இலுப்பையூர் எஸ் காசிநாதன் ஐயா அவர்களின் தொலைபேசி எண் மீண்டும் 93-61-93-10-65.
0: நன்றிங்க, உங்கள் அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட இந்த பயணம் வந்து இன்னும் செழுமையாக இருக்கணும், நீங்கள் நினச்ச மாதிரியான புதிய உச்சங்களை தொடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.

0: தொடர்ந்து சரியான தரத்துல நியாயமான விலையில ஒரு பொருளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது அவங்க ரொம்ப உற்சாகமா தொடர்ந்து அதை வாங்குவாங்க அப்படிங்கறதுக்கு மற்றும் ஒரு உதாரணமாய் அரியலூர் இழுப்பையூர் எஸ் காசிநாதன் அவர்களுடைய அனுபவம். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: நம் கோடை பண்பலை 100.5 கொடை தேன்றல் நிகழ்ச்சி இன்று சர்வதேச பழங்குடியின மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. இந்த சிறப்பான நாளில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை மலை கிராமத்தின் பி கண்ணன் மற்றும் எஸ் கனகா தம்பதியினர். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம், வாருங்கள் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே,

0: இரவும் இசையும் இணைந்து மனம் மயக்கும் நேரம் நமது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் வலம் வரும் நேரம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பாகும் கொடை தென்றல் நிகழ்ச்சி மலை மக்களோடும் பழங்குடி மக்களோடும் பயணித்து வருகிறது. சர்வதேச பழங்குடியின மக்கள் தினமான இன்று பூர்வக்குடி மக்களை போற்றும் வகையில் இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சி அமைகின்றது. இயற்கையை தாயாகவும் காடுகளை உயிராகவும் பாரம்பரியத்தை பெரும் செல்வமாகவும் போற்றி வாழும் உலகின் அனைத்து பழங்குடி மக்களுக்கும் நமது பண்பலையின் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9 உலக பழங்குடி மக்களின் உரிமைகள், பண்பாடு, மொழி, வாழ்வியல், அவர்களின் தனித்துவமான பங்களிப்புகளை உலகறிய செய்யும் நோக்கில் உலக பழங்குடி மக்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்ட இந்த நாள் பழங்குடி மக்களின் குரலை உலகம் முழுவதும் ஒலிக்கச் செய்யும் ஒரு முக்கியமான நாள். நவீன உலகம் வளர்ச்சியை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுத்தருபவர்கள் பழங்குடி மக்கள். காடுகளையும் மலைகளையும் நீர்நிலைகளையும் தங்கள் வாழ்வின் ஓர் அங்கமாக கருதி பாதுகாத்து வரும் அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் உண்மையான காவலர்களாக விளங்குகின்றனர். தமிழ்நாட்டில் தோடர், கோத்தர், குறும்பர், இருளர், பணியர், காட்டு நாயக்கர், மலையாளி உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியின மக்கள் நீலகிரி, கொல்லிமலை, கொடைக்கானல் பல மலைப்பகுதிகளில் தங்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை இன்றளவும் பேணி பாதுகாத்து வருகின்றனர். அவர்களின் கலை, இசை, மொழி, நாட்டுப்புற மருத்துவ அறிவு, பண்பாடு மற்றும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை ஆகியவை நம் சமூகத்தின் அரிய பாரம்பரிய செல்வமாகும். இந்த பெருமைக்குரிய மக்களின் வாழ்க்கை பயணம் எப்பொழுதும் எளிமையானதாகவும் இயற்கையோடு இணைந்ததாகவும் இருக்கும். நில உரிமை, வன உரிமை, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் சமூக நீதி என பல்வேறு துறைகளில் அவர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவர்களின் குரல் மதிக்கப்படுவதற்கும் அவர்களின் பண்பாடு தலைமுறைகள் தாண்டி தொடர்வதற்கும் நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இன்றைய உலக பழங்குடி மக்கள் தினத்தில் அவர்களின் தனித்துவமான அடையாளத்தையும் பாரம்பரிய அறிவையும் இயற்கையை பாதுகாக்கும் அர்ப்பணிப்பையும் மனமாற போற்றுவோம். இன்றைய இந்த சிறப்பான நாளில் கடந்த 2026 ஜனவரி மாதம் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்ட அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை மலை கிராமத்தை சேர்ந்த கண்ணன் மற்றும் கனகா ஆகியோரை நமது கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்ட அவர்களின் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது, மலை கிராமத்தின் வாழ்வியல் எப்படி இருக்கிறது, தங்களின் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை அவர்கள் எவ்வாறு பாதுகாத்து வருகின்றனர், கௌரவிக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி என்ன என்பதையெல்லாம் நமது இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். வாருங்கள் நேயர்களே, இன்றைய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை நிகழ்ச்சி மேடைக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். வணக்கங்க ஐயா.
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கங்க அம்மா.
2: வணக்கங்க அம்மா.
0: வாழ்த்துக்கள் முதல்ல.
1: நன்றிங்க மேடம்.
2: தேங்க்யூ மேம்.
0: கோடை பண்பலை 100.5 நேர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு. இன்றைய ஒரு சிறப்பான நாள்ல உங்களை நாங்க சந்திக்கிறது மன மகிழ்ச்சியாக இருக்குது. அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை கிராமத்தை சேர்ந்த நீங்க குடியரசு தின விழாவில கௌரவிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சொக்கநலை கிராமத்தையும் உங்களது வாழ்க்கை முறைகளை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். நீங்க சொல்லுங்களேன், சொக்கநலை மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்களினுடைய விசேஷ தன்மைகள் என்ன?
1: சொக்கநலையில வந்து பெரிய அலக்கல் இருக்குது. சொக்கன் அலைன்றதுக்கு பேருக்கே வந்து அந்த சொக்கன் அலக்கல் தான். எங்களுடைய மூதாதையர்கள் அந்த அலக்கல்ல தான் இருந்து வள்ளிக்கிழங்கு, தேனு, காட்டு முச்சை, காட்டு நரங்குகள் எடுத்து அவங்களுடைய சந்ததிகளை ஒரு நல்ல நிலைக்கு வளர்க்கறதுக்கு வந்து உதவியா இருந்திருக்குது. அந்த அலக்கல் இன்னும் கூட வந்து பாக்கலாங்க மேடம்.
0: அலக்கல்னா கல்லுங்களா?
1: குகைன்னு சொல்லுவாங்க, நாங்க வந்து அலக்கல்னு சொல்லுவாங்க மேடம்.
0: அலை அப்படிங்கிறது குகை.
1: அந்த அளவுக்கு உயரமான ஒரு குகை. முதல்ல அது வழிதான் பாதைகள் இருந்துச்சு. அது வழி நடந்து

0: போகலாம். அந்த குகையில எந்த தண்டி மலை புயல் வந்தாலும் கூட அதுல ஒரு பாதுகாப்பா போய் இருந்துக்கலாம்.
1: பாறை மாதிரி இருக்குங்களா ஐயா?
0: குகை மாதிரி மேடம். இப்ப இந்த கட்டடம் எப்படி இருக்குது அத மாதிரி உள்ள இருக்கும். பாறை இருக்கும், கீழே வந்து மண்ணா இருக்கும், அதுல உட்காந்துக்கலாம். எந்த தண்ணி மழை பெஞ்சாலும் ஒழுகாது.
1: மலையா இருக்குதுன்னு சொல்றீங்க, மலைகளுக்குள்ள அந்த குகையை குடைஞ்சி அதுக்குள்ள வாழ்ந்திருந்திருக்காங்க.
0: குடைஞ்செல்லாம் இல்லைங்க மேடம், ஏற்கனவே இயற்கையிலே இருந்தது. வீடுகள் கட்ட முடியாத ஒரு சூழல், இப்ப எல்லாம் பெரிய குளத்திலிருந்து நடந்தே தான் போகணும் அப்படியான சூழல்ல அங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம்
1: உங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்க
0: தாத்தா பாட்டி, அப்புறம் பெரிய குருந்தன் வெள்ளச்சின்னு சொல்லி எங்க தாத்தா பாட்டி பேரு, அவங்க வந்து பக்கத்துல இந்த காடை வெட்டி அதிகமா வந்து தெனை கேப்ப முச்சை இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து பயிரிட்டு சேர்த்து வச்சு அங்கன வந்து உள்ள புடிங்கி சின்ன சின்ன குடிசைகளா போட்டு பக்கத்துல நம்ம இந்த அலக்கல்ல நம்பியே இருக்க கூடாது. அதிகமான குழந்தைகள் இருக்குது, பெரியவங்க இருக்க கல்யாணம் முடிச்சவங்க இருக்கிறாங்க, அதனால அவங்கவங்களுக்கு ஒரு இடம்னு பக்கத்திலேயே சின்ன சின்ன குடிசைகளை கட்டி அங்க குடி போயிட்டாங்க.
1: கோரப்பொருட்கள் மாதிரி
0: அந்த புல்லு ஒரு சொன புல்லுங்க மேடம், அந்த புல்லை புடுங்கி வீடு மேய்ஞ்சு அதுல ஒழுகாம இருந்துக்குருவாங்க. அது ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு அந்த புல்லு இத்து போகாது. அதுக்கப்புறம் அதை திரும்ப புதுப்பிக்கணும் புல்ல புடிங்கி. அதான் அவங்களுடைய
1: சைடா வந்து சவராவும் அந்த புல்லையே வச்சுக்குவாங்க.
0: ஆமாங்க மேடம்,
1: குறையாவும் அதையே
0: வச்சுக்கிருவாங்க. அப்புறம் அந்த விவசாயத்துலன்னு பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு தனியா ஒரு மாடம் மாதிரி கட்டி கொஞ்சம் பறனு போட்டு அதுல வந்து அந்த தானியங்கள்லாம் சேமிச்சு வச்சிருவாங்க. இப்ப விதை அடுத்த 1 வருஷத்துக்கு அந்த தானியங்கள் இருக்கும். எடுத்து சேமிச்சு வச்சது வந்து அடுத்த காடு வெட்டுறதுக்கு ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆட்கள்லாம் உணவுக்கு இல்லையோ வந்து அங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு சமைச்சுக்கலாம். யாரு எடுக்கணும் எடுக்க கூடாது அப்படின்றலாம் இல்ல, யாருக்கு வந்து தேவைப்படுது அவங்க வந்து எடுத்துட்டு போய் சமைச்சுக்கலாம்.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சொக்க நலைன்ற பெயர் காரணம் என்ன? உங்களுடைய பாட்டி தாத்தா மூதாதையர்கள் மூத்த குடிமக்கள் வாழ்ந்த இடம்ங்கிறது ஒரு குகைக்குள்ள வாழ்ந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கால போக்குல வந்து தனித்தனியா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு அந்த புற்கள்னால ஆன குறை வீடுகளை அமைச்சு அதுக்குள்ள வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த இயற்கையோட உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுடைய உணவு முறைகளுக்காக திணை கேப்பை மொச்சை இது மாதிரி அங்கேயே பயிரிட்டு அங்கேயே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த திணை அப்படின்றது இல்லாம ஒரு வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்துறாங்களோ அது மாதிரி ஒரு கிராமமே ஒரு குடும்பமாக அப்ப வாழ்ந்திருக்காங்க. அழகா சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐயா.

கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்த

நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி. சர்வதேச பழங்குடியின மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அகமலை ஊராட்சி.

0: வருகின்றோம். கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி சர்வதேச பழங்குடியின மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கரலை மலை கிராமத்தின் பி கண்ணன் மற்றும் எஸ் கனகா தம்பதியினர்.
1: அம்மா கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்போம். அம்மா, நீங்க வந்து எந்த ஊரு?
2: நான் வந்து வருஷநாட்டுல பச்சையப்பாபுரம் கிராமங்க மேம்.
1: பச்சையப்பாபுரம்,
2: ஆமாங்க.
1: அங்க இருந்து ஐயாவை திருமணம் பண்ணிட்டு இப்போ சொக்கநிலையில இருக்கீங்களாமா?
2: ஆமாங்க மேம், சொக்கநிலையில தான் இருந்தேங்க மேம். அப்புறம் தம்பிங்க பிறந்த பிறகு வந்து அம்மா அங்க வீட்டுக்கே வந்து அங்கன்வாடியில உதவியாளரா இருக்கேங்க மேம்.
1: எந்த ஊர்ல?
2: ஓட்டணி கிராமங்க மேம்.
1: இப்ப சொக்கநிலையில நீங்க திருமணம் பண்ணிட்டு போகும்போது அந்த ஊருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது?
2: மண்ணால் கட்டி வச்சிருந்தாங்க மேம். தம்பிங்க எல்லாம் பிறந்த பிறகும் இப்ப வந்து கவர்மெண்ட் பசுமை வீடு கட்டி கொடுத்துருக்குங்க மேம். அங்கேயே வந்து நாங்க தங்குங்க மேம். லீவு சமயம் கிடைச்சிச்சாக்கும் ஊருக்கு போய் கோயில் திருவிழா அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க, அப்ப போய் தங்கி இருந்துட்டு வருவோம்.
1: கோயில் திருவிழா எந்தெந்த காலகட்டத்துகள்ல எத்தனை முறை வந்து?
3: வருடத்துல ஒரே முறை தாங்க மேடம். சில பேர் பணங்கள் இருந்து வருஷம் வருஷம் கும்பிட்டுருவோம். அப்படி கொஞ்சம் வசதி இல்லைன்னு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கும்பிடுவோம். எங்க சாமி வந்து பழிச்சியம்மன். அது வந்து எங்க பாட்டி தாத்தா எங்க குடியிருக்கிறாங்களோ அங்க வந்து அந்த சாமியவும் அந்த கல்லை வந்து சிலை கிடையாது, கல்லு தான். அதை வந்து முதுகில கட்டிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடுவாங்க. பழங்குடியினர் வாழ்க்கை வந்து நாடோடி வாழ்க்கை தான். எங்கெல்லாம் போய் தினை கேப்ப போட முடியுமா? இப்போ இந்த காடை வெட்டிட்டோம், தினைக்கேப்ப போட்டுட்டோம், இதில் சாம்பல் சத்து இதெல்லாம் போயிடுச்சு. அடுத்த வருஷம் இன்னொரு காடை வெட்டி அதில் வந்து சிறுதானியங்கள் பயிர் பண்ணுவாங்க. அப்படி போகிற இடங்களில் வந்து இந்த சாமியவும் தூக்கிட்டு போய் வச்சிருவாங்க. இப்போ காலப்போக்கில் இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே ஓடக்கூடாது, நாடோடிகளாக இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல வந்து இருங்கன்னு சொல்லி அந்த இடத்துலயே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அளந்து பட்டா கொடுத்து 2019-20 வந்து பசுமை வீடுகள் திட்டம் வந்து ஆரம்பிச்சு கட்டி கொடுத்துருக்குறாங்க மேடம். 34 பழங்குடியினருக்கு வந்து வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க.
1: இப்ப மொத்தம் எவ்வளவு மக்கள் அங்க வசிக்கிறாங்க?
3: 50 ஃபேமிலி அங்க இருக்கிறாங்க மேடம்.
1: இப்ப பசுமை வீடுகள்ல குடியிருக்கிறாங்க.
3: ஆமா,
1: கரண்ட் வசதி இருக்குங்களா?
3: கரண்ட் இருக்குதுங்க மேடம். அந்த கரண்டுக்கும் கூட தேனியில ஒரு நண்பர் ஒருத்தர் 13 வீட்டுக்கு வந்து அந்த மின்னணு பணம் 5,400 வரும். அந்த 5,400 நம்ம கரண்ட் பில் சர்வீஸ்க்கு பதிஞ்சு கொடுத்துட்டோம்னா அவர் அந்த 13 வீட்டுக்கு வந்து பணம் கட்டி லைன் எழுத்து கொடுத்துருக்குறாரு. அது வந்து இப்போ மக்களுக்கு பெரும் படிக்கிறதுக்கோ மற்றபடி அவங்களுடைய தேவைகளுக்கு பெரும் உதவியாக இருக்குதுங்க மேடம்.
1: அங்கே இருக்கிற 34 வீடுகள்லையுமே கரண்ட் வசதி இருக்கு?
3: 13 வீட்டுக்கு தான் இருக்குதுங்க மேடம்.
1: 13 வீட்டுக்கு இருக்கு, ஆனால் 34 வீடுகள் வந்து பசுமை வீடுகள் இருக்கு.
3: ஆ, பசுமை வீடுகள் இருக்கு.
1: இந்த மீதி வீடுகளுக்கு முயற்சி செஞ்சுட்டு
3: மீதி வீட்டுக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேடம். ஒருத்தரே வந்து அவ்வளவு பண்ண முடியாதுன்றதுனால கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
1: ஏன் இந்த 13?
3: அவங்க முதல்ல வந்து
1: தேர்ந்தெடுத்தாங்க,
3: முதல்ல வந்து வீட்டு வரி போட்டு அந்த ரசீதை இபியில பதியணும் போது எல்லாருமே பதியலாண்டாங்க. அந்த மீதி ஆட்களுக்கு வந்து போதிய பண வசதி இல்லை, அவங்க பதிய முடியல. இருந்தவங்க மட்டும் பதிஞ்சிட்டாங்க, பதிஞ்சு அவங்களுக்கு கீப் லைனும் கிடைச்சிச்சு மேடம்.
1: இப்போ வந்து அவங்களுக்கு கரண்ட் வசதி இருக்கு அப்படின்னா ரேடியோ கேட்கறது, டிவி பாக்குறது, இது மாதிரி எல்லாம் செய்யறாங்க,
3: நிகழ்ச்சிகள் நடக்குங்க மேடம்.
1: டிவி எல்லாம் வச்சிருக்காங்க?
3: டிவி வச்சிருக்காங்க மேடம். பொழுதுபோக்கு வந்து பகல் நேரங்கள்ல காட்டு வேலை, காபி மிளகு இந்த மாதிரி வேலைக்கு போவாங்க. அந்த டயத்துல வந்துட்டு சிலப்ப வீட்டுல பெண்கள் இருக்கும்போது தேனி வேளாண் அறிவியல் மையத்துல உதவி கேட்டிருந்தோம். அங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட, மேடம் நீங்க நல்லா உதவிகள் செய்யறீங்க, ரைட்டு. இந்த மக்களுக்கு அவங்களுடைய கிழிஞ்ச துணிகளவோ அவங்க குழந்தைகளுடைய துணிகளவோ ஒரு தலையான உரையோ இந்த மாதிரி தச்சு பழகிறதுக்கு ஊருக்கு பொதுவில் ஒரு தையல் மிஷின் கொடுங்க, கொடுத்த பெரும் உதவியா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டோம். மேடம் வந்து 6வது வாரத்திலேயே வந்து செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த மிளகு இந்த மாதிரி மழைக்காலங்களில் உலர்த்த முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு வந்து சூரிய உலர்த்தி வந்து கம்மியான ஒரு பட்ஜெட்ல வந்து நல்ல பொருளா வாங்கி கொடுத்துருக்கோம்.
1: இப்போ அரசு வந்து உங்களுக்கு வழிவகை செஞ்சிருக்காங்க, அதாவது வேளாண் அறிவியல் மையத்தின்
3: வழியாக
1: இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
3: இண்டிவிஜுவல் நபருக்கு யாருக்கும் கிடையாது, பொதுமக்களுக்கு பொதுவா வச்சு பயன்படுத்திக்கிட்டு.
1: அந்த தையல் மிஷின் எத்தனை இருக்கும்?
3: ஒண்ணுதாங்க மேடம்.
1: யார் எப்ப வேணாலும் வந்து தச்சுக்கலாம். தையல் எப்படி கத்துக்கிட்டாங்க?
3: ஒரு சில பிள்ளைங்க அந்த கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க.
1: இப்போ அவங்க கல்வி வசதிக்காக எங்க படிக்கிறதுக்கு போவாங்க?
3: கல்வி வசதிக்கு 1-5 வரைக்கும் வந்து கண்ணக்காரையில வந்து பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி இருக்குதுங்க. அதுல வந்து நம்ம அந்த அகமலை பகுதியில இருக்கிற எல்லா மலைவாழ் மக்கள் குழந்தைகளும் வந்து அங்கேயே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 5வகுப்பு வரைக்கும் அங்க வந்து நல்ல பாதுகாப்போட நல்ல உணவோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளும் நல்லா தங்கி விரும்பி படிக்கிறாங்க மேடம்.
1: 5வது கிளாஸ்க்கு மேல,
3: அதுக்கு மேல ஹை ஸ்கூலுக்கு வந்து பெண்கள் வந்து கோட்டூர் ஹை ஸ்கூலுங்க மேடம், தேனி மாவட்டத்துல. ஆண்கள் வந்து பாய்ஸ் ஹை ஸ்கூல் இங்க சேர்ந்துருவாங்க. ஹாஸ்டல் அதே மாதிரி அந்தந்த பகுதியில் உள்ள ஹாஸ்டல்ல வந்து சேர்ந்து பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறாங்க மேடம்.
0: ஒரு சிறு இசை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம்.

0: இசையும் இனிய உரையாடலும் தொடரும் தருணம் இது. நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.
1: இப்ப சொக்கநிலை பகுதியில 50 குடும்பங்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த குடும்பங்கள்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அங்க இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் வேலை செய்யறாங்க. எது வரைக்கும் படிச்சிருப்பாங்க?
2: படிச்சிருக்கிறது வந்து ஒரு 5வது மேடம், கூடுன ஒரு 8வது அந்த மாதிரிதான் படிச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு 2 பிள்ளைங்க மட்டும் பட்டூருன்ற பக்கத்து மலையில இருந்து டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்களும் அந்த மாதிரி வேலைக்கு போல.
1: பெரிய குளத்துல இருந்து சொக்கநிலை எவ்வளவு தூரம்?
2: 20 கிலோமீட்டர் இருக்கும்.
1: 20 கிலோமீட்டர் அங்க இருந்து நடந்து வந்தே படிச்சுட்டு படிச்சு போவாங்களா இல்ல ஹாஸ்டல்ல தங்கி?
2: விருப்பம் இல்லைன்னுதான் ஒரு சந்தோஷம். இளைஞர் பசங்களே இருக்கட்டும், காலையில எந்திரிச்சு ஆத்துக்கு போவான், நண்டு பிடிக்க மீன் பிடிக்க அவங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கை 4 மணி வரைக்கும் அங்கதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் காலையில சாப்பிடறதோட சரி, மதியம் பெரும்பாலும் எந்த ஒரு பழங்குடி கிராமங்கள்லயும் சாப்பிட மாட்டாங்க.
1: வனப்பகுதிகளில் கிடைக்கிறது சாப்பிட்டு
2: பழங்கள் இந்த மாதிரி பலாப்பழம் சீசன்ல பலாப்பழம், தேன் எடுக்க போனாங்கன்னா தேன், வள்ளிக்கிழங்க தோண்டி சுட்டு சாப்பிட்டுக்குருவாங்க, மொச்சையை பிடிங்கி தோலோட போட்டு தீ நெருப்புல போட்டு அப்படியே அவிச்சது மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்குருவாங்க.
1: அது இப்பவும் கிடைக்குது?
2: கிடைக்கும் மேடம், எல்லாம் இயற்கையான பொருள். சில இடங்கள்ல ஆனா கொஞ்சம் தூரமா போகணும், அவ்வளவுதான்.
1: இளைஞர்கள் வந்து இப்ப வள்ளிக்கிழங்க தோண்டி சாப்பிடுறது
2: இருக்கிறாங்க,
1: சுட்டு சாப்பிடுறது
2: இருக்குது,
1: மொச்சையை சுட்டு சாப்பிடுறது, அதே இப்பவும்
2: செஞ்சுட்டு இருக்கிறாங்க மேடம். அது ஒரு டேஸ்ட் எல்லா கிராமங்கள்லயே மலை கிராமங்கள்ல இருக்குங்க மேடம்.
1: நீங்க படிக்கிறதுக்கு போங்க, உங்களுடைய வாழ்க்கை முறையை உயர்த்திக்கங்க அப்படிலாம் நீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா?
2: சொல்லியிருக்கிறேங்க மேடம். அதாவது 5 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, படிச்சுட்டு கீழே போய் 8 வரைக்கும் படிச்சிருவாங்க. 8 போனோடனே ஹை ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூல பார்த்த உடனே அவனுக்கு எப்ப இந்த தண்டி கட்டடத்துக்குள்ளயா வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும், ஒரு பயம் வந்துடும். அப்புறம் அப்படியே ராசும் சொல்லிட்டு மலைக்கு வந்துருவாங்க.
1: அதாவது அவங்க வந்து இயற்கையோடயே வாழ்ந்திருக்காங்க, மரங்களுக்கு நடுவுல காடுகளுக்கு நடுவுல அப்படியே வாழ்ந்தவங்களுக்கு வெளியில வந்து நகர்ப்புற வாழ்க்கைன்னு பார்க்கும் போது நம்ம இயற்கையோடய வாழ போயிடுவோம் அப்படின்னு வந்துடுறாங்கன்றது பேசும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்.
2: ஒரு சில பையன்லாம் வந்து ஊருக்கே வரமாட்டாங்க மேடம், இந்த பஸ் சத்தம் வண்டி சத்தம் எல்லாம் அதிகமா இருக்குது, காதை இறைச்சலா இருக்குது அப்படின்ட்டு பெரும்பாலும் வரமாட்டான். அப்படியே வந்தாலும் ஒரு செல்லு இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணுண்டா வாங்கிட்டு காலையில வந்துட்டு சாந்திர ஜீப்புக்கே போயிருவான்.
1: எந்த மாதிரி செல் வசதிகள்லாம் இருக்கு இப்போ?
2: செல்லு பட்டன் செல் வச்சிருக்காங்க, செகண்ட் ஹேண்ட்ல தான் செல்லு வாங்குவாங்க.
1: அந்த மாதிரி டச் ஸ்கிரீன்லாம் வச்சிருக்காங்க,
2: வச்சிருக்காங்க.
1: அந்த 13 வீடுகளுக்குள்ள போய் தான்
2: சார்ஜ் போட்டுக்கறாங்க.
1: தெரு மின்விளக்கு
2: தெருவுல வந்து இப்ப கவர்மெண்ட்ல கலெக்டர் அம்மா வந்து விசிட் பண்ணிட்டு தெருவுக்கு வந்து ஏற்கனவே பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்ப வந்து தெருவு கீழே ஒரு லைனும் நடுவுல இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க மேடம். இன்னும் கொஞ்சம் குறை வேலைகள் இருக்குது, அதை முடிக்கிறேன்னு சொல்லிருக்கிறாங்க. அதே மாதிரி ஊருக்கு பொதுவான பழைய பள்ளி கட்டடம் இருந்துச்சு, கல் கட்டடம், அந்த கட்டடத்தை மேற்கூரைய எடுத்துட்டாங்க. அந்த கட்டடத்துல இந்த கஜா புயல் காலத்துல வந்து நம்ம மக்கள் பூரா அந்த பள்ளிக்கூடத்து கட்டடத்தையும் அந்த சொக்கநல அலக்கல்லை நம்பிதான் இருந்தாங்க. இன்னைக்கும் வந்து நம்ம மக்கள் சொல்லுவாங்க, சீக்கிரம் வந்து இந்த சமுதாய கூடத்தை கட்ட சொல்லணும், பள்ளிக்கூடத்து பழைய கட்டடத்தை கட்டினாதான் நம்மளுக்கு ஒரு புயலோ மலையோ வந்தாலும், கொஞ்சம் உயரமான மலைப்பகுதிங்க மேடம், மலை ஒட்டி, அதனால ஒரு பாதுகாப்பா இருக்கும் நமக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மனுவாகவும் நான் பல முறை வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன்.
1: விரைவில் நடைமுறைப்படுத்தி தரும்
2: சொல்லியிருக்காங்க.
1: இப்ப ரோடு வசதி போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்ப போட்டு முடிச்சிட்டாங்களா? இப்ப சொக்கநிலை மக்களே நாங்க ஒளிப்பதிவு வந்திருந்தப்ப கண்டக்கரையில தான் அமர்ந்து நாங்க ஒளிப்பதிவு பண்ணோம். ஏன்னா சொக்கநிலை பகுதிக்கு அப்பதான் ரோடு வசதி ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரோடு வசதி கிடைச்சிருச்சு என்னங்கய்யா?
2: ரோடு வசதி கிடைச்சிருச்சு மேடம், எல்லாம் அங்கேயே நம்ம மக்களுக்கு வந்து மருத்துவ முதலுதவிகள் பண்றது, இந்த மாதிரி காய்ச்சல் இதுக்கெல்லாம் மாத்திரை கொடுக்கணும். விஹெச்என் வந்து அங்க வந்து ரேஷன் போடுற அன்னைக்கு ஒரு நாள் ரேஷன் போடுவாங்க, அந்த அன்னைக்கு வந்து அவங்க அந்த எல்லாத்துக்குமே வந்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க, உன்னி கடிக்கு மருந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க.
1: நீங்க சாப்பிடுறது அப்போ வந்து திணை கேப்பை மொச்சை இதெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, இப்போ வந்து ரேஷன் அரிசி ரேஷன்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள் இதுகளை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க, திணையெல்லாம் போடுறது இல்லைங்களா?
2: திணை போட முடியாது இல்லைங்க மேடம், அது வந்து பழைய கார்டு ஆகி போச்சு. இதுல வந்து பட்டா கொடுத்துட்டாங்க, அந்த பட்டாக்குள்ள இருக்கணும்ன்றாங்க. பட்டா கொடுத்தது வந்துங்க மேடம் எப்பாரிய பட்டா வந்து அப்பதிக்கு கொடுத்தவங்க 2008 வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் 1/2 ஏக்கர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட்டா கொடுத்து வந்து பெரும் உதவியா இருந்து தோட்டக்கலைத்துறை, இந்திய காப்பி வாரியம், விவசாய ஆபீஸ், வேளாண் அறிவியல் மையம் இதுக்கெல்லாம் வந்து அந்த பட்டாவை நம்ம கொடுத்து மானியங்களை பெறுறதுக்கு பெரும் உதவியா இருக்குதுங்க மேடம்.
1: அதாவது இப்ப இவ்வளவு

0: நேரம் கண்ணனையா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப தெளிவான ஒரு பேச்சு, ஒவ்வொரு அரசு திட்டங்களையும் உங்க மக்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க?
1: பிளஸ் ஒன் வரைக்கும் படிச்சிருக்கேங்க மேடம்.
0: பிளஸ் ஒன் எங்க படிச்சீங்க?
1: திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பெரும்பாறையில. ஒரு 12 மாணவர்களை கொண்டு வந்து அப்ப மொத்தமா எங்க ஊர் தலைவர் வந்து சேர்த்து விட்டாரு. அதுல வந்து எல்லாரும் ஒரு 2 நாள் இருந்துட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் நானும் என்னுடைய தம்பியும் மட்டும் அங்கே இருந்து படிச்சுட்டு போனாங்க மேடம். இடையிலடையில வீட்டுக்கு போவோம். இருந்தாலும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு, நீங்க படி உங்க சமுதாயத்துக்கு பெரும் உதவியா இருக்கும். அது வந்து பழங்குடியினர் உண்டுரையோட மேல்நிலை பள்ளிங்க மேடம். அதனால அங்க வந்து தங்கி படிக்கிறதுக்கு எல்லா விதமான உதவிகளுமே அங்க செஞ்சு தருவாங்க. அதனால அங்க தங்கி படிச்சங்க மேடம்.
0: அதுக்கு மேல
1: படிக்கலங்க மேடம். கொஞ்சம் பெரிய பையனா வராயிட்டேன். அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி முதுவர் பழங்குடியினர்னு ஒரு பழங்குடியினர் இருக்கிறாங்க. இந்த பழங்குடியினர் குழந்தைகள் வந்து பள்ளிக்கே செல்வதில்லை, அவங்களுக்கு வந்து எழுத்தறிவிக்கணும், எழுத்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்கக்கா நான் வர்றேன்னு சொல்லி சொன்னேன். அது போடியில இருந்து மேல பாத்தீங்கன்னா உயரமா, அந்த கொடைக்கானல் மலையை விட உயரமா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மலையில அந்த அக்கா கூட்டு போய் மூப்பர் ஐயா கிட்ட சொல்லி இந்த மாதிரி பயம் புதுசு தெரியாது பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. அங்க உள்ள பசங்களை பள்ளிக்கூடத்து சரி உட்காருங்கப்பான்னு சொன்னாலும் உட்கார மாட்டாங்க. இருந்தாலும் அவங்கள உட்கார வச்சு படிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை சொல்லி கொஞ்சம் விளையாட்டு அது மூலம் போயிட்டு அப்புறம் எழுத்துக்களை வந்து சொல்லி கொடுத்தேன்.

சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கி

0: இசையும் இளந்தென்றலும் இணையும் தருணம் இது நம் கோடை பந்தலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி. சர்வதேச பழங்குடியின மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை மலை கிராமத்தின் பி கண்ணன் மற்றும் எஸ் கனகா தம்பதியினர்.
1: நீங்க வந்து குடியரசு தின விழால பங்கேற்று குடியரசு

0: குடியரசு தின விழாவினுடைய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, என்ன காரணத்துக்காக உங்களையும் கனகாமாவையும் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா? ஏன்னா ஐயா வந்து எப்படி வாழ்க்கை முறை இருந்துச்சு சொக்கநிலையில அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அம்மா சொல்லுங்க, என்ன காரணத்திற்காக உங்களை வந்து குடியரசு தின விழாவில் அழைச்சிருந்தாங்க?
2: எனது கணவர் பொது சேவை செய்வாங்க. பொது சேவைன்னா அதாவது பழங்குடியின் மக்கள்லயே ரொம்ப வறுமையா இருக்கிறவங்களுக்கு பொது சேவை அதிகமா செய்வாங்க மேம்.
0: என்ன மாதிரி சேவை செய்வாங்க?
2: பள்ளி போகாத பிள்ளைங்களா பள்ளிக்கு வர சொல்லி பழங்குடியின் மக்கள் வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பள்ளிக்கூடத்துக்கே வர்றதே கஷ்டம் தான், வந்து உட்கார மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் விளையாட்டு சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு பாடம் நடத்தி அந்த மாதிரி சேவைகள்லாம் செய்வாங்க. அப்புறம் முதியோர் உதவித்தொகை வாங்கி கொடுப்பாங்க மேம். அப்புறம் கணவன் இறந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பணத்துக்கு உதவி செய்வாங்க மேம்.
0: எப்பவுமே நல வாரியத்தோட அவங்க தொடர்புலயே இருப்பாங்க. உங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் முன் வந்து செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறாரு. அதனால கண்ணனையாவ தேர்ந்தெடுத்தாங்க. உங்களையும் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க?
2: அதாவது எங்க கணவன் வந்து உங்க கூட யாரு வாரா அப்படின்னு கேட்டாங்களாம். வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்ட்டு எங்க கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க வர முடியுமா?
0: அங்கன்வாடியில பணியாற்றதுனால அங்க லீவு கிடைச்சதுன்னா உங்க கூட வரேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்திருக்கீங்க. ஐயா கிட்ட என்ன சொன்னாங்க, ஏன் வந்து ஐயா உங்களை கூட கூட்டிட்டு போனாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க ஐயா.
1: அதாவது வந்துங்க மேடம், உங்க கூட வரணும், உங்களை பாத்துக்கணும், உங்களுக்கு நம்பிக்கையான ஆளா இருக்கணும் அப்படின்னு வந்து இயக்குனர் சாரு சொன்னாரு.
0: பழங்குடியின நலத்துறையில இருந்து இயக்குனர்
1: நமக்கு நம்பிக்கையான ஆளுண்ட, நம்ம மனைவியை விட ஆறு பாத்துக்கிற போறாங்க, நம்மள உடம்புக்கு முடியாட்டியும் மாத்திரை கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி சரின்ட்டு என்னுடைய மனைவியவே நான் கூப்பிட்டு வர்றேங்க சார் அப்படின்ட்டேன். சரி ஓகே நல்லது, அவங்கள தான் கூப்பிட்டு வரணும், ஏன்னா நாளைக்கு ஒரு உடம்புக்கு முடியாட்டி அவங்க தானே பார்ப்பாங்க அப்படின்னு சாருன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து ரெண்டு பேர்த்ததையுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸில் கொண்டு கொடுங்கன்றாரு. கொடுத்துட்டாங்க மேடம்.
0: டெல்லி போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு யார் முதல்ல தகவல் சொன்னா?
1: சார் தான் சொன்னார், ட்ரைபல் டைரக்டர்
0: சென்னையிலிருந்து கால் பண்ணி
1: உதவி டைரக்டர் சொன்னாரு. அப்புறம் சார் என் நம்பருங்க சார் அப்படிங்க சார்னு இயக்குனர் சார் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு, உங்களை கேட்க சொன்னார் அப்படின்னு சரின்ட்டு ஓகே நான் முதல் நாள் கேட்டாரு இல்லைன்ட்டு சார் கேட்டு சொல்கிறேன்ட்டு மறுநாள் அப்புறம் சாரு இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாருன்னு சொல்லவும் சரி ஓகேங்க சார் நான் போகிறேன் அப்படி.
0: எப்படி பழங்குடியின நலத்துறை அந்த இயக்குனருக்கு உங்கள் நம்பர் எப்படி கிடைச்சது?
1: அதாவது வந்துங்க மேடம், நீங்கள் ஏற்கனவே இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி அவரை போய் சந்திக்க போயிருந்தோம். திண்டுக்கல்லேருந்து ஒருத்தரும் தேனியிலேருந்து ஒருத்தரும் வந்து பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மேம்பாடு குறித்து கேட்கறதுக்காக அங்கே சென்னை போயிருந்தோம். அப்போ வந்து சாரு வந்து நான் பேசுறத பாட்டு உங்கள் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி நம்பர் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்யுங்க, எதுவும் கேட்டதை செஞ்சு கொடுங்கன்றாரு. சார் ஆறு வந்து சொன்னாலும் சொல்லாட்டி நான் வந்து என்னுடைய பணிகளை வந்து சிறப்பாக செய்வேங்க சார், சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் சந்திப்பு முடிச்சுட்டு வந்துட்டோங்க மேடம்.
0: பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் கேட்டீங்கய்யா?
1: அதாவது வன உரிமை பட்டாங்க மேடம். அதாவது வனத்தில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இத்தனை கிலோமீட்டர் போய் வனப்பொருள் சேகரிப்பு அவங்க எடுத்து வித்துக்கறலாம், அந்த உதவியை வந்து முதல் கட்டமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு. சரி கண்டிப்பாக செய்யலான்றாரு. அதே மாதிரி அந்த வன உரிமை பட்ட வனத்துக்குள்ளே சென்று வர்றதுக்கு நம்ம ஏரியாவில் ஊருக்கு 15 பேர்த்துக்கு வந்து அந்த இது போட்டு கொடுத்தாரு. அப்போ வந்து ஈசம்புல்லு இதெல்லாம் வந்து செக் போஸ்ட்டில் எடுத்து வரும்போது இந்த 15 பேர்த்தோட பேரோட அந்த இது இருந்துச்சுன்னா விட்டுருவாங்க, சரி போங்கன்னு சொல்லி. அதில் வந்து டிஎஃப்ஓ மற்ற கலெக்டரு வெல்ஃபேர் ஆஃபீஸர்லாம் கையெழுத்து போட்டு அந்த இதை கொடுத்துருவாங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க மேடம்.
0: கிடைச்சதுங்களா?
1: கிடைச்சதுங்க மேடம், கிடைச்சது.
0: வன உரிமை பட்டாங்கிறது கிடைச்சது.
1: ஆமாங்க, எல்லாரும் வனத்துக்குள்ள போக முடியாது.
0: பொருட்களை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு பட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கான பெயர் மட்டும் சேர்க்கப்பட்டு
1: சேர்த்திருக்குது. அவங்க கூட கூப்பிட்டு போய்க்கலாம். இப்ப நான் போறேன், ஒரு 5 பேரை கூட கூப்பிட்டு போய் ஒரு ஈசம் உள்ள இருக்கணும், அறுத்து வண்டியில ஏத்திட்டு வரலாம். அது ஆறோட போகுது கண்ணன், இன்னொரு லோடு ஆறு வருது செல்வம். அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க.
0: கிடைச்சதுங்க
1: புதுப்பிக்காம இருந்துச்சு, அதையும் புதுப்பிச்சு புதுசாகவும் பண்ணி கொடுத்துட்டாங்க மேடம்.

0: மலைகளின் குளிர் காற்றை போல உங்கள் உள்ளங்களை வருடிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கோடை தேன்றல் நிகழ்ச்சி. சர்வதேச பழங்குடியின மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கரளை மலை கிராமத்தின் பி கண்ணன் மற்றும் எஸ் கனகா தம்பதியினர்.
1: இப்ப என்னென்ன வனப்பொருட்கள் போய் எடுத்துட்டு வருவீங்க?
2: ஈச்சம்புல் தாங்க மேடம் இப்ப போயிட்டு இருக்கு.
1: அதனோட பயன்பாடு என்னங்கயா?
2: அதை கொண்டு வந்து கீழே விக்கிறாங்க மேடம்.
1: அது என்ன செய்வாங்க?
2: ஒரு முடி வந்து 40 ரூபா 30 ரூபா 50 ரூபான்னு கேட்பாங்க. மூணு பேத்துக்கிட்ட 6-50 ரூபா சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கு.
1: ஏலத்துல விடுற மாதிரி
2: அவங்களுக்கு தெரியும். வியாபாரிகள் 6-50 ரூபாய்க்கு எடுப்போம், 6-30 ரூபாய்க்கு எடுப்பான்னு அங்க கொண்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க.
1: வனப்பகுதியில போய் ஈச்சமாறு சேகரிச்சுட்டு வரீங்க, அதை வந்து விற்பனைக்கு பெரிய குளத்துக்கு கொண்டு வந்து
2: ஈச்சமாறு, நெல்லிக்காய், கடுக்காய், கொஞ்சம் பொருட்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் எடுத்து அவங்க வித்துக்கறலாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு.
1: நெல்லிக்காய், கடுக்காய், அது இல்லாம தேன் வேற எடுத்துட்டு வருவீங்க?
2: தேன் எடுத்துக்கலாங்க. தேன் எடுக்கிறது பூர்வீகமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. தேனும் எடுத்துக்கலாம், கல்பாசம் எடுக்கும். அது மாதிரி
1: இப்படி எல்லாம் தான் உங்களுடைய பணியை நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு உங்களை வந்து குடியரசு தின விழாவுக்கு டெல்லிக்கு அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியின நலத்துறையிலிருந்து தேர்ந்தெடுத்தாங்க.
2: அதோட ஒட்டி கல்வி பணிகளுக்காக பழங்குடியினர் குழந்தைகளை வந்து பொள்ளாச்சி பகுதியில இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலய பகுதியில் உள்ள பழங்குடியின குழந்தைகளை வந்து ஒரு நிறுவனத்தோட இணைஞ்சு அந்த குழந்தைகளை வந்து படிக்க வச்சிருக்கிறோம். அது டிராப் அவுட் ஸ்கூல், பள்ளி இடைநின்ற மாணவர்களுக்கான சிறப்பு பள்ளி. அவனுக்கு விருப்பம் இருக்காது, பள்ளியை விட்டு போனவன் தெருவோர குழந்தைகள், பாட்டில் பிறக்கிற குழந்தைகள், இப்படி குழந்தைகளை கண்டறிந்து அவனை கொண்டு வந்து நம்ம பள்ளியில சேர்த்து அவனுக்கு ஆதாரங்கள், டிசி, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அங்கன்வாடி மையங்கள் அங்கங்க சேகரிச்சு பள்ளியில சேர்த்து அட்மிஷன் போட்டு அவனை தொடர்ந்து படிக்க வச்சு 12 வயசு ஆகுதுன்னு 7ஆம் வகுப்பு அட்மிஷன் போடணும். 7ஆம் வகுப்பில் அட்மிஷன் போட்டுட்டு அவனுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும். அடுத்த வருஷம் 8ஆம் வகுப்புக்கு வாசிப்பு திறன் பயிற்சி கொடுக்கணுன்றதுனால அங்க

0: உள்ள டீச்சர்களை வச்சு நல்லா வாசிப்பு திறன்கள் கொடுத்து அவன் தங்குறதுக்கான ஒரு வீட்டுக்கு போனாண்டா அவனுக்கு ஏதாசும் கொடுத்து சரிதமே இங்கே இருக்கலாம் இங்கே நல்ல எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி படிக்க வச்சிருக்கிறேன். அப்படி டாப் செழிப்பு இந்த மாதிரி கோழிக்கமத்தி வரகளியார்ன்ற செட்டில்மெண்ட் பசங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலையில இருக்கிறாங்க.
1: அதாவது நீங்க படிக்க வச்சீங்க இடை நின்ற மாணவ மாணவிகளை வந்து படிக்க வச்சு இப்ப வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல
0: வேலை பாக்குறாங்க மேடம். சிலர் வந்து தனியார் பள்ளிகள்ல வந்து பிடி மாஸ்டர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. செட்டில்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கே வந்து எழுத படிக்கிறதுக்கு அவங்க தேவைகள் அந்த கிராம தேவைகளுக்கு வந்து அவங்க வாசிக்கிறது இந்த மாதிரி ஒரு தபால் வந்த இந்த மாதிரி பண்றது அது ஒரு பயிற்சியெல்லாம் வந்து அந்த நிறுவனத்து மூலம் நாங்கள் கொடுத்துருக்குறோங்க. போட்டெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து கேட்டாரு இந்த மாதிரி என்னென்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு கொடுங்கண்டு அதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். அதை வாங்கிட்டு அது எப்படி அங்கே போச்சுன்னு தெரியல. அப்புறம் சார் சென்னை போகும்போது சொன்னார் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்கே வேலை செஞ்சு என்ன விவரம்ன்றது பூரா இங்கே இருக்குது டேபிள் மேலே நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணான்ட்டாரு. வேற ரொம்ப நன்றிங்க சார் பரவாயில்ல.
1: பழங்குடியின மக்களுக்காக நீங்களே முன்னெடுத்து உங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறதுக்கும் கல்வி வசதி வாய்ப்புகள் கிடைக்கணும்ன்றதுக்காகவும் நீங்க அரும்பாடு பட்டதற்காக பழங்குடியின மக்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களையும் தேர்ந்தெடுத்து குடியரசு தின விழால கௌரவிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.

0: போகும் பாதைகளிலும் திரும்பும் திசைகளிலும் ஒழிக்கிறது நம் கோடை பந்தலை 100.5 கொடை தென்றல்.
1: ஜனவரி 26 டெல்லியில குடியரசு தின விழால நீங்க இருந்திருக்கிறீங்க. இந்த பயணம் எப்படி இருந்தது, எங்க இருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சது அப்படின்றத அம்மா சொல்லுவாங்க, கேக்கலாங்களா? சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பயணம் ஆரம்பிச்சீங்க, எப்ப பயணம் ஆரம்பிச்சது?
2: 19 தேதிங்கம்மா,
1: ஜனவரி 19, 2026.
2: ஆமாங்க மேம், தேனியில மேம் கலெக்டர் ஆபீஸ்ல கிளம்பணுங்க மேம். சென்னைக்கு வந்து 19 அங்க கிளம்பிட்டுங்க மேம். அங்க பழங்குடியின இயக்குநரை சந்திச்சுட்டு மீட்டிங் போட்டாங்க மேம். மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க என்னென்ன பொருளுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க இந்த மாதிரிதான் எடுத்துட்டு வந்திருக்கோம் சார் அப்படின்னு. அந்த சாருக்கு துணை இயக்குனர் இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டு இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க.
1: நீங்க கையில என்னெல்லாம் கொண்டு போயிருந்தீங்க?
2: நாங்க வந்து சேலை
1: உடைமைகள் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்திருக்கீங்க. இதை விட இன்னும் கொஞ்சம்

0: வேணுன்றதுக்காக அவங்க போய் வாங்கி கொடுக்க வச்சாங்களா?
1: ஆமாங்க, அங்க போகிறதுக்கு வந்து சொற்று, கால் ஷூ, கை உரை, அங்க குளிருக்கு
0: ஜர்கின்
1: இந்த மாதிரி எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க.
0: ஏன்னா ஜனவரி மாசம் அங்க பனி அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுனால.
1: அந்த அப்புறம் நாங்க கட்டப்பை தான் வச்சிருந்தனால சாரை இவங்களுக்கு சூட் கேஸ் பெட்டி வாங்கணும் அப்படின்ட்டு சாரை வாங்கி கொடுத்தாங்க.
0: ரெண்டு பேருக்கும் தனித்தனியா, ஐயாவுக்கும் உங்களுக்கும் தனித்தனியான கேஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னன்னா அங்க டெல்லியில போய் பயன்படுத்துறதுக்கான உடைகள் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஃபிளைட்ல போனீங்களா, ட்ரெயின்ல போனீங்கன்னா எப்படி போனீங்க?
1: ஃபிளைட் தான் மேம், 20ஆம் தேதி 10 மணிக்குங்க மேம் ஃபிளைட். ஃபிளைட் எல்லாம் நாங்களா கீழே நின்று தான் மேம் பார்த்துருக்கோம் அண்ணாந்து. அது முதல் முதலாக அங்க ஃபிளைட்டை பார்த்தது அப்படி ஒரு சந்தோஷங்க மேம். அது என்ன சொல்றது எனக்கே தெரியாத ஒரு அவ்வளவு சந்தோஷங்க மேம். 20ஆம் தேதி அங்க போயிட்டாங்க மேம்.
0: 20ஆம் தேதி சென்னையில இருந்து ஃபிளைட், முதல்ல டெல்லி ஃபிளைட் ஏறுறீங்க. கூட யாரு வந்திருந்தாங்க? நீங்களும் ஐயாவும் மட்டும் போனீங்களா இல்ல வேற யாரும் கூட வந்திருந்தாங்க?
1: துணை இயக்குனர்
0: கூட வந்திருந்தாங்க உங்களுக்கு. சரிங்க, அப்ப 3 பேர் இங்க இருந்து போனீங்க. அங்க டெல்லி வந்து கனெக்டட் ஃபிளைட்டுங்களா இல்ல டைரக்ட் ஃபிளைட்லயே போயிட்டீங்களா?
2: அதாவது எங்கேயும் நில்லா விமானங்க மேடம், நேரா வந்து டெல்லியிலேயே போய் இறக்கி விட்டாங்க. 10 மணிக்கு ஏறணும், 1 மணிக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டாங்க. இறங்கினோடனே காரு வந்துருச்சு, காரில் எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க.
0: எங்கே போனீங்க?
2: அரசு கட்டடம் மாதிரிங்க மேடம், அதில் விசிட்டர்ஸு இந்த மாதிரி தங்குறது எல்லா வசதியுமே உள்ளே இருக்குங்க மேடம். அங்கே கூப்பிட்டு போய் ரூம் கொடுத்து 4 மணிக்கு வந்து சிறப்பு வரவேற்புன்னு சொல்லி உள்ளே போக போக பூங்குத்து கொடுத்து வரவேற்பாங்க. அங்கே உள்ள டெல்லி மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, வந்து பேசினாங்க ஹிந்தியில், பேட்டி எடுத்தாங்க. எங்கிருந்து வர்றீங்க என்னன்னு சொல்லி பேசுங்கன்னு சொல்லி.
0: நீங்க தமிழ் பேசி இருந்திருப்பீங்க, உங்கள்ட்ட பேட்டி கண்டவங்க யாரு?
2: அவங்க ஹிந்திக்காரங்க தான், சார் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு எங்க கூட வந்தவர்.
0: நீங்க சொல்ல சொல்ல துணை இயக்குனர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
2: ஆமாங்க மேடம்.
0: உங்களோட சேர்ந்து எத்தனை பேர் இருந்தாங்க?
2: அதாவது 60க்கும் மேற்பட்ட பழங்குடியினருங்க மேடம், எல்லாமே ஒரு மாநிலத்துக்கு 2 பழங்குடியினர். அவங்களும் வந்து மொழிகள் தெரியாதுங்க மேடம்,
1: நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாதுங்க மேம், அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது.
0: பல்வேறு மொழி பேசக்கூடியவங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா இருந்திருக்கீங்க, நீங்க பேசுறது அவங்களுக்கும் அவங்க பேசுறது உங்களுக்கும் புரியாது, நடுவுல டிரான்ஸ்லேட்டர் இருந்தாலுமே ஹிந்தி இங்கிலீஷ் தான் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா வேற வேற பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கீங்க. இப்ப வந்து நீங்க 20ஆம் தேதி அங்க போய் சேர்ந்திருக்கீங்க, டெல்லியில வந்து அங்க தங்கும் விடுதியில போய் தங்கி இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு முறையான ஒரு வரவேற்புங்கிறது கொடுத்து ஒரு நேர்காணல்ங்கிறது பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள் நீங்க என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: தொடர்ந்து இணைந்திருங்கள், இது நம் கோடை பண்பலை 100.5 கொடை தேன்.

0: போகும் பாதைகளிலும் திரும்பும் திசைகளிலும் ஒழிக்கிறது நம் கோடை பந்தலை 100.5 கொடை தென்றல்.
1: ஜனவரி 26 டெல்லியில குடியரசு தின விழால நீங்க இருந்திருக்கீங்க. இந்த பயணம் எப்படி இருந்தது, எங்க இருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சது அப்படின்றத அம்மா சொல்லுவாங்க, கேக்கலாங்களா?
2: ஓகேங்க,
1: சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பயணம் ஆரம்பிச்சீங்க?

0: எப்ப பயணம் ஆரம்பிச்சது?
1: 19ஆம் தேதிங்க மேம்.
0: ஜனவரி 19, 2026.
1: ஆமாங்க மேம். தேனியில மேம் கலெக்டர் ஆபீஸ்ல கிளம்பணுங்க மேம். சென்னைக்கு வந்து 19ஆம் தேதி அங்க கிளம்பிட்டுங்க மேம். அங்க பழங்குடியினர் இயக்குநரை சந்திச்சுட்டு மீட்டிங் போட்டாங்க மேம். மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க என்னென்ன பொருளுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க இந்த மாதிரிதான் எடுத்துட்டு வந்திருக்கோங்க சார் அப்படின்னு. அந்த சாருக்கு துணை இயக்குனர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க.
0: கையில என்னெல்லாம் கொண்டு போயிருந்தீங்க?
1: நாங்க வந்து சேலை
0: உடைமைகள் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்திருக்கீங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் வேணும்ன்றதுக்காக அவங்க போய் வாங்கி கொடுக்க வச்சாங்களா?
1: ஆமாங்க. அங்க போகிறதுக்கு வந்து சொற்று, கால் ஷூ, கை உரை, அங்க குளிருக்கு
0: ஜர்கின்
1: இந்த மாதிரி எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க.
0: ஏன்னா ஜனவரி மாசம் அங்க பனி அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுனால.
1: அந்த அப்புறம் நாங்க கட்டப்பை தான் வச்சிருந்தனால சாரை இவங்களுக்கு சூட் கேஸ் பெட்டி வாங்கணும் அப்படின்ட்டு சாரை வாங்கி கொடுத்தாங்க.
0: ரெண்டு பேருக்கும் தனித்தனியா, ஐயாவுக்கும் உங்களுக்கும் தனித்தனியான கேஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க.
1: என்னன்னா
0: அங்க டெல்லியில போய் பயன்படுத்துறதுக்கான உடைகள் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. பிளைட்ல போனீங்களா, ட்ரெயின்ல போனீங்கன்னா எப்படி போனீங்க?
1: பிளைட் தான் மேம். 20ஆம் தேதி 10 மணிக்குங்க மேம் பிளைட். பிளைட் எல்லாம் நாங்களா கீழே நின்றுதான் மேம் பாத்துருக்கோம் அண்ணாந்து. அது முதல் முதலாக அங்க பிளைட்டை பார்த்தது அப்படி ஒரு சந்தோஷங்க மேம். அது என்ன சொல்றது எனக்கே தெரியாத ஒரு அவ்வளவு சந்தோஷங்க மேம். 20ஆம் தேதி அங்க போயிட்டாங்க மேம்.
0: 20ஆம் தேதி சென்னையில இருந்து பிளைட், முதல்ல டெல்லி பிளைட் ஏறுறீங்க. கூட யாரு வந்திருந்தாங்க? நீங்களும் ஐயாவும் மட்டும் போனீங்களா இல்ல வேற யாரும் கூட வந்திருந்தாங்க?
1: துணை இயக்குனர்
0: கூட வந்திருந்தாங்க உங்களுக்கு. சரிங்க, அப்ப 3 பேர் இங்க இருந்து போனீங்க. அங்க டெல்லி வந்து கனெக்டட் பிளைட்டுங்களா இல்ல டைரக்ட் பிளைட்ல போயிட்டீங்களா?
2: அதாவது எங்கேயும் நில்லா விமானம் மேடம், நேரா வந்து டெல்லியிலேயே போய் இறக்கி விட்டாங்க. 10 மணிக்கு ஏறணும், 1 மணிக்கு எல்லாம் கொண்டு போய் அங்க விட்டாங்க. இறங்கணுன்னே காரு வந்துருச்சு, கார்ல எங்களை கூட்டு போயிட்டாங்க.
0: எங்க போனீங்க?
2: அரசு கட்டடம் மாதிரி மேடம், அதுல விசிட்டர்ஸ் இந்த மாதிரி தங்குறது எல்லா வசதியுமே உள்ளே இருக்குங்க மேடம். அங்க கூட்டு போய் ரூம் கொடுத்து 4 மணிக்கு வந்து சிறப்பு வரவேற்புன்னு சொல்லி உள்ள போக போக பூங்குத்து கொடுத்து வரவேற்பாங்க. அங்க உள்ள டெல்லி மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, வந்து பேசினாங்க, ஹிந்தியில பேட்டி எடுத்தாங்க. எங்க இருந்து வர்றீங்க என்னன்னு சொல்லி பேசுங்கன்னு சொல்லி.
0: நீங்க தமிழ் பேசி இருந்திருப்பீங்க, உங்களுக்கு பேட்டி கண்டவங்க யாரு?
2: அவங்க ஹிந்திக்காரங்க தான், சார் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு எங்க கூட வந்தவரு.
0: நீங்க சொல்ல சொல்ல துணை இயக்குனர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
2: ஆமாங்க.
0: உங்களோட சேர்ந்து எத்தனை பேர் இருந்தாங்க?
2: அதாவது 60க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் மேடம், எல்லாமே ஒரு மாநிலத்துக்கு 2 பழங்குடியினர். அவங்களும் வந்து மொழிகள் தெரியாதுங்க மேடம்.
1: நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாதுங்க மேம், அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது.
0: பல்வேறு மொழி பேசக்கூடியவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருந்திருக்கீங்க. நீங்க பேசுறது அவங்களுக்கும் அவங்க பேசுறது உங்களுக்கும் புரியாது. நடுவுல டிரான்ஸ்லேட்டர் இருந்தாலுமே ஹிந்தி இங்கிலீஷ் தான் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா வேற வேற பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கீங்க. இப்ப வந்து நீங்க 20ஆம் தேதி அங்க போய் சேர்ந்திருக்கீங்க, டெல்லியில வந்து அங்க தங்கும் விடுதியில போய் தங்கி இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு முறையான ஒரு வரவேற்புங்கிறது கொடுத்து ஒரு நேர்காணல்ங்கிறது பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள் நீங்க என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: மலைகளின் மடியில் வாழும் பழங்குடியின மக்களின் திறமையும் பண்பாடும் பாரம்பரியமும் தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்று நாட்டின் தலைநகரமான டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஒலித்தது நம் அனைவருக்கும் பெருமை சேர்த்தது. அந்த மறக்க முடியாத அனுபவங்களையும் தங்கள் வாழ்வியல் பெருமைகளையும் இன்று நம்மோடு பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை மலை கிராமத்தின் பி கண்ணன் மற்றும் எஸ் கனகா தம்பதியினர். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ். தென்றல் தொடரும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. நன்றி நேயர்களே.

0: மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆறாங்க
1: தலைகுனிவாக ஆறாங்க
0: அறிவில் தெளிவிருக்கு நம் உடம்பு.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிலவின் நிழலில் நனைந்த இரவு, நினைவுகளின் மொழியில் மலரும் கனவு, ஒவ்வொரு பாடல் ஒலிக்கும் ஒவ்வொரு நொடியும் மீண்டும் புதிதாய் மலர்கிறது இந்த இரவு. இதயம்

0: எழுதிய கவிதைகளுக்கு இனிமையான இசை தரும் நேரமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று மூலிகை காற்று மற்றும் குளிர்ச்சியான காலநிலையால் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஊர், பண்பாடு பாரம்பரியம் நாட்டுப்புற கலைகளை சிறப்பாக பாதுகாக்கும் ஊர். இயற்கை, ஆன்மீகம், சுற்றுலா ஆகிய மூன்றையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய அழகிய மாவட்டம். பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ள தென்காசி மாவட்ட அன்பு நேயர்கள் வரலாம் இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு. தென்காசி மாவட்ட நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க, 24 24 29. முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. நினைவே சுகம் நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: அம்மா, தென்காசி மாவட்டம் அங்கரங்கோயில் வட்டம் கருவில வந்த நல்லூர் கணேசன் பேசுறேம்மா.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: அம்மா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து காற்றோடு பூவரசு அந்த பாட்டை பாடுவாங்க.
0: இதோ அருமையான பாடல் உங்களுக்காக தருகின்றது கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.
1: வணக்கம்மா.

0: செவியோரம் ரீங்க ஆரம்பித்து கொண்டு இருக்கின்றது. நிறுப்புலியாய்ந்து நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் சந்திரங்கோயிலிருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலிருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: காதல் மரியாதை படத்துல இருந்து இனி தாளாட்ட வருவோம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றி.

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 10:13 நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம், தென்காசி மாவட்டத்தில் குறிவளம் பகுதியில இருந்து செல்வராஜ் பேசுறேன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: இது நம்ம பூமி, நவரச நாயகன் கார்த்திக் நடித்த படம். இது நம்ம பூமி படத்துல இருந்து ஆறடி சுவருதான் ஆசையை கடுக்குமான் கிளியே சந்தன கிளியே, அந்த பாட்டு போ.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: ஓகே.

0: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று தென்காசி மாவட்ட அன்பு நேயர்களின் பங்களிப்போடு இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: சரவணன்.
0: என்ன பாடல் கேட்கலாம் சரவணன்? என்ன பாடல் கேட்கலாம்?
1: கருப்பு நிலா.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிப்பா.

0: பண்பலை செல்லும் நேரம் இரவு 10:25. நாம் இணைந்திருக்கின்றோம் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தென்காசியிலிருந்து மாரிமுத்து பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: ஆட்டுக்கார அலமேலு படத்தை வந்து பருத்தி எடுக்கல சாங் போடுங்க மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டத்திலிருந்து மேத்தலை கிராமத்திலிருந்து வீரவாண்டி.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா.
0: இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிங்க.

0: இசையோடு இதமாய் இது நம் கோடை பண்பலை நிருபுலியாய்ந்து நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம் அம்மா. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதி வேண ஆறுமுகம்
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: வானொலி நேயர், தமிழ்நாடு எங்கும் முழங்கிக் கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகள் அருமையம்மா. எனக்கு விரும்பக்கூடிய பாட்டு நீலமலை திருடன் என்ற படத்தில் லட்சியமே லட்சியமாய் கொள்ளனா அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றி.

0: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: மேடம் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம் தென்காசி மாவட்டம் முருகசாமி பேசுறேங்க. மேடம்
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: மேடம் தருமபுரியில இருந்துங்க. சந்தைக்கு வந்த ஹீலி சாட சொல்லி பேசுறதடி அந்த பாட்டு வேணுங்க மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: ஓகேங்க மேடம். ஓகேங்க.

0: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று தென்காசி மாவட்ட அன்பு நேயர்களின் பங்களிப்போடு இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் குறிகுளம் ஒன்றியம் ஐயநேரிலிருந்து அன்புடன் செல்வப்பிரபு பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்
1: மேடம்? வீட்டில எல்லாம் பக்கத்துல உறங்கிட்டு இருக்காங்களா, அதான் கொஞ்சம் நிறைய பேச முடியல, சத்தமா பேச முடியல, சாரி மேடம்.
0: சரிங்க, பரவாயில்ல. என்ன பாடலுங்க
1: கேட்கலாம்? இருந்து ராகம்மா கையை தட்டி பாக்குறோம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

இயற்கை தாயின் மடியில் துயிலும் அழகிய சொர்க்க நகரமான தென்காசி மாவட்ட அன்பு நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

காரரர் போர்த்திய இரவில் கண்ணிமைக்கும் விண்மீன்கள், நிலவின் குளுமையை இதமாக்க ஒளிரும் விளக்குகள், காணகத்து மரங்களுக்கு இடையே மிளிரும் சிறு தீபங்கள், தென்றலின் ஸ்பரிசம் மனம் வருடி செல்லும் இந்த இரவு பொழுதினில் இசை வழி இனிய தாளாட்டாய். இது கோடிப்பண்மலை 100.5 இரவு சிறகு. இனிய இரவு வணக்கம் நீர்களே.

நாளை துளிர்க்கும் புதிய விடியல் உற்சாகத்தாலும் நம்பிக்கையாலும் நிறையட்டும் என வாழ்த்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு. நன்றி நேயர்களே.

நமது கோடைப்பண்மலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஆலய உலா, 6:30 கேட்கலாம் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மனதோடு ராகம் நாளை திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 புமிக்ஸ் மணியன்கள் செட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் மணியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா, நாளை சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்லுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 கேட்கலாம் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா. புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து நேயர்களை சந்திக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை தென்காசி கே சீனிவாசன் அவர்களின் தெரிவில் வலம் பெற காத்திருக்கிறது. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தோரிகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம மலர்கள். 6:10 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 கேட்கலாம் சொந்த பந்தம். 7:50 சேவை செய்திகள். 8:00 இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில்

தலைமை பேசுகிறது. நாளை சொல்லுக்குள் சொல் ககக்கப்போ விளையாட்டுக்குளுடன். இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம். நாளை கரூர் மாவட்ட நேயர்களுக்காக.

வணக்கம் நேயர்களே, புதிதாய் புலர்ந்துள்ள இந்த காலை பொழுதை இனிமையாய் வரவேற்கின்றது நம் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிதே உதயமாகும் எமது இனிய நிகழ்ச்சிகளை அன்பு நேயர்கள் எமது வளமையான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கலாம். இன்று சக வருடம் 1948, சரவண 19, பராபவ ஆடி 25, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 10 திங்கள் கிழமை, நேரம் காலை 4:57.

0: அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே. எங்கும் நிறை இறைமையை இசையால் போற்றிடும் இனிய நேரமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

ஜீவகாருண்யமே உயர்ந்த இறை வழிபாடு வள்ளலார்.